நேரம் காலை 5:33:55 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வண்ண மலராய் அடுத்து ஒலிக்கிறது கந்தன் கருணி படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

அன்பு நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1897 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாத மாதம் 27 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆடி மாதம் 2 நாள், 18 தேதி, ஜூலை மாதம் 2026 ஆண்டு சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது.

0: கெட்டுப்போவதும் வளம் பெறுவதும் இந்த உலகத்தில் இல்லாதது இல்லை. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் மனத்தை ஒரு பக்கமாக செல்லவிடாமல் நேர்மையாக இருப்பதே சான்றோர்க்கு அழகு. குறள் எண் 115, அதிகாரம் நடுவு நிலைமை.
1: கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி.
0: கெட்டுப்போவதும் வளம் பெறும்

முழுவதும் இந்த உலகத்தில் இல்லாதது இல்லை. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் மனத்தை ஒரு பக்கமாக செல்லவிடாமல் நேர்மையாக இருப்பதே சான்றோர்க்கு அழகு. குறள் எண் 115, அதிகாரம் நடுவு நிலைமை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 47,316 பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். காவிரி நதிநீரில் தமிழகத்திற்கு உரிமை உள்ளது என்றும் மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தாவிகா எம்எல்ஏ ஒருவரிடம் ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 3 பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. திருச்சி கிழக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று திடீர் சோதனை நடத்தி ஜிபே மூலம் பரிமாறப்பட்ட சுமார் 12 லட்சம் ரூபாய் குறித்து விசாரணை

நடத்தினர். கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத 222,200 ரூபாயை பறிமுதல் செய்தனர். ஆடி வெள்ளியை முன்னிட்டு நாகை ஸ்ரீ சொர்ணகாளியம்மன் ஆலயத்தில் முக்கிய நிகழ்வான பூச்சொரிதல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து சீனாவின் சென் யூஃபியை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6. நேர்கள் இனி கேட்கலாம் இன்று வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களே, இன்று காலை 6:10 கேட்கலாம் எனைத்தானும் நல்லவை கேட்க. உரை வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள் விளம்பரம். 6:45 உள்ளவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள். 7:00 வணக்க பரணியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழையமுதே உரை வழங்குபவர் சேரி பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவும் வழங்குபவர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். 9:02 ஆனந்த பொங்காட்டு நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு, இன்றைய இளம் தலைமுறையினரிடம் புத்தகம் வாசிப்பு பழக்கத்தை தூண்டுவது எப்படி? நேர்கள் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கலாம். 10:02 மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல்கள் விளம்பரம். 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஆரோவில் பற்றிய தகவல்கள் விளம்பரம். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கிரிக்கெட் நிகழ்ச்சி விளம்பரம் இருக்கிறது. 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். 12:10 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் தோழிகள் இன்னைக்கு நீங்கள் எதை பற்றி பகிர்ந்துக்க போறீங்க அப்படின்னா, நீங்கள் சந்தித்த ஒரு புதுமை பெண் யார் அப்படின்றவங்களை பற்றி தான் சொல்ல போறீங்க. 1:00 நலந்தன நிகழ்ச்சியில் தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள்.

1:05 நலந்தன நிகழ்ச்சியில் சீரான தூக்கம் தரும் ஆரோக்கியம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். பிற்பகல் 2 மணிக்கு குக்கு, 3:02 திரையருவி, 4:02 புதையை தும்பி கேட்கலாம், 5:02 ஞாபகம் வருதே முதியோர்களுக்கான நிகழ்ச்சி வெல்லம் வரும், 6:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:07 பக்தி மாலை, 6:40 சேவை செய்திகள், 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரையிசை, 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம், 7:32 ஆசை அஞ்சல் வலம் வரும், 8:05 இளங்காற்று இன்றைய இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்பு செய்திகள் பற்றி அறியலாம், 9:00 இலக்கிய சாரல் சங்க இலக்கியத்தில் முயலின் வாழ்விடம் பற்றி தெரிந்து கொள்ளலாம், 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி தொலைபேசி வழியாக நேர்களில் அவங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
1: மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும் என்றார் மகாகவி பாரதியார். யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே என்றார் திருமூலர். வள்ளுவரும் இனியவை கூறல் என்ற ஒரு அதிகாரம் படைத்தார். பணிவுடையன் இன்சொலன் நாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற என்று பாடினார். பணிவு உடையவராக இருத்தலும் இன்சொல் கூறுதலும் தான் ஒருவருக்கு அணிகலன் என்று தெளிவாக்கினார். நம்பிக்கையான சொற்களும் நன்மைகளை மட்டுமே கருதிய எண்ணங்களும் நாளும் நம்மை வெற்றியின் திசையில் அழைத்துச் செல்லும் என்பதில் ஐயமில்லை. டாக்டர் மு வரதராசனார் அவர்கள் எழுதிய கடைசி நூல் நல்வாழ்வு. அந்த நூலில் மன வலிமை வேண்டும் என்ற தலைப்பில் அவர் எழுதுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் மூன்று கூறுகள் இருக்கின்றன. ஒன்று உலகத்தால் சுற்றுப்புறத்தால் அமையக்கூடிய வாழ்க்கை பகுதி. இரண்டு உடம்பு

அமையும் பகுதி, மூன்று மனத்தால் அமையும் பகுதி. இவற்றில் மூன்றாவதாக கூறிய கருத்து மிக முக்கியமானது. மனத்தை திருத்தி செம்மைப்படுத்தி கொண்டால்தான் வாழ்க்கை சிறக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நடலை அல்லோம், நரகத்தில் இடர்படோம், ஏமாப்போம், பிணியறியோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்றார் திருநாவுக்கரசர் பெருமான். இன்பமே என்னாலும் என்று நினைக்கும் உடன்பாட்டு சிந்தனை தான் நம்மை நாளும் நாளும் உயர வைக்கும். புதுக்கவிதை ஒன்றில் கவிஞர் திருமலை சோம அவர்கள் எழுதினார், நீந்த தெரிந்த பறவை நான், சிறகொடிந்த

0: மூச்சிறைக்கும் போது தரையில் தப்பிக்கின்றேன். தரையில் தடைகள் வந்தாலும் மீண்டும் சிறகு விரிக்கின்றேன். தம்மை ஒரு பறவையாக உருவகம் செய்து கொண்டு வாழ்வில் எதிர்கொள்ள நேரும் தடைகளையும் சோதனைகளையும் தடன்தோன் துணையுடன் சாதனைகளாக மாற்றிக்காட்டும் வல்லமையை அவர் அந்த கவிதையில் போற்றி பாடுகிறார். தடைகளை தாண்டும் துணிவு வந்துவிட்டால் மனிதர்கள் மட்டுமல்ல இந்த பூமியும் நம்மை வாழ்த்தும் என்பது உண்மை. 10வது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ. இப்படி வித்தியாசமாக சிந்தித்து கூறினார் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள். முயற்சிகள் தோற்கலாம், ஆனால் முயற்சிப்பவர்கள் என்றும் தோற்பதில்லை என்பதுதான் உண்மை. உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ என்பது சங்கப்பாடல். வாழ்வில் அழகு நிலைக்காது, சேர்த்து வைக்கும் செல்வம் நிலைக்காது, ஆனால் நாம் செய்யும் நல்ல செயல்கள் எப்போதும் நிலைத்து நிற்கும், புகழ் குவித்து நிற்கும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின் என்பது வள்ளுவம். ஒருவர் எண்ணியபடி செயலாற்றுவதில் உறுதி உடையவராக இருந்தால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவார் என்பது அந்த குறளின் பொருளாகும். எனவே எண்ணம், சொல், செயல் மூன்றிலும் தெளிவாக இருப்போம். இப்போது வெற்றியின் வழிகளாக சிலவற்றை கவிதை மொழிகளில் காண்போம். அன்பை பகிர்ந்திடு, உலகு கை தரும். ஆற்றல் குற்றிடு, சாதனை வழி தரும். கடமைகள் புரிந்திடு, காலம் வாழ்த்து தரும். பகைமை நிறுத்திடு, பண்புகள் மெருகு தரும். சோம்பலை தகர்த்திடு, சுறுசுறுப்பு மின்னிடும். அச்சத்தை விரட்டிடு, வலிமை ஒளிவிடும். சிந்தனையில் குளித்திடு, செயல்கள் மணக்கும். புது வழி தேடிடு, வெற்றிகள் கை குலுக்கும். ஆம், புது வழி தேடிடு, வெற்றிகள் கை குலுக்கும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

0: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இணைய காலை வணக்கம். நேரம் 6:15. இனிய காலை வேளையில் இறைவனை போற்றி பாடும் நேரம் இது. வணக்க பூக்கள். எந்த செயலையும் இறை உணர்வோடு செய்ய வேண்டுமாம், அப்பொழுதுதான் அதுவும் ஒரு தியானமாவதை நாம் உணரலாமாம்.

நேர்கள் கேட்டுட்ருக்குறீங்க வணக்க பூக்கள் நிகழ்ச்சி. அமைதிதான் எல்லாமேமாம். அதில் ஞானம், வலிமை, ஆனந்தம் என அனைத்துமே அடங்கி இருக்கிறதாம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
4: வணக்க பூக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 6:25. மனதில் அமைதி நிலைத்திருந்தால் அக வாழ்விலும் புற வாழ்விலும் சமரசம் நிறைந்திருக்குமாம்.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. தோல்வி என்பதற்கு ஒரு மனிதன் லட்சியத்தை அடைய கடவுள் சுற்றி வளைத்து கூட்டி செல்கிறார் என்றே பொருளாம்.

நேரம் 6:35. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வணக்கு பூக்கள் நிகழ்ச்சி. எப்பொழுதும் தைரியமாக செயல்பட வேண்டுமாம். உங்கள் விதியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியை பெற முடியுமாம். நல்ல செயல்களும் இதயபூர்வமான நன்மைகளுக்குமே இறைவனே முன்னின்று உதவுவாராம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6. தொடங்கப்பட்ட முயற்சியில் தடை உண்டானால் மன வலிமையை மேலும் அதிகப்படுத்தி பாடுபடுங்கள். விடாமுயற்சியுடன் செயலை நிறைவேற்றி மகிழ்வதே உயர் வாழ்விற்கான அறிகுறியாம்.

மாதவ தூதர் முஹம்மது நபியின் மகளாய் வந்து பிறந்தார். போதில்லாத முழுமதி எனவே குலக்கொடியாக வளர்ந்தார். தந்தையின் சொல்லை

செல்வத்தை மறுத்து வறுமையை ஏற்று சீமாட்டியாகவே வாழ்ந்தாரே. கன்னியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், கண்மணியா பாத்திமாவின்

வாழ்த்த யாவரும் போற்ற வீரர் அலியை மணந்தார். இன்புல பெண்கள் குறவை ஒலிக்க சிறப்புடன் இல்லறம் புகுந்தார். கணவர் அலியை

0: நேரம் 6:45 நேர்களின் கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே, வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
3: கற்றாழை சாகுபடி குறித்து வேளாண்மை அலுவலர் முனைவர் சி ராஜாபாபு அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
4: இன்றைய நிகழ்ச்சியில் கற்றாழை சாகுபடியின் உண்மையான பலம் என்ன, அதாவது சந்தை வாய்ப்புகள், மதிப்பு கூட்டல், ஏற்றுமதி மற்றும் வருமானம் குறித்து தெரிந்து கொள்வோம். முதலில் நாம் ஏன் கற்றாழை ஒரு வணிக பயிர் என்கிறோம்? அன்பார்ந்த விவசாயிகளே, கற்றாழை வெறும்

0: மருத்துவ மூலிகை மட்டுமல்ல, இன்று இந்த கற்றாழை மருந்து, அழகு சாதனம், ஆரோக்கிய உணவு மற்றும் ஏற்றுமதி சந்தை ஆகியவற்றுடன் நேரடியாக இணைந்துள்ள உயர் மதிப்புடைய ஒரு பயிராகும். கற்றாழையை ஒரு முறை நடவு செய்தால் 4 முதல் 5 ஆண்டுகள் வரை தொடர்ந்து மகசூல் கிடைக்கும். குறைந்த நீர், குறைந்த பராமரிப்பு மற்றும் நிலையான சந்தை ஆகியவை கற்றாழையின் முக்கிய பலங்களாகும். இப்பொழுது நாம் இந்த கற்றாழையை மதிப்பு கூட்டினால் அதனுடைய வருமானத்தை பல மடங்காக உயர்த்தலாம். விவசாயிகளே, கற்றாழை இலைகளை அப்படியே விற்பதை விட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றினால் கூடுதல் வருமானம் கிடைக்கும். நம்ம கற்றாழையிலிருந்து பார்த்தோம்னா கற்றாழை ஜெல், கற்றாழை ஜூஸ், கற்றாழை சோப்பு, கற்றாழை ஷாம்பு, முக கிரீம், மூலிகை பானங்கள், ஹேர் ஜெல், மாய்ச்சரைசர், கை சுத்திகரிப்பான், சானிடேஷன்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இன்று இளைஞர்கள் மற்றும் பெண்கள் இயற்கை அழகு சாதன பொருட்களை அதிகம் விரும்புவதால் இந்த கற்றாழை சார்ந்த பொருட்களுக்கு சந்தையில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது. அதனால் நாம் கற்றாழையை உற்பத்தி செய்து அப்படியே இலைகளாக விற்பது இல்லாமல் கற்றாழை ஜெல்லு, ஜூஸு, சோப்பு, ஷாம்பு, கிரீம் இதன் மாதிரி மதிப்பு கூட்டி விற்பனை விரும்ப சந்தையில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது. இப்போ இதை எப்படிலாம் சந்தைப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கற்றாழையை விற்பனை செய்ய மிக முக்கிய இடங்களாக நாம் குறிப்பிடுவது மூலிகை மருந்து நிறுவனங்கள், சித்த மற்றும் ஆயுர்வேத மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள், அழகு சாதன உற்பத்தியாளர்கள், மூலிகை பதப்படுத்தும் நிறுவனங்கள், விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள், அதாவது எஃபிஓன்னு சொல்லுவோம்லே, அவங்க நேரடி ஒப்பந்த சாகுபடி நிறுவனங்கள். சாகுபடியை தொடங்குவதற்கு முன்பே சந்தை வாய்ப்பை உறுதி செய்து கொள்வது மிகவும் நல்ல நடைமுறையாகும். அது மட்டுமல்லாமல் ஏற்றுமதி வாய்ப்புகள், இன்று உலக அளவில் இயற்கை மற்றும் மூலிகை அடிப்படையிலான பொருட்களுக்கு மிகப்பெரிய தேவை உள்ளது. இந்த கற்றாழை ஜெல் மற்றும் அதனை அடிப்படையாக கொண்ட பொருட்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, கனடா, ஜெர்மன், பிரான்ஸ், ஜப்பான், தென்கொரியா, இந்த ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளுக்கெல்லாம் இந்த தரமான உற்பத்தி மற்றும் சரியான பதப்படுத்தல் இருந்தால் ஏற்றுமதி நிறுவனம் மூலம் விற்பனை செய்து நல்ல சந்தை வாய்ப்பை பெறலாம். இப்போது 1 ஏக்கருக்கு எவ்வளவு செலவு வரும், எவ்வளவு வருமானம் வரும்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளே, செலவு மற்றும் வருமான பகுதி நீர் வசதி மற்றும் சந்தை நிலையை பொறுத்து அவ்வப்போது மாறுபடும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆரம்ப முதலில் நிலம் தயாரிக்கணும், அப்புறம் அந்த சக்கர் வாங்கணும், தொழு உரம், நடவு செலவு, ஆரம்ப பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 70 லிருந்து 1 லட்சம் வரைக்கும் ஆகும். வருமான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல ஆண்டுகள் வரை அறுவடை செய்யலாம், கண்டிப்பாக 5 ஆண்டுகள் அறுவடை செய்யலாம். சந்தை நிலையை பொறுத்து இலைகள் மற்றும் ஜெல் உற்பத்தியின் மூலம் நல்ல வருமானம் நாம் வந்து ஈட்ட முடியும். இப்போ இந்த கற்றாழையை நல்ல லாபகரமாக சாகுபடுத்துவதற்கு முக்கியமான ஆலோசனைகள் இதுவரை இந்த 5 தொடரில் கூறியதை சுருக்கமாக நாம் பார்த்தோம் என்றால், முதல்ல தரமான சர்க்கரை நாம் பயன்படுத்த வேண்டும். சர்க்கரைனா அந்த போத்து பக்கத்தில் உள்ளது. 2வது, நீர் தேங்காத நிலங்களை தேர்வு செய்ய வேண்டும். 3வது, உயிர் உரங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். 4வது, சொட்டு நீர் பாசனம் தேவைப்பட்ட இடங்களில் அமைக்க முயற்சி செய்ய வேண்டும். ஆரம்ப கட்ட களை மேலாண்மையை தவறாமல் செய்ய வேண்டும். ஆரோக்கியமான தாய் செடிகளை தேர்வு செய்து அந்த சர்க்கரைகளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அறுவடை செய்த இலைகளை கவனமாக கையாள வேண்டும். 8வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அருகில் உள்ள சந்தைகளை முன்கூட்டியே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விவசாயிகள் குழுவாக இணைந்து விற்பனை செய்தால் நல்ல விலை கிடைக்கும், மதிப்பு கூட்டல் மூலம் வருமானத்தை உயர்த்தலாம். இப்போ நம்மகிட்ட விவசாயிகள் அடிக்கடும் கேட்கும் கேள்விகள், கற்றாழை எத்தனை ஆண்டுகள் மகசூல் தரும்னு கேட்குறாங்க. பொதுவாக 4 லிருந்து 5 வருஷம் வரை வளரும். குறைவான நீரில் வளருமா? ஆம், குறைந்த நீரில் செழிப்பாக வளரும். கற்றாழைக்கு பூச்சி நோய் தாக்குதல் அதிகமாக இருக்குமா? இல்லை, சரியான மேலாண்மை தாக்குதல் மிக மிக குறைவு. ஏற்றுமதிக்கு வாய்ப்பு உள்ளதா? கண்டிப்பாக ஏற்றுமதிக்கு வாய்ப்பு உள்ளது. எனவே விவசாயிகள், கற்றாழை என்பது ஒரு பயிர் மட்டுமல்ல, இது மருத்துவம், தொழில் மற்றும் வருமானம் ஆகிய மூன்றையும் இணைக்கும் ஒரு சிறந்த தொழில் வாய்ப்பாகும்.
1: இதுவரை கற்றாழை சாகுபடி குறித்து வேளாண்மை அலுவலர் முனைவர் சி ராஜாபாபு அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள்.
2: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
3: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
1: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 72 அடி, மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நே

0: நீர்மட்டம் 73 அடி.
1: பாபநாச மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
2: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
2: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
3: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 18 முதல் 29 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு மற்றும் வடமேற்கு ஆகிய திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 34% முதல் 60% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேரம் 6:55 நிமிடம். நேயர்களே, நீ கேட்கலாம்.
2: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள்.
5: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பூச்சிக்கொல்லிகளை பற்றி பார்ப்போம். பூச்சிக்கொல்லியின் பயன்பாட்டால் வசந்த காலத்தை வறண்ட வசந்த காலம் என்று அமெரிக்காவைச் சேர்ந்த ராச்சேல் கார்சன் கூறுகிறார். பாடாத பறவைகள், கூவாத குயில்கள், ரீங்காரமிடாத தேனீக்கள்தான் இனி வசந்த காலத்தை வரவேற்கும் என்று அமெரிக்காவைச் சேர்ந்த ராச்சேல் கார்சன் என்பவர் எழுதிய அமைதியான வசந்த காலம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ள வரிகள்தான் இவை. வழக்கமாக வசந்த காலம் ஆரவாரத்தோடுதான் ஆரம்பிக்கும். அமெரிக்காவில் வசந்த காலத்தை வரவேற்பது ராபின் பறவைகள்தான். இந்த பறவை மண்ணில் உள்ள மண்புழுக்களை மட்டுமே உண்டு உயிர் வாழும். பூச்சிக்கொல்லி பயன்பாட்டால் மண்ணில் உள்ள மண்புழுக்கள் முற்றிலும் அழிந்துவிட்டன. அதனால் உணவு கிடைக்காமல் ராபின் பறவை இனமே அழிந்துவிட்டது என பூச்சிக்கொல்லி தெளிப்பதால் ஏற்படும் பாதிப்புகளை ஆதாரத்துடன் விளக்கியது அமெரிக்காவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதற்கு பிறகுதான் பூச்சிக்கொல்லிக்கு எதிராக ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறை என்ற பெயரில் இயற்கை வழியில் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் முறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. அரசு தரப்பிலிருந்து பல வழிகளில் இதை ஊக்குவித்து வருகிறார்கள். இந்தியாவிலும் ஐக்கிய நாடுகளின் உதவியோடு இது முன்னெடுத்து செயல்படுகிறது. தொழு உரம் இடும் பொழுது வெளிர்பச்சை நிறத்தில் பயிர்கள் இருக்கும். இது பூச்சிகளை அதிகமாக ஈர்க்காது. ஆனால் இரசாயன உரங்களை இடும் பொழுது பயிர்கள் அடர்பச்சை

0: பச்சை நிறத்துக்கு மாறிவிடும். இந்த அடர்பச்சை நிறம் 1 கிலோமீட்டர் அதிகம் தூரத்தில் இருக்கும் பூச்சிகளை கூட வா வா என்று வெற்றிலைப்பாக்கு வைத்து அழைக்கும். தும்பை விட்டு வாலை பிடித்த கதையாக அளவுக்கு அதிகமாக ரசாயன உரத்தை போட்டு எங்கேயோ திரிந்த பூச்சிகளை நம் வயலுக்கு வருவதற்கு நாமே வாசல் கதவை திறந்துவிட்டு அதை சரிசெய்ய பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கின்றோம். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு இனமும் வாழ்வதற்காக ஏதாவது ஒரு வகையில் போராடி கொண்டேதான் இருக்கும். பூச்சிகளிடம் இருந்து பயிரை பாதுகாக்க நாம் போராடுகின்றோம். பூச்சி கொல்லிகளிடம் இருந்து தப்பிக்க பூச்சிகள் போராடுகின்றன. வயலில் ஒரு மூலையில் பூச்சிக்கொல்லி தெளிக்க ஆரம்பித்த உடனே நகர்ந்து நகர்ந்து வயலின் கடைசி மூலைக்கு சென்று பூச்சிகள் அமர்ந்திருக்கும். இலை, தண்டு, வேர் என்று செடியில் எங்கெல்லாம் ஒளிய முடியுமோ அங்கெல்லாம் பூச்சிகள் பதுங்கியிருக்கும். ஒவ்வொரு தடவை நாம் பூச்சிக்கொல்லி தெளிக்கும் போது 100 பூச்சிகளில் 80 பூச்சிகள்தான் சிக்கும். தப்பிக்கின்ற பூச்சிகள் அந்த குறிப்பிட்ட பூச்சிக்கொல்லிக்கு எதிரான எதிர்ப்புத்தன்மையை வளர்த்து அடுத்த தலைமுறைக்கு எதிர்ப்புத்தன்மையை கொடுத்துவிடும். இதனால்தான் முதல் தலைமுறைக்கு 2 மில்லி பூச்சிக்கொல்லி தெளித்தால் அடுத்த தலைமுறைக்கு 4 மில்லி தெளித்தாலும் கட்டுப்படுத்த முடிவதில்லை. பூச்சிகளின் உடம்பில் சுரக்கின்ற எச்சில் அமிலத்தை வைத்து நாம் தெளிக்கின்ற விஷத்தை முறித்து அதை தன்னோட வளர்ச்சிக்கான டானிக்காக மாற்றி தன் இனம் அழியாமல் பாதுகாக்கும். பொதுவாக ஒரு சண்டை நடந்தால் சம்பந்தப்பட்ட 2 பேருக்கும் தான் பாதிப்பு இருக்கும். ஆனால் பூச்சிகளுக்கும் நமக்கும் நடக்கும் போராட்டத்தில் ஒட்டுமொத்த உலகமும் பாதிக்கப்படுகின்றது. நன்றி.
1: நாம் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேரம் 7 மணி ஆயிற்றுக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நிலை பண்பலை 102.6. உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை திறக்கிறதுக்காகவும் தொழில் உலகத்தில் வெற்றி பாதையில் பயணிக்கிறதுக்காகவும் வழிகாட்டக்கூடிய சிறப்பான நேரலை நிகழ்ச்சி தான் தொழில் தொடங்குவோம். வணக்க பரணியில் முதலாவதாக கேட்க இருக்கிறீங்க தொழில் தொடங்குவோம். தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கும் தொழிலை விரிவுபடுத்த விரும்புகிறவங்களுக்கும் பயனுள்ள ஆலோசனைகள் அனுபவங்கள் வெற்றிக்கான வழிமுறைகளை வழங்கி வந்துட்டுருக்கிறாங்க தொழில் ஆலோசகரும் எழுத்தாளருமான எம் ஞானசேகர் அவங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு தெளிவான பதில்கள், தொழில் வளர்ச்சிக்கான புதிய யோசனைகள், அது மட்டும் இல்லாமல் ஊக்கமூட்டக்கூடிய தகவல்களும் தொடர்ந்து நீங்கள் கேட்டுட்ருக்குறீங்க. இன்றைக்கி இதை பற்றி நமக்காக சொல்ல போகிறாங்க, வாங்க கேட்கலாம்.
2: வணக்கம். இன்று தென் மாவட்டங்களிலே நாட்டு செக்கு எண்ணெய் என்று சொல்லப்படும் சின்னஞ்சிறு மர இயந்திரங்களால் மரத்தால் புளிகின்ற இயந்திரங்களை கொண்டு புளிந்து சாதாரண நிலையிலே சூடுபடுத்தாமல் அதை வடிகட்டி விற்கும் தொழில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஒரு பகுதியிலே பல்வேறு பிராண்டட் ஐட்டங்கள் சின்னஞ்சிறு பாக்கெட்டிலிருந்து பெரிய டின் வரை விற்பனை செய்கிறார்கள், விலையும் குறைந்து விற்கிறார்கள். ஆனால் ஒரு சிலருக்கு இந்த எண்ணெய் பிடிக்கின்றது. ஆனால் பாரம்பரிய மிக்கவர்கள், கிராமப்புறங்களிலிருந்து வந்தவர்கள் தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் போன்ற பல்வேறு உணவுப் பொருட்கள் தயாரிப்பதற்கு கூடுதலாக சூரியகாந்தி விதையிலிருந்து எடுக்கின்ற எண்ணெய், எள் மூலமாக பல வகை எள் இருக்கு.

அதிலே வெவ்வேறு வகையான சுவை இருக்கிறது. அதை அந்த நாட்டுச்சக்கு மூலம் எடுத்து நல்லெண்ணெயை மக்கள் விரும்பி வாங்குகிறார்கள். அதுபோல் தேங்காய் தென் மாவட்டங்களில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் தேங்காய் விளைகிறது. அதை இயந்திரத்தின் மூலமாக அரைத்து அந்த தேங்காய் எண்ணெயை ஏற்றுமதி செய்வதும், சின்னஞ்சிறு 1 ரூபாய் பாக்கெட்டில் இருந்து பெரிய டின் வரை விற்பனை செய்வதும் தமிழ்நாட்டினுடைய முக்கிய தொழிலாகும். ஆனால் பாரம்பரிய மிக்கவர்கள் எங்களுக்கு அதை சூடு செய்து செயற்கையாக வடிகட்டி பெரிய டேஸ்ட் இல்லாமல் கொடுக்கிறார்கள். இதில் கொழுப்பு சத்து அதிகம் இருக்கிறது என்று பலர் பிரச்சாரம் செய்து, இதோ அருகில் உள்ள கேரளாவிலே அதிக தேங்காய் எண்ணெய் தான் மக்கள் பயன்படுத்துகிறார்கள், ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். ஆனால் இப்பகுதியிலே இது ஒரு கொழுப்பு சத்து அதிகமான எண்ணெய் என்று சொன்ன காரணத்தால் பலர் தேங்காய் எண்ணெயை உணவுக்கு பயன்படுத்துவதில்லை. ஆனால் இப்போதெல்லாம் நன்றாக இன்டர்நெட் மூலம், பத்திரிகை மூலம், பல்வேறு கருத்தரங்கங்கள் மூலம் மக்கள் எந்த எண்ணெயிலும் அதிக கொழுப்பு இல்லை என்று அறிந்து இந்த 3 எண்ணெயைத்தான் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். புதிதாக நெல் உமியிலிருந்து எண்ணெய் எடுப்பது, வெளிநாட்டு எண்ணெயை மலேசியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து பாக்கெட் மூலமாக விற்பனை செய்வது, இப்படி பல எண்ணெய்கள் இருந்தாலும் இந்த நம்முடைய பாரம்பரியமிக்க செக்குகள் மூலமாக, முன்பெல்லாம் மாடுகளை கொண்டு அந்த செக்குகளை இழுத்து வரச் செய்து அதன் மூலமாக எடுத்தார்கள். காலம் செல்ல செல்ல இந்த நாட்டு செக்கு அந்த மின்சாரத்தின் உதவியோடு சின்ன இயந்திரங்கள் தயாரிக்கப்பட்டு அதில் இந்த அரைக்கின்ற பகுதி மட்டும் அந்த பாரம்பரியமிக்க மரத்தால் உருவாக்கப்பட்டு அந்த அதிக சூடு இல்லாமல் அந்த ஒரு அறையில் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த அறையினுடைய டெம்பரேச்சர், அறையினுடைய வெப்பநிலையிலேயே அரைக்கும் போது அது சத்து மாறாமல், அதனுடைய தன்மை மாறாமல் இருக்கும். அதையும் பெரிய இயந்திரங்கள் வைத்து வடிகட்டாமல் அதற்கென இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு வடிகட்டிகள் மூலம் வடிகட்டி இதை விற்பனை செய்வதால் மக்களுக்கு அதிகம் பிடிக்கிறது. இதற்கு உங்களுடைய முதலீட்டை பொறுத்து சின்னஞ்சிறு மிஷினா, நடுத்தர மிஷினா, பெரிய மிஷினா, எப்படிப்பட்ட இயந்திரம் வேண்டும் என்று நீங்கள் ஒரு 1 லட்சம் ரூபாய் வரை அந்த இயந்திரத்துக்கு தேவைப்படும். அடுத்து பேக்கிங், டின்னிலே அந்த பிளாஸ்டிக் டப்பாவிலே அடைத்து மூடியை சீல் வைக்க வேண்டும், அதற்குரிய இயந்திரம். லேபிள் வெளியே அழகாக பிரிண்ட் செய்து கொள்ளலாம். அட்டை பெட்டியிலே அடுக்கி அதை சின்னஞ்சிறு பிளாஸ்டிக் டப் மூடி போட்ட அந்த 1 லிட்டர் 1/2 லிட்டர் வாட்டர் கேன் போல் இருக்கக்கூடிய டின்களிலும் நீங்கள் விற்பனை செய்யலாம். அதேபோல் பலர் எங்களுக்கு பாக்கெட்டுகளே வேண்டுமென்றால் அதற்குரிய பிரிண்டிங், அதற்குரிய நீங்கள் இயந்திரம், பாண்டிச்சேரி போன்ற இயந்திரங்கள் தயாரிப்பாளர்களிடம் நீங்கள் பெற்றுக்கொண்டால் ஆட்டோமேட்டிக்காக 100 மில்லி, 500 மில்லி, 1/2 லிட்டர் இப்படி பேக்கிங் செய்வது, விற்பனை செய்வதும் நல்ல லாபகரமான துறைதான். இது ஈஸியாக விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்பு. நீங்களும் உங்கள் பகுதியில் ஒரு கடை வைக்க வேண்டும், ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். உங்கள் பகுதியில் உள்ள மாவட்டங்களில் ஒவ்வொரு கடைக்கும் ஏஜென்ட்டுகள் மூலமோ ரெப்ரசன்டேட்டிவ் மூலமோ நீங்களே அதை அனுப்பி விளம்பரம் செய்து ஆங்காங்கே விற்பனை செய்யலாம். இப்போது நிறைய நாட்டு செக்கு எண்ணெய்க்கு ஒரு பெயரையும் வைத்து இந்த நாட்டு செக்கு எண்ணெய் லாபகரமானது, சிறந்தது, சுவையானது, சத்தானது என்று விளம்பரங்கள் செய்தும் விற்பனை செய்கிறார்கள். ஒரு லாபகரமான தொழில், அதிக நாளைக்கு கெடாமல் இருக்கும். ஆனால் அதுக்கு தேவையான லைசன்ஸுகள், இது உணவு சம்பந்தப்பட்டது என்றால் உங்களுடைய இடம் 500 முதல் 1000 சதுரடி மினிமம் தேவைப்படும். அதற்குரிய கட்டட அனுமதி, அதற்குரிய உணவு பாதுகாப்பு துறையினுடைய அனுமதி, வெளியூருக்கு விற்பனை செய்து பில் போட வேண்டியிருப்பதால் ஜிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், அதற்கு பதிவு எண், எந்த ஊரிலே ஆரம்பிக்கிறீர்களோ அந்த ஊர் ஊராட்சி ஒன்றியம், ஊராட்சி அல்லது நகரசபையினுடைய அனுமதி எண், இவையெல்லாம் நீங்கள் வாங்கி அந்த எண்ணெயும் அந்த நீங்கள் பிரிண்ட் பண்ணக்கூடிய அந்த லேபிளில் பிரிண்ட் பண்ணி ஒட்டி அனுப்ப வேண்டும். சரியாக கணக்கு வழக்குகள் வைக்க வேண்டும். மேலும் இது உணவு சம்பந்தமான இடம் என்பதால் உங்களுடைய அறை சுத்தமாக இருக்க வேண்டும். சன்னலுக்கு கம்பி வலை பூசி, பணிபுரிகிறவர்கள் கையிலே க்ளவுஸ் போட்டிருக்க வேண்டும், தலையிலே பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட கவர் மூலமாக ஒரு தொப்பி வைத்து மூடி இருக்க வேண்டும். அறைக்குள்ளே மற்றவர்களை அனுமதிக்கக்கூடாது. இப்படி சுத்தமாக தயாரித்தால்தான் மக்கள் வாங்குவார்கள். நீங்கள் விளம்பரத்திலே போடலாம், எல்லா வகை பாதுகாப்போடு மிக சிறப்பாக தயாரிக்கப்படும் உன்னதமான எண்ணெய் என்று நீங்கள் விளம்பரம் செய்யும்போது விரும்பி வாங்குவார்கள். விற்பனை ஆகுவதும் சரி, எடுத்து செல்வதும் சரி.

0: இலகுவாக பக்கத்தில் பஸ்ஸிலே ஏற்றி அனுப்பிவிடலாம். சின்ன எதிர்காலத்தில் சின்ன வாகனம் வைத்து ஆங்காங்கே போய் கடைகடியிலே போடலாம். விளம்பரம் செய்யும்போது பல நேரில் முன்பக்கம் நீங்களோட வீடாக கூட இருக்கலாம், முன்னாலே ஒரு சிறு கடை போல் அமைத்து பெரிய போர்டுகள் ஒரு 10 இடத்திலே விளம்பர போர்டுகள் வைத்தால் மக்கள் வந்தும் வாங்கி செல்வார்கள். நல்ல லாபகரமான துறை, சரியாக கணக்கு வழக்கங்கள் வைத்து தேவையான வரிகளை சரியாக செலுத்தி வர வேண்டும். மிக மிக சுத்தத்திற்கும் கடைசி நாள் இத்தனாம் தேதி தயாரித்தோம், எவ்வளவு நாள் இது கெட்டுப்போகாமல் இருக்கும் என்ற தேதி வரை நீங்கள் போட வேண்டும். எனவே உற்பத்தி செய்து உடனுக்குடன் போட்டு அந்த குறிப்பிட்ட நாளுக்கு முன் எக்ஸ்பைரி டேட், அதற்கு முன் விற்பனையாகின்ற வகையிலே விரைந்து போட வேண்டும். கடைகளில் அதிகமாக போடாமல் விற்பனை செய்ய செய்ய போய் நீங்கள் மாற்றி வர வேண்டும். இப்படி இது மீது நல்ல கவனம் செலுத்தினால் இங்கே மூலப்பொருள் இலகுவாக கிடைக்கிறது. வாங்குவதற்கு தமிழகம் எங்கும் நீங்கள் அனுப்புவதற்கு போக்குவரத்து வசதிகள் இருக்கின்றன. எனவே ஆன்லைன் மூலமாகவும் இப்போது நல்ல விற்பனை ஆகிறது. அதை பற்றி நன்றாக புரிந்து வைத்து கொண்டு விற்பனையை கவனித்தால் எதிர்காலத்தில் 2, 3, 5 என்று இயந்திரங்கள் எண்ணிக்கையை கூட்டலாம். பலருக்கு வேலைவாய்ப்பு தரக்கூடிய லாபகரமான தொழிலாகும்.
1: நன்றி ஐயா அவர்களுக்கு, நன்றி சொல்லிக்கலாம். இன்றைய தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சியில் பயனுள்ள தொழில் தகவல்கள், புதிய வாய்ப்புகள் மற்றும் வளர்ச்சிக்கான வழிகாட்டுதல்களை வழங்கிய தொழில் ஆலோசகரும் எழுத்தாளருமான எம் ஞானசேகர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம். ஒரு நல்ல யோசனை, சரியான திட்டமிடல், அது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சி, இதெல்லாம் இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி கட்டாயமாக கிடைக்கும் அப்படின்றத இந்த நிகழ்ச்சி நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் நினைவூட்டிகிட்டே இருக்குது. வேலை தேடுபவராக இல்லாமல் வேலை வழங்குபவராக நம்ம வந்து உயர்ந்து நிற்கணும். வாழ்க்கையில் கனவுகளை மட்டும் அப்படியே காணிட்டே இருக்கிறாமல் அதை சாதனைகளாக நம்ம வந்து மாற்றணும். மீண்டும் ஒரு அடுத்ததாக பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காகலாம் காத்துட்டே இருக்குது. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. தனி ஒருவன் திரைப்படத்திலிருந்து போபோ சாக்ஷி பாடியிருக்கிறாங்க, கூடவே ஹிப்ஹாப் தமிழாவும் பாடியிருக்கிறாங்க. ஹிப்ஹாப் தமிழா இசையில் அவர்களுடைய வரிகளிலே பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்தே நினைஞ்சிருங்க.

அழித்து பதையைகள் அச்சம் தவிர்ப்பான்மை கொள் தீமை அழித்து பதையைகள் அச்சம் தவிர்ப்பான்மை கொள் தீயதை எதிர்த்து பதை

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்கள் கேட்டுட்ருக்குறீங்க வணக்க பரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிறீங்க, இனிமையையும் செழுமையையும் பெருமையையும் நிறைந்த நம் தாய்மொழி தமிழோட சிறப்புகளை எடுத்துரைக்கக்கூடிய அருமையான நிகழ்ச்சி தான் தமிழே அமுதி. தமிழோட தொன்மை, இலக்கிய வளம், பண்பாட்டு பெருமை, அது மட்டும் இல்லாமல் வாழ்வியல் சிந்தனைகளை இனிய நடையில் உங்களோட பகிர்ந்துக்க வர்றாங்க சேரி பாலகிருஷ்ணன் அவங்க. தமிழை நேசிப்போம், தமிழில் சிந்திப்போம், தமிழின் இனிமையை மனமார ரசிப்போம். இதோ வந்துட்டே இருக்குது, அவங்க என்ன சொல்கிறாங்க வாங்க கேட்போம்.
1: தமிழே அமுதி, தமிழ் பாடல்களை அமுதாக பருகு தந்தவன் கவி சக்கரவர்த்தி கம்பன். பாவின் சுவைக்கடல் முண்டெழுந்து கம்பன் பாரில் பொழிந்த தீம் பார்க்கடல் அமுது என்று சொல்லுவார்கள். அந்த கம்பனுக்கு ராமன் மீது அலாதியான ஆசை. ஆசை பற்றி அறையலுற்றேன் இக்காசில் கொற்றத்து ராமன் கதையரோ என்று சொல்லுவான். ராமன் மீது கொண்ட ஆசையால்தான் நான் இந்த ராமகாதையை எழுதுகிறேன் என்று சொன்னவன் கம்பன். ராமனின் அழகை அணு அணுவாக ரசித்தவன் ரசித்தது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் அந்த அழகை ரசிக்கும் விதத்தை கற்றுக் கொடுத்து ஒரு கவிதையிலே உணர்வு, கற்பனை, வெளிப்பாடு, ஓசை நயம் இவைகளெல்லாம் சிறந்து விளங்க வேண்டும். ராமனை அனுபவித்த கம்பன் அவன் அழகை சொல்ல வந்த கம்பன் ஒரு பாடலை சொல்லுவான். வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரி சோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளுடும் இழையானுடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதொரு அழியாழகுடையான் என்று அந்த அழியா கவிதையை ஆக்கி தந்திருக்கிறான். ராமனின் நிறம் கருப்பு, கார்மேக சாமள வண்ணன் என்று சொல்லுவார்கள். அதை சொல்லுகின்ற போது அந்த சீதையோடு அவன் நடந்து வருகின்ற காட்சியை கூறுகிறார். அவன் மேனி என்று சொன்னால் உடல், அந்த உடலிலே இருந்து ஒளிர்கின்ற அந்த ஒளி, அந்த ஒளி வெயிலையும் மறைத்து விடுகிறதா. வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய, வெய்யோன் என்று சொன்னால் சூரியன், வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ என்னும் இடையாள் என்று சொல்லுகிறான். இல்லை என்ற இடையை உடையவள் சீதை அவளோடு நடந்து வருகிறான். அவன் நிறத்தை பார்க்கிறான். அந்த நிறத்தை முதலில் மையோ என்று சொல்லுகிறான். மை என்று சொல்லலாமா? இல்லை இல்லை, மை கண்மை, கண்ணில் இடுகின்ற அந்த மை கரிக்கும், எனவே அது பொருந்தாது. மரகதமோ, மரகதம் என்று சொல்லலாமா? நவமணிகளிலே மரகதம், ஆனால் மரகதத்தை விடுகிற மாணிக்கம் இருக்கிறது, வைரம் இருக்கிறது, எனவே மரகதம் என்று சொன்னாலும் அந்த நிறத்திற்கு பொருந்தாது. மையோ மரகதமோ மறிகடலோ, கடல் என்று சொல்லலாமா? நீலக்கடல் என்று சொல்லலாமா? கடல் என்றும் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த கடல் தண்ணீரும் உப்பு கரிக்கிறது, எனவே கடல் என்றும் சொல்ல முடியாது. மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ என்று சொன்னான். மழையை தருகின்ற மேகமோ, மேகத்தின் நிறமோ, அப்படியும் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த மழை இருக்கிறதே, கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லா மழை என்று வள்ளுவன் கூறுவார். அந்த மழை பெய்தும் கெடுக்கும் பெய்யாமலும் கெடுக்கும், எனவே மழை முகிலும் என்று சொல்ல முடியாது. வேறு அவன் நிறத்திற்கு எதை ஓமையாக சொல்லலாம் என்று சொல்லி பார்க்கிறான். வார்த்தைகளை தேடுகிறான், கிடைக்கவில்லை. அடுத்து ஒரு சொல்லை போடுகிறான். பாடுங்கள். ஐயோ என்று சொல்லுகிறான். இந்த ஐயோ என்ற சொல்லில் கம்பன் அவனது அழகை அப்படியே நாட்டி விடுகிறான். அவன் அழகை என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியவில்லையே என்ற ஒரு ஓலி அந்த ஐயோ.

0: என்ற அந்த வார்த்தையிலே விழுவதை பார்க்க முடிகிறது. அந்த வார்த்தையிலே ஐயோ என்று சொல்லி கம்பன் கீழே விழுந்தாலும் கவிதை மேலே எழுந்து ராமனது அந்த அளப்பரிய அழகை, அந்த கருப்பழகை மிகச்சிறப்பாக காட்டி நிற்கின்ற அந்த கவிதை இருக்கிறதே, அதை ரசித்திருக்கிறார்கள். இன்றும் அதை பாடி பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாடலை மீண்டும் நான் சொல்லுகிறேன். வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இழையானோடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியாழகுடையான் என்ற ஓசை நயமிக்க அந்த சந்தம் இருக்கிறதே, அது சிந்தையில் நிறைந்து இன்பத்தை தருகிறது. இப்படி கம்பன் தந்த கவிதைகள் பல பல. அதனால்தான் அந்த கம்பனை பற்றி சொல்லுகிற போது கம்பன் கவியன்றி கனித்தமிழும் சிறப்பதில்லை என்று கவியரசு பாடுவார். அந்த கம்பனின் அமுதை பருகுவோம், நாளை பார்ப்போம்.
1: இன்றைய தமிழை அமுதே நிகழ்ச்சியில் தமிழோட இனிமை, இலக்கிய செழுமை, அதோடைய பெருமைகளை ரொம்ப அழகாக எடுத்துரைச்சாங்க. சேரி பாலகிருஷ்ணன் அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம். தமிழ் அப்படின்றது வெறும் மொழி கிடையாது, அது நம்மளுடைய அடையாளம், நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய உணர்வு. அந்த அமுத தமிழின் இனிமையை இன்றைக்கும் மீண்டும் சுவைக்க வைத்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழை வளர்ப்போம், தமிழால் உயர்வோம், தமிழோடு வாழ்வோம் சொல்லிட்டு இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. சீதாராமம் திரைப்படத்தில் இருந்து மதன் கார்கி வரிகளில் சாய் விக்னேஷ் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க வணக்க பரணி நிகழ்ச்சி. 7:23 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் முதல் தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வள்ளியூர் மின்கோட்டை செயற்பொறியாளர் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது நவலடி, சங்கனான்குளம், களக்காடு துணை மின் நிலையங்களில் இன்னைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் செய்திட உத்தேசிக்கப்பட்டிருக்கிறதுனால சில இடங்களில் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காலையில் 9 மதியானம் 2 வரைக்கும் எந்தெந்த பகுதிகளில்னு கேட்டிங்கன்னா, நவலடி, ஆற்றங்கரை பள்ளிவாசல், தோட்டவிளை, தெற்கு புள்ளிமான்குளம், கோடாவிளை, மரக்காட்டு விளை, செம்பொன் விளை, காளி குமாரபுரம், குண்டல், பரதர் உவரி, பெட்டைக்குளம், உருமன்குளம், மன்னார்புரம், வடக்கு விஜயநாராயண், தெற்கு விஜயநாராயண், இட்டமொழி, நம்பிக்குறிச்சி, தெற்கு ஏராந்தை, சிவந்தியாபுரம், பரப்பாடி, களக்காடு நகரம், பெருமாள் குளம், சாலை புதூர், எஸ் என் பள்ளிவாசல், மாவடி, டோனாவூர், புலியூர் குறிச்சி, கோதைச்சேரி, வடமலை சமுத்திரம், கருவேலன்குளம், கோவிலம்மாள்புரம், வடுக்கச்சி மதில், இந்த பகுதிகளெல்லாம் காலையில் 9 மதியானம் 2 வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் மின்சாரம் சார்ந்த வேலைகளை முன்கூட்டியே திட்டமிட்டு நீங்கள் வந்து முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையமைச்சிருக்கிறாங்க. விக்னேஷ்வன் வரிகளில் அனிருத் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: வணக்க பரணி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் சில பகுதிகளில் கூட மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரந்தானேரி, ரஸ்தா, மூன்றடைப்பு, பரப்பாடி, வன்னிக்கோணந்தல், மானூர், மூலக்கரப்பட்டி உவமை நிலையத்தில் இன்றைக்கி சில இடங்களில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடக்கிறதுக்காக உத்தேசிக்கப்பட்டிருக்கதால் காலையில் 9 மணிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மானூர், மாவடி, தெற்குப்பட்டி, களக்குடி, எட்டாங்குளம், கானார்பட்டி, பிள்ளையார்குளம், சிங்கநேரி, அம்பலம், திடியூர், மூன்றடைப்பு, பானாங்குளம், மதவக்குறிச்சி, துளுக்கர்பட்டி, ரஸ்தா, பட்டவர்த்தி, வெங்கலப்பொட்டல், நரியூத்து இந்த பகுதிகளிலையும், அதே போல் கண்ணாத்திக்குளம், தங்கையம், வன்னிக்கோணந்தல், மூவிருந்தாளி, தேவர்குளம், முத்தமாள்புரம், கண்ணாடிக்குளம், மறுகாலங்குளம், தெற்கு பனவடலி, நரிக்குடி, மூலக்கரப்பட்டி, பருத்திப்பாடு, புதுக்குறிச்சி, மருதகுளம், கோவைக்குளம், முனஞ்சிப்பட்டி, தாமரை செல்வி, காடான்குளம் இந்த பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் இங்கேயும் மக்கள் வந்து மின்சாரம் சார்ந்த வேலைகளை முன்கூட்டியே முடிச்சு வச்சுக்கோங்க. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. ஏழு மணி 30 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததான் நீங்க கேட்க போறீங்க, இன்றைக்கி உலகத்தில் அதாவது நமக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, தகவல் தொடர்பு, தனி மனித வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய மொழியாக ஆங்கிலம் வந்து விளங்கிட்டுருக்குது. அந்த ஆங்கிலத்தை ரொம்ப எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் கற்றுக்கிறதுக்கு உதவக்கூடிய பயனுள்ள நிகழ்ச்சி தான் ஆங்கிலம் அறிவோம். புதிய சொற்கள், அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள், சரியான உச்சரிப்பு, எளிய இலக்கண விளக்கங்களோடு நம்மளுக்கு வந்து ஆங்கில அறிவை மேம்படுத்துறதுக்காக இந்த நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு நாளும் வழிகாட்டிகிட்டே இருக்குது. இன்னைக்கு நம்ம கூட பேச போகிறாங்க சிவகளை கே கே தாமஸ். இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்கலாம். வணக்கம் சார்.
1: காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் டியர் லிஸ்னர்ஸ். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்கு நெல்லை பண்பலை வானொலி நேயர்களை அன்புடன் அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லது, ஆங்கிலம் அறிவோம். இன்றும் சில வார்த்தைகள் முதலாவது சொல்லலாம் என்று இருக்கிறேன். மரம் நடுதல். மரம் நமக்கு எவ்வளவு அவசியம் என்பது எல்லோருக்கும் தெரியும். மரம் இல்லை என்றால் நமக்கு அந்த இந்த பிராணவாயு, அதாவது ஆக்சிஜன் நமக்கு அதிகமாக தருவது மரங்கள் தான். ட்ரீ பிளான்டேஷன், மரம் நடுதலுக்கு ஆங்கிலத்தில் ட்ரீ பிளான்டேஷன். அதற்கு முதலாவது வார்த்தை சீடு. சீடு என்றால் விதை. சீடு, SEED. அது நாற்றாக, இளங்கன்றாக மாறுகிறது. இளங்கன்று, சாப்ளிங். இளங்கன்றுக்கு ஆங்கிலத்தில் சாப்ளிங், SAPLING. SAPLING. நாற்றங்கால், அடுத்தபடியாக நாற்றங்காலாக இருக்கும். அதற்கு நர்சரி, NURSERY. NURSERY, நர்சரி. இப்படி நாற்றுகள், நாற்றங்காலுக்கு நாம் தண்ணீர் பாய்ப்பதற்கு ஆங்கிலத்தில் வாட்டரிங் என்று சொல்லுவோம். வாட்டர் என்றால் தண்ணீர் தானே என்று நினைக்கக்கூடாது. தண்ணீர் பாய்ப்பது ஒரு வேலை, அதனால் அது வாட்டரிங் என்றும் நாம் அதை சொல்லலாம். அதனால் நமக்கு என்னெல்லாம் அது அப்படி செய்யும் போது என்ன ஆகிறது என்றால், நாம் மரங்களை அதிகமாக வளர்ப்பதால் ஃபாரஸ்டேஷன், காடு வளர்த்தல் ஆகிறது. காடு வளர்ப்பது நமக்கு அவ்வளவு அவசியம். ஃபாரஸ்டேஷன், FOREST AION. ஃபாரஸ்டேஷன் என்றால் காடு வளர்த்தல். கட்டாயம் செய்யக்கூடாதது டீஃபாரஸ்டேஷன், அதாவது காட்டை நாம் அழிக்கவே கூடாது. டீஃபாரஸ்டேஷன் பண்ணுவது நல்லதே இல்லை. அப்படி நம்ம ஃபாரஸ்ட்

0: மெடிடேஷன் செய்வதால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவசியமா கட்டாயம் வர்றது மழை, ரெயின் தெரியும். ஆக்சிஜன், ஆக்சிஜன் நமக்கு ஒழுங்குபடுத்துறதே அந்த காடுகள் தான். OXYGEN, ஆக்சிஜன், உயிர் வாயு அல்லது பிராணவாயு என்று சொல்கிறார்கள். இப்படி மரம் வளர்ப்பதால் நமக்கு பல நன்மைகள் இருக்கிறது. நாம் உயிர் வாழ்வதே அந்த காடுகளால் தான் என்பதற்காகத்தான் மரம் வளர்ப்பதில் உள்ள சில வார்த்தைகளை எடுத்தேன். இன்னும் நிறைய வார்த்தைகள் அதில் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இரண்டு காரியங்களை அடுத்தபடியாக ஒரு காரியம் சொல்லலாம் என்று இருக்கிறேன். ஒரு நோயாளி மருத்துவரிடம் செல்கிறார். ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட் போறாரு. அவருக்கு திடீர்னு ரொம்ப வயிற்று வலி ஆயிட்டு பாருங்க, ஸ்டமக் ஏக். உடனே போறாரு, திறந்து உள்ள போகும்போது குட் மார்னிங் டாக்டர். உடனே டாக்டர் சொல்றாரு, குட் மார்னிங், சிட் டவுன், உட்காருங்காரு. வாட் இஸ் த ப்ராப்ளம் டு யூ, உங்களுக்கு என்ன பிரச்சனை? டாக்டர் போன உடனே டாக்டர் இதுதான் பேசுவாங்க, அதாவது வேற எல்லாம் தனிப்பட்ட முறையில் பெர்சனல் ஆனதெல்லாம் சரியா சில எனக்கு தெரியாதவங்களா இருக்கலாம். சிலவங்க கேட்பாங்க அதிகபட்சம், வாட் இஸ் த ப்ராப்ளம் டு யூ, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. உடனே இந்த அந்த பேஷண்ட் சொல்றாரு, சார், ஐ டாக்டர் சார், ஐ ஹாவ் பீன் சஃபரிங் ஃப்ரம் சிவியர் ஸ்டமக் ஏக் சின்ஸ் மார்னிங். காலையிலிருந்து எனக்கு ரொம்ப வயிற்று வலியா இருக்கு சார், காலையில. சின்ஸ் ஐ ஹாவ் பீன் சஃபரிங் ஃப்ரம் சிவியர் ஸ்டமக் ஏக் சின்ஸ் மார்னிங், காலையிலிருந்து. உடனே ஒரு உணவு சம்பந்தமா தான் கேட்க ஆரம்பிக்காரு டாக்டர், Did you eat any oily and spicy food last night? அதான் காலையில என்னவனு நேற்று ராத்திரி என்ன நடந்ததுங்கிறதுக்காக, அதாவது உணவு தொடர்பான அதுக்கு வயிற்றுனாலே அதுதான் கேட்காங்க. உடனே டாக்டர் கேட்காரு, அதான் Did you eat any oily and spicy food last night? அதான் ஏதாவது எண்ணெய் மற்றும் காரமான உணவு எதுவும் சாப்பிட்டீர்களா? ஆமாங்காரு உன்னை பேஷண்ட், Yes, I ate heavy food in a birthday party. ஒரு பிறந்த நாள் விழாவில் இவர் போய் நல்ல கனமான நல்ல நல்ல அதிகமான உணவு சாப்பிட்டதாக சொல்றாரு. டோன்ட் வரி, உன்னை டாக்டர் எப்பவுமே அதிகமாக சொல்லுவாங்க, டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. இட் இஸ் இன்டைஜியேஷன் ப்ராப்ளம், அதான் அஜீரணம், இன்டைஜியேஷன், அதாவது அஜீரணத்திற்கு ஆங்கிலத்தில் இன்டைஜியேஷன். இட் இஸ் இன்டைஜியேஷன் ப்ராப்ளம், ஐ வில் கிவ் யூ சம் டேப்லெட்ஸ், டேக் இட் ஆஃப்டர் ஃபுட், சாப்பாட்டுக்கு பிறகு இந்த உணவு இந்த மாத்திரைகளை எடுங்கன்னு டாக்டர் சொல்றாரு. தேங்க்யூ டாக்டர், ஐ வில் ஃபாலோ யுவர் ஐடியா அண்ட் சஜஷன்ஸ் அப்படிங்கிறார் இவர். அதான் நான் உங்க நன்றி டாக்டர், நான் நீங்க சொல்றத நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி இவங்களுக்கு பேசுறாங்க. அப்புறம் இந்த அவர் பேஷண்ட் வெளியே வர்றாரு. அப்படிதான் இந்த ரெண்டு இந்த சம்பாஷணம் நடந்திருக்கு. டாக்டர்கிட்ட போய் இப்படித்தான் பேசுவாங்க. ஒரு சுருக்கமான பேச்சுகளை நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். கடைசியா இன்னும் ரெண்டு ப்ராவர்பு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் எ டே, அதாவது ரோம் வந்து ரோம்ங்கிற ஒரு பெரிய நகரம் ஒரே நாளில் கட்டப்பட மாட்டாது. பெரிய காரியங்கள் பெரிய உடனே செய்யப்பட முடியாது, நாம் அதற்கு கடின உழைப்பு வேண்டும் என்பதற்காக தான் இந்த பழமொழி. அடுத்தபடியாக ஆஸ் யூ சோ சோ யூ ரீப், எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், தினை விதைத்தவன் தினை அறுப்பான். மீண்டும் அடுத்த நாள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: இன்றைய ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் பயனுள்ள ஆங்கில சொற்கள், எளிய வாக்கியங்கள், நடைமுறை பயன்பாடுகளை ரொம்ப சுவாரஸ்யமாக வழங்கினாங்க சிவகளையிலேருந்து கே கே தாமஸ். அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம். ஒரு மொழியை கற்றுக்கிறது அப்படின்றது ஒரே நாளில் நடக்காதுங்க, ஆனால் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அதுக்கு நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்ணோம் அப்படின்னா ஆங்கிலத்தில் பேசுகிறது எழுதுறது ரொம்பவே வந்து எளிமையான விஷயமா ஆயிரும். எப்போவுமே முயற்சி எடுக்கும்போது தவறு பண்ணும்போது தவறு பண்ணிட்டே என்ன அப்படின்னு தயங்கக்கூடாது, முயற்சி செய்யவும் தயங்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சொல்ல கற்றுக்கிட்டே இருக்கணும், ஒரு புதிய முன்னேற்றத்தை கட்டாயமாக வாழ்க்கையில் அடையலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, இரவுக்கு 1000 கண்கள் திரைப்படத்திலிருந்து சாம் சிஎஸ் வந்து வரிகள் எழுதியிருக்கிறாங்க, அவங்களே இசையும் போட்டிருக்கிறாங்க. சத்ய பிரகாஷ் மற்றும் சின்மயி ஸ்ரீபடா பாடியிருக்கிறாங்க. பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

7:41 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சங்கரன் கோயில் கோட்டை செயற்பொறியாளர் தெரிவிச்சிருக்கிறாங்க, அங்கேயும் சில இடங்களில் மின் விநியோகம் இருக்காது. இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும். எங்கெல்லாம்னு கேட்டிங்கன்னா, மலையாங்குளம், கலிங்கப்பட்டி, திருவேங்கடம், நக்கலமுத்தன்பட்டி இந்த உபமின் நிலையத்திலிருந்து பெறக்கூடிய சிதம்பராபுரம், செவல்குளம், மேல நீலித்தநல்லூர், குறுக்கல்பட்டி இந்த ஊர்களுக்கும், கலிங்கப்பட்டி, சத்திரப்பட்டி, ஆலடிப்பட்டி, மலையடிப்பட்டி, சுப்பலாபுரம், சென்னிக்குளம், பாறைப்பட்டி, பருவக்குடி, கரிசல்குளம் மற்றும் ரங்கசமுத்திரம் இந்த ஊர்களுக்கும், திருவேங்கடம், ஊமையத்தலைவன்பட்டி, ஆலமநாயக்கர்பட்டி, மகாதேவர்பட்டி, ஆலடிப்பட்டி, கரிசல்குளம், குறிஞ்சாங்குளம், வெள்ளக்குளம், சங்குப்பட்டி, புதுப்பட்டி இந்த ஊர்களுக்கும், இளையரசனேந்தல், கொம்பன்குளம், வெங்கடாச்சலபுரம், புளியங்குளம், ஐயனேரி, அப்பனேரி, ஆண்டிப்பட்டி, மையப்பாறை இந்த ஊர்களுக்கும் காலையில் 9 மணிலிருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மின்சாரம் சார்ந்த வேலைகள்லாம் சட்டு சட்டுன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்குது. கோட் திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
4: மேகம் தூவும்.
3: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
4: இதுவரை இல்லாத உணர்வு இதயத்தை.
3: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
5: உங்க பொண்ணான

0: பொண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
1: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
2: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
1: என்ன இசை மலையா?
3: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
1: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
2: இது 102.6.
4: வணக்க பரணி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 7:48 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்த தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு பழங்குடியினர் நரிக்குறவர் மற்றும் புதிரை வண்ணார் மக்களுக்கான சிறப்பு முகாம் வந்து நடைபெற இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில். 18-7 அதாவது இன்னைக்கு திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை வருவாய் ஆய்வாளர் அலுவலகங்களையும், 25-7-2026 அன்னைக்கு மானூர் வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்திலையும், 1-8-2026 அன்னைக்கு அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி வருவாய் ஆய்வாளர் அலுவலகங்களையும், 8-8-2026 அன்னைக்கு நாங்குநேரி மற்றும் திசைன்விளை வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்திலையும் நடக்க இருக்குது. முகாம் குறித்த கூடுதல் தகவல்களுக்கு மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருநெல்வேலி மாவட்டம், 6-2-7-0-0-9 தொலைபேசி எண் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டவங்க. 04-2-2-5-0-1-0-7-6 மறுபடியும் சொல்கிறேன், 04-2-2-5-0-1-0-7-6 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான விவரத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் இப்போ வருது பாடல் உங்களுக்காக. ஆறாமலை திரைப்படத்திலிருந்து விக்னேஷ் ராமகிருஷ்ணா வரிகள் எழுதியிருக்கிறாங்க, சின்மய் ஸ்ரீபட்டா பாடியிருக்கிறாங்க, கூடவே ஆனந்த் அரவிந்த் கிருஷ்ணன் பாடியிருக்கிறாங்க. இப்போ வருது பாடல், கேட்டு தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒளிபரப்பு. நிகழ்ச்சியில் நிறைவான தகவல்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் முன்னாள் படை வீரர் மற்றும் சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் 22ஆம் தேதி வரக்கூடிய 22ஆம் தேதி நடக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அன்னைக்கு 22ஆம் தேதி சாயங்காலம் 4:30 அளவில் நடக்கிறது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் படை வீரர்கள், அவங்கள சார்ந்தவங்க தங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை உரிய விண்ணப்பங்களாக 2 பிரதிகளில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள்ட்ட நேரில் சமர்ப்பித்து பயன்பெறலாம்ன்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டு இருக்கு. தர்பார் திரைப்படத்திலிருந்து நாகேஷ் ஆஷிஷ் வந்து பாடியிருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் சொன்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தேன், உங்கள் பிரியமான தோழி சிவை கோமதி. நேர்களே அடுத்ததாக 8:02 வழக்கென்று வந்தால் நேரில் நிகழ்ச்சி இருக்குது, பங்கிருக்கிறாங்க ஐ முருகேசன் அவங்கள். பாடலை தொடர்ந்து கேட்கலாம். 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

0: மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலும் உங்களுடன் பயணிப்பது இது நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை மண்பலை 102.6.
1: பட தொடக்கம் பாட்டு முடித்ததும் பாட்டு பாட்டுக்கு பலவன்.
2: நேர்களே, இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்ய உள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 47,316 பட்டியல் இன மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். காவிரி நதிநீரில் தமிழகத்திற்கு உரிமை உள்ளது என்றும் மேகதாதுவில் அணைக்கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். தவைக்கா எம்எல்ஏ ஒருவரிடம் ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 3 பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து சீனாவின் சென் யுஃபையை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. இந்தியாவில் ஹாக்கி விளையாட்டை மேம்படுத்தும் வகையில் ஹாக்கி இந்தியா அமைப்பு சார்பில் நாடு தழுவிய பயிற்சி பட்டறை இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி கேட்கலாம் வழக்கென்று வந்தால். பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். குத்தகை ஆவணம், விற்பனை ஆவணம், பொது அதிகார ஆவணம், இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆவணங்களை எல்லாம் நாம் வந்து பதிவுத்துறையில் வந்து பதிவு செய்ய வேண்டும். அதனால் பதிவுத்துறை அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் இன்னும் சிறப்பாக இருக்கும். பதிவு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம், பதிவு சட்டம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், 1908 ஆங்கிலேயர்களால் இந்திய தேசத்திற்காக எழுதப்பட்டது. இது ஒரு மத்திய சட்டம், இந்தியா முழுமைக்கானது. இருந்தாலும் அந்தந்த மாநில அரசின் விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகளுக்கு ஏற்ப இந்த சட்டம் வந்து செயல்படும். பதிவுத்துறைக்கு என மாநில அரசு பதிவுத்துறை தலைவர், அதாவது இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, ஒருவரை நியமனம் செய்யும். பொதுவாக ஒவ்வொரு மாநிலமும், நம்ம வந்து இந்திய தேசம் அப்படிங்கிறது மாநிலங்களையும் யூனியன் பிரதேசங்களையும் ஆக உள்ளது. பொதுவாக ஒவ்வொரு மாநிலமும் பல மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். மாவட்டங்கள் பல கோட்டங்களாகவும், ஒவ்வொரு கோட்டமும் பல வட்டங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வட்டமும் பல கிராமங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். இதை தான் ஆட்சி முறையில் இந்திய குடியரசுத் தலைவருக்கு உட்பட்ட மாநில கவர்னர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், கோட்டாட்சியர்கள், வட்டாட்சியர்கள், கிராம நிர்வாக அதிகாரிகள் போன்ற படிநிலையில் அமைக்கப்பட்டுள்ளது. மாவட்டங்களை வருவாய் மாவட்டங்கள் என்று அழைப்பதுண்டு. ஆனால் பதிவுத்துறையில் ஒவ்வொரு மாவட்டமும் பதிவு மாவட்டம் என்ற பெயரில் ஒரு மாவட்டமே பல பதிவு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதனால் வருவாய் மாவட்டத்திற்கும் பதிவு மாவட்டத்திற்கும் வேறுபாடு உண்டு. ஒரு மாவட்ட பதிவு அலுவலகத்திற்கு ஒரு மாவட்ட பதிவாளர் தலைமை வகிப்பார். அவருக்கு கீழ் பல்வேறு சார்பதிவாளர் அலுவலகங்கள் ஏற்படுத்தப்பட்டு அந்தந்த சார்பதிவகத்திற்கு ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சார்பதிவாளர்கள் அல்லது இணை சார்பதிவாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். இந்த சார்பதிவாளர்களுக்கு என்று நில அதிகார வரம்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கும். தற்போது ஒரு சார்பதிவகத்தின் அதிகார வரம்பிற்குட்பட்ட சொத்துக்களை அந்த சார்பதிவகத்தில் மட்டுமே ஆவணம் பதிவு செய்ய முடியும். தற்போது 38 மாவட்டங்களை கொண்ட தமிழகத்தில் மொத்தம் 50 பதிவு மாவட்டங்கள், 578 சார்பதிவகங்கள் உள்ளன. பதிவுத்துறையானது கடலூர், கோயம்புத்தூர், சென்னை, சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, மதுரை, வேலூர் ஆகிய 9 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த பதிவுத்துறை என்பதே அசையா சொத்துக்களை பதிவு செய்வதுதான் பிரதானமாக கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆவணங்கள் எழுதப்பட்டு பதிவு செய்யப்படுதல் என்பது அசையா சொத்துக்களின் பரிமாற்றங்கள் பற்றியதாகும். அதனால் அசையா சொத்துக்கள் என்னவென்று அறிந்து கொள்ளுதல் அவசியம். இப்போ நிலமும், நிலத்திலிருந்து பெறும் பயனும், பூமியுடன் இணைக்கப்பட்ட பொருள்களோடு நிரந்தரமாக பிணைக்கப்பட்ட பொருள்களுமாக சேர்ந்தது அசையா சொத்துக்கள் ஆகும் என்று பொது வகையங்கள் சட்டம், அதாவது ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் பிரிவு 3(26) கூறுகிறது. நிலத்தின் மீது நிற்கும் மரங்களும் வளரும் பயிரும் புல்லும் அசையா சொத்துக்கள் அல்ல என்று சொத்துரிமை மாற்று சட்டம் 1882 பிரிவு 3 விளக்கம் அளிக்கிறது. நிலமும் கட்டிடங்களும் தலைமுறை ஊதியமும், அதாவது படி அல்லது சலுகை, வழி, வெளிச்சம், மீன்பிடிக்கும் உரிமை, படகு விடும் உரிமை ஆகிய நிலத்தின்பால் ஏற்படும் பயன்களாகிய உரிமைகளும் நிற்கும் மரங்களும் பயிரும் புல்லும் தவிர பூமியில் ஊன்றப்பெற்ற அனைத்து அசையா சொத்துக்கள் என்று பதிவு சட்டம் 1908 பிரிவு 2(6) கூறுகிறது. பொதுவாக நிலம், வீட்டு மனைகள், குடியிருக்கும் வீடுகள், மனிதனால் கட்டப்பட்டு பூமியுடன் பொருத்தப்பட்டிருக்கும் அனைத்து கட்டிடங்களும் அசையா சொத்துக்களாகும். நிலம் என்பது அனைத்து விதமான வகைப்பாடு நிலங்களையும் உள்ளடக்கியதாகும். இப்போ இதை வந்து நாம் சார்பதிவகத்தில் சென்று பதிவு செய்ய வேண்டும். அதாவது ஒரு சொத்தை வாங்கினாலோ அல்லது விற்றாலோ அல்லது வேறு எத்தனை வகையான பரிமாற்றங்கள் இருக்கிறதோ, நிறைய பரிமாற்றங்களை நம்ம பார்த்துட்டோம். அப்படி எப்படிப்பட்ட பரிமாற்றங்களாக இருந்தாலும் அசையா

0: சொத்துக்களை பொறுத்தளவில் ஒரு சார்பதிவகம் சென்று அதை பதிவு செய்ய வேண்டும், கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். அப்படி பதிவு செய்யப்பட்டால் மட்டும்தான் அந்த ஆவணத்திற்கு சட்ட மதிப்பு உண்டு. அப்படி பதிவு செய்யப்படவில்லை என்றால் அந்த ஆவணம் சட்ட தகுதியை இழந்து நிற்கும், அதை வைத்து எதுவுமே செய்ய முடியாமல் போய்விடும். ஆகவே இந்த சில கிரயங்கள்லாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர் பண்ணாமல் வாய்மொழியாக பணத்தை கொடுத்து வாய்மொழியாக எழுதி வாங்கிக்கிடுவாங்க, அல்லது வெறும் வெத்து பேப்பரில் எழுதி ரெண்டு சாட்சிகள் மனதில் கையெழுத்து போட்டுக்கிடுவாங்க. இதெல்லாம் வந்து பதிவு சட்டப்படி ஒரு செல்லாத ஒன்றாகும். இன்னும் இந்த பதிவு சட்டத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, இதை ஒன்றை ஒன்றாக நாம் தெரிந்து கொள்ளலாம். நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் இதனை பற்றிய விஷயங்களை சுவையாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை வழக்கின்று வந்தால் நிகழ்ச்சி கேட்டீர்கள். பங்கேற்றவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, முத்து திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:15. நேர்களை இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி கேட்கலாம் வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
2: நாகஸ்வர இசை மரபில் இசைக்கப்படும் உரு வகைகளில் காவடி சிந்து என்ற இசை வடிவமும் ஒன்று. காவடி சிந்து சென்னை குளநகர் அண்ணாமலை ரெட்டியார் இயற்றியுள்ளதும் அதை பல இசைக்கலைஞர்கள் தமது இசை நிகழ்ச்சிகளில் வழங்கி வருவதையும் காண முடிகிறது. பெரும்பாலும் காவடி சிந்து அனைத்து இசைக்கலைஞர்களாலும் இசைக்கப்படுகிறது. இவை வழக்கமாக இசை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் வழங்குவது இசைக்கலைஞர்களின் வழக்கம். சில நாகசுர கலைஞர்கள் தமது நிகழ்ச்சியில் இந்த காவடி சிந்து இசை வடிவத்தை இசைப்பார்கள். காவடி சிந்து என்ற இசை வகையை இசைப்பது நாகசுர இசை மரபின் தனிச்சிறப்பாகவே அமைந்துள்ளது. அண்ணாமலை ரெட்டியார் அவர்களால் இயற்றிய காவடி சிந்து பாடல்கள் காவடி எடுத்து செல்பவர்கள் காவடியின் சுமையை எளிமையாகவும் நடந்து செல்லும் போது ஏற்படும் களைப்பை குறைக்கவும் வழியில் பாடிக்கொண்டே செல்வதற்காக இயற்றப்பட்டது காவடி சிந்து பாடல்கள். சங்கரங்கோவிலிருந்து ராஜபாளையம் செல்லும் முக்கிய சாலையில் பால்வண்ணநாத சுவாமி கோயில் கொண்டுள்ள கரிவலமந்தநல்லூர் என்னும் ஒரு புண்ணிய ஸ்தலம் உள்ளது. அத்தலத்திற்கு கிழக்கே 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது உலக புகழ் பெற்ற சென்னிக்குளம். இந்த சென்னிக்குளத்தில் 1865 கவி பேரரசர் அண்ணாமலை ரெட்டியார் அவர்கள் பிறந்தார். காவடி எனப்படுவது பக்தர்கள் இறைவனை வேண்டி இறைவனுக்கு நடைபெறும் சிறப்பு விழா கால வழிபாட்டில் தமது காணிக்கையாக பால், பன்னீர், இளநீர், பூ, சந்தானம் போன்ற பொருட்களை திருக்கோயில்களுக்கு எடுத்துச் செல்வார்கள். அவற்றை தடித்த உருளையான கட்டையில் கட்டி தொங்கவிட்டு நாகசுர இசையுடன் எடுத்துச் செல்வார்கள். அப்போது நாகசுர கலைஞர்கள் வாசிக்கப்படுவது காவடி சிந்து. காவடி சிந்தை காவடி புறப்பட்ட இடத்தில் இருந்து திருக்கோயில் சென்றடையும் வரை நாகசுர கலைஞர்கள் நாகசுரத்தில் காவடி சிந்தை வாசித்து கொண்டே செல்வார்கள். திருக்கோயிலில் உள்ள குளம் அல்லது விழா நடைபெறும் ஊரில் உள்ள குளம் இவற்றில் ஏதேனும் ஓர் இடத்தில் வைத்து காவடியை பூஜை செய்து அங்கிருந்து திருக்கோயில்களுக்கு திருவீதிகளில் வலம் வந்து எடுத்து செல்வார்கள். காவடி என்பது ஒருவரோ இருவரோ எடுத்து செல்வது இல்லை, குறைந்தது 50 பேர் என்ற அளவில் இருக்கும். இவர்கள் அனைவரும் காவடியை திருக்கோயிலுக்கு எடுத்து செல்ல சில மணி நேரங்கள் ஆகும். காவடி எடுத்து செல்லும் நேரம் முழுமைக்கும் நாகசுர கலைஞர்கள் காவடி சிந்து இசை வகையை மிகுந்த சுவையுடன் வாசித்து செல்வதே இதன் சிறப்பாகும். சிந்து கவி பேரரசு அண்ணாமலை ரெட்டியார் அவர்கள் இயற்றிய காவடி சிந்து பாடல்களை கரிவலமந்தநல்லூரைச் சார்ந்த பொன்னம்மாள் என்பவர் இசையமைத்து பாடியதாக இசையியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறி வருகின்றனர். காவடி சிந்து பாடல்கள் பெரும்பாலும் நாதநாம கிரியை ராகத்தில்

ஆதி தாளத்தில் திசிர நடையில் நாகசுரக்காரர்களால் வாசிக்கப்படுகிறது. சிந்து கவி பேரரசர் அண்ணாமலை ரெட்டியார் அவர்களால் இயற்றப்பட்ட சென்னிக்குள நகர் வாசன் என்ற பாடல் அனைவரும் அறிந்ததே.

0: கோளும் கணல் ஏறிய மெழுகாய் வருபவரே வரும் இகமே கதி காண்பார் சுகம் பூண்பார் காண்பார் சுகம் பூண்பார் என்று பாடியிருப்பார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: வேதமும் நாதமும் கேட்டீங்கள். உரை வழங்கியவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். இப்ப உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. ஐயா திரைப்படத்துல இருந்து கே கே மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல் கேட்டுட்டு நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: காலை வணக்கம் வாரும் மந்திரியாரே. சரியாக காலை டீ சாப்பிடும் நேரம் பார்த்து வந்திருக்கிறேன். என்னுடன் டீ அருந்துங்கள்.
1: ஊசியில் டீ குடிக்க வேண்டும், அதற்குத்தானே நேரம் பார்த்து வருவது.
2: என்ன கூறினீர்
1: மன்னா? தங்களுடன் தேநீர் அருந்துவது எனது பெரும் பாகியம் என்று கூறினேன் மன்னா.
2: யார் அங்கே? இரண்டு டீ எடுத்து வாருங்கள்.
3: இதோ டீ எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: என்ன இது? டீயில் சர்க்கரை சற்றே தூங்கலாக இருக்கிறதே. சமையல்காரர் இனிப்பை அதிகம் சேர்த்து விட்டார் என்று நினைக்கிறேன்.
2: சமையல்காரர் அல்ல மந்திரியாரே, நான் தான். ஒரு ஸ்பூன் சர்க்கரையை எக்ஸ்ட்ராவாக போட்டு தரும்படி கேட்டிருந்தேன்.
1: அதற்காக இப்படியா சர்க்கரையை தூக்கலாக போடுவது? இது டீயா இல்லை பாயாசமா?
2: சிறு வயது முதல் இப்படியே சாப்பிட்டு பழகிவிட்டேன். சற்று குறைத்தாலும் டீ உள்ளே இறங்க மாட்டேன் என்கிறது. என்னால் மாற்றவும் இயலவில்லை மந்திரியாரே.
1: மன்னா, இப்படியே போனால் பின்னர் மன்னர் தங்களை மாற்றிவிடுவார்கள்.
2: என்ன கூறினீர்?
1: உண்மையை தான் கூறினேன் மன்னா. இப்படி தினசரி அதிக அளவு சர்க்கரை எடுத்துக்கொண்டால் தங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கக்கூடிய நோய்களை சொல்கிறேன். ஒரு லிஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்கள்.
2: என்ன லிஸ்டா?
3: நான் அதை நோட் செய்து கொள்கிறேன்.
1: டயபெட்டிஸ், கேன்சர், இதய நோய்கள், சீக்கிரமே இளமை தோற்றம் போய் முதுமை தோற்றம் அடைதல், இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா போட்டுக் கொள்ளுங்கள். இவ்வளவு நோய்களும் வந்தால் நாங்கள் அரண்மனையில், அரசவையில், அரியணையில் அரண்மனை வைத்தியரின் வீட்டில் தான் சிகிச்சை எடுத்துக் கொண்டு இருக்க வேண்டும். பின்னர் தங்களை மாற்றி விடுவார்களா இல்லையா?
2: மந்திரியாரி, போதும் போதும், நிறுத்தும். நீர் கூறியதை கேட்டதுமே இதயம் லப்டப் லப்டப் என்று அடித்துக் கொள்கிறது. பின்பு சர்க்கரை தினசரி நாம் எவ்வளவுதான் எடுத்துக் கொள்ள வேண்டும், எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்று தெரியவில்லை.
1: மன்னா, அதெல்லாம் எவ்வளவு சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும் என்று ஒரு கணக்கு வைத்திருக்கிறார்கள் மருத்துவர்கள். அமெரிக்காவின் USDA-இன் கணக்கின்படி உலகில் இருக்கும் 18 வயது நிரம்பிய ஒருவர் தினசரி 17 டீஸ்பூன் சர்க்கரை, அதாவது 68 கிராம் சர்க்கரையை சேர்த்துக் கொள்ளலாம் என்று அறிவுறுத்தி இருக்கிறது.
2: அப்படி என்றால் நான் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறேன். காலையில் எழுந்தவுடன் பெட் காஃபி ஒன்று, 7:30 மணிக்கு ஒன்று, டீயுடன் டிஃபனுடன் 11 மணிக்கும் ஒன்று, 3 மணிக்கு ஒன்று, 7-8 முறை டீ காஃபி குடித்து விடுவேன் மந்திரியாரே.
1: ஒரு டீ காஃபிக்கு 2 டீஸ்பூன் சர்க்கரை என்றாலும் 16 டீஸ்பூன் சர்க்கரை இப்போதே வந்துவிட்டது. இதை தவிர தாங்கள் எத்தனை வகை இனிப்புகளை சாப்பிடுகிறீர்கள், எத்தனை பழங்களை சாப்பிடுகிறீர்கள்? இதிலும் இனிப்பு இயற்கையாகவே அடங்கி இருக்கிறது மன்னா.
2: இதையெல்லாம் நான் கணக்கு பார்க்கவே இல்லையே மந்திரியாரே. ஐயோ, அப்படி என்றால் நான் தினசரி 4 முறைக்கு மேல் டீ காஃபி குடிக்க முடியாதா மந்திரியாரி? அப்படி என்றால் மொத்தமாக எப்படி இனிப்பை குறைத்துக் கொள்வது?
1: அப்படி கேளுங்கள் மன்னா. சமீபத்திய ஒரு ஆய்வு முடிவு என்ன கூறுகிறது என்றால், நீங்கள் தினசரி 10 கிராம் சர்க்கரையை குறைத்துக் கொண்டால் உங்கள் உயிரியல் கடிகாரம் மெதுவாக சுழலும் என்று கூறுகிறார்கள்.
2: மெதுவாக சுழலுமா? ஐயோ, அப்படி என்றால் சீக்கிரமே மேலோகம் சென்று விடுவேனா?
1: ஓ, இதற்குத்தான் குருகுலத்தில் அறிவியல் வகுப்பை கட்டடித்து விட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட போகாதீர்கள் என்று கூறினேன். கேட்டீர்களா மன்னா? உயிரியல் கடிகாரம் மெதுவாக சொல்லும் என்றால் தங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது பொருள்.
2: சரி சரி, ராஜ ரகசியங்களை எல்லாம் எதற்கு வெளியே விடுகிறீர்? அடக்கி வாசியும் ரோபோ, கம் ஹியர்.
3: எஸ் பாஸ்.

0: நான் கூறியபடி இரண்டு டீ எடுத்து வா.
1: சர்க்கரை குறைத்து போடப்பட்ட டீ எடுத்து கொள்ளுங்கள் பாஸ்.
0: இருக்கும் போது எனக்கு தேவையான யோசனைகளை யார் கூற வேண்டும்?
2: மந்திரியார், நான் தான் கூற வேண்டும் அண்ணா.
0: அதற்கு நீர் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் அல்லவா? அதனால் தான் நீர் குடிக்கும் டீயில் சர்க்கரையை கட் செய்ய கூறிவிட்டேன். இனி தினமும் உமக்கு சர்க்கரை இல்லாத டீ தான்.
2: என்ன, சர்க்கரையே இல்லையா? இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

8:45 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரை இசை. இப்போ உங்களுக்காக ஆடுபுலி திரைப்படத்தில் இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
2: சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்
0: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
4: அள்ள அள்ள குறையாதது அட்சய பாத்திரம், அது நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் போட போட நிரம்பாத ஒரு பாத்திரம் உண்டு, அது என்ன தெரியுமா? நம்மளில் பல பேர்கிட்ட அந்த பாத்திரம் உண்டு, அதுதான் பேராசை அப்படிங்கிற பாத்திரம். அதை வந்து நிறைவு செய்யவே முடியாது. பேராசையை பற்றி சுஃபி இலக்கியத்தில் ஒரு பிரபலமான கதை உண்டான், அதை ஒரு பெரியவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஒரு மன்னர் நகர் வளம் போயிட்டுருக்கார். ஒரு பிச்சைக்காரன் மன்னர் எதிரில் வரான், பிச்சை போடுங்கோங்கிறான். என்னுடைய அமைதியை கெடுக்காதே போங்கிறார் மன்னர். அவன் சிரிக்கிறான், அரசே உங்களுடைய அமைதி கெடக்கூடிய நிலையில் இருந்தால் அதுக்கு பேர் அமைதியே கிடையாது அப்படின்னானான். எதிரில் நிற்கிறது வெறும் பிச்சைக்காரன் இல்லை, யோகி அப்படிங்கிறத மன்னர் புரிஞ்சுக்கிட்டார். துறவியே உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, கொடுக்குறேன்னாரான். அந்த துறவி மறுபடியும் சிரிக்கிறார், அரசே உங்களால் முடியாததையெல்லாம் கொடுக்க முடியும்னு சத்தியம் செய்யாதீங்க அப்படின்னார். மன்னருக்கு கோபம் வந்துட்டுது, என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினச்சார். நகர் வளத்தை பாதியிலேயே நிறுத்தினார். வாங்க அரண்மனைக்குன்னார். துறவியை அழைச்சிக்கிட்டு அரண்மனைக்கு வந்துட்டார். துறவி தன்கிட்ட இருந்த பிச்சை பாத்திரத்தை நீட்டினார். இது நிறைய எனக்கு பொற்காசுகள் வேணும் அப்படின்னாராம். அவ்வளவு தானா இது ஒரு பெரிய காரியமா அப்படின்னு கையை தட்டினாராம் மன்னர். ஒரு பெரிய தாம்பாளம் நிறைய பொற்காசுகள் வந்து சேர்ந்தது, அதை அள்ளி போட்டார். போட போட அந்த பிச்சை பாத்திரம் நிரம்பவே இல்லை. பொற்காசுகள் போட போட அவ்வளவையும் உள்ளே வாங்கிக்கிட்டே இருக்குது. அரசாங்க கஜானாவே காலி ஆகிட்டுது. மூட்டை மூட்டையாக பொற்காசுகளை கொட்டி பார்த்துட்டாங்க, அது முழுங்கிக்கிட்டே இருக்குது. கடைசி வரைக்கும் அந்த பிச்சை பாத்திரம் வந்து நிரம்பவே இல்லை. அரசர்கிட்ட இருந்த கர்வம் போயிட்டுது. அப்படியே பொத்துன்னு துறவி காலில் விழுந்தார். அப்போ அந்த துறவி சொன்னாராம், மன்னா இந்த பிச்சை பாத்திரத்தை உங்களால் மட்டும் இல்லை, வேற யாராலையும் நிரப்ப முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா, இது வந்து சாதாரண பிச்சை பாத்திரம் இல்லை, பேராசைகளோடு வாழ்ந்து செத்துப்போன ஒரு மனிதனின் மண்டை ஓடுது அப்படின்னாராம். பாருங்கள், இதுதான் அந்த சுஃபி இலக்கிய கதை. செத்த பிறகும் நிறைவு இல்லைன்னா அது எப்பேற்பட்ட பேராசையாக இருக்கும்னு யோசித்து பார்த்துங்க. நம்மளும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தார். அழகு அறிவு படிப்பு எதுவும் தேவையில்லை, பணம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு பார்க்குறவங்ககிட்டெல்லாம் சொல்லி வச்சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பணக்காரர் கிடச்சார்.

0: அவர் சொன்னார், இதை பாருங்கள், எனக்கு 20 வயசில் ஒரு மகள், அவளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 2 லட்சம் பணம் கொடுப்பேன். 25 வயசில் ஒரு பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 2.5 லட்சம் தருவேன். 30 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 3 லட்சம் தருவேன், என்ன சொல்கிற அப்படின்னாராம். இவன் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் மெதுவாக அவரை நிமிந்து பார்த்து, ஏன் சார், உங்ககிட்ட 50 வயசில் ஏதாவது பொண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டானான்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்திய பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். காவிரி நதிநீரில் தமிழகத்திற்கு உரிமை உள்ளது என்றும் மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தவைக்காய் எம்எல்ஏ ஒருவரிடம் ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 3 பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. இந்தியாவில் ஹாக்கி விளையாட்டை மேம்படுத்தும் வகையில் ஹாக்கி இந்தியா அமைப்பு சார்பில் நாடு தழுவிய பயிற்சி பட்டறை இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில பேச இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய இளம் தலைமுறையினம் வாசிப்பு பழக்கத்தை தூண்டுவது எப்படி அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை இங்கே கூட பகிர்ந்துக்க கால் பண்ணுங்க. 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பேச போற முதல் அன்பு நேயர் யார், இங்கேருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் இங்கேருந்து பேசுறீங்க?

0: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: ம், சொல்லுங்க.
0: அதாவது வந்து இப்ப இந்த கால இளைஞர்களை வந்து படிக்க வைக்கணும், அவங்க வந்து எல்லாமே புஸ்தக அறிவு வரணும் அப்படின்னு நினைச்சாக்க பெற்றவங்க முதல்ல வந்து அந்த பழக்கத்தை முதல்ல அவங்க கடைபிடிக்கணும்.
1: சரிங்க.
0: என்ன வேலைக்கு போனாலும் சரி, எப்பயா பட்ட நம்ம பொழுதுபோக்கு நம்ம அவங்க எடுத்து படிச்சத பார்த்தாலும் இவங்க எடுப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு அந்த பழக்கத்தை கொண்டு வரணும்.
1: பெரிய
0: கொண்டு வந்தாங்கன்னாக்கா இப்பயும் அவங்கள வந்து புத்தக அறிவெல்லாம் பெரிய புத்தக படிக்கிற அந்த வாசிப்பு வந்து இதை வந்து
1: நீங்க வாங்கி கொடுப்பீங்களா? அவங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க எல்லா புத்தகங்களும்?
0: நிறைய
1: வாங்கி கொடுத்துருக்கீங்க.
0: நான் படிக்கிறத இது பண்றத பார்த்துட்டு அவங்களும் வந்து எடுத்து இது பண்ணுவாங்க. படிமா, நீ படிமா கண்டிப்பா எனக்கும் படிச்சு காட்டுவாங்க. அதுலயே அவங்களுக்கு பழக்கம் வந்துருச்சு. அவங்க எல்லா பக்கமும் எல்லா எல்லாமே படிப்பாங்க ரெண்டு பொண்ணுங்களுமே.
1: அருமை அருமை சார், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் என்ஏ இளங்கோன் காலை மாணவர்.
1: சொல்லுங்க சார்.
2: இன்றைய தலைமுறைக்கு புத்தக வாசிக்க எப்படி கொண்டு முதல்ல பெற்றோர்கள் புத்தக வாசி பழகிக்கணும். ஏன்னா இவங்க டிவியும் செல்லியும் பாத்துக்கிட்டு பிள்ளைய படிப்படினா படிக்க மாட்டாங்கம்மா. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் ஒண்ணு இருக்குமா, எங்க போனாலும் முதல் பத்து வட்டி இறங்கணும், புத்தக கடை எங்க இருக்குன்னு தேடி போய் புத்தகத்தை வாங்கி எங்கூட ஒரு 5 லட்சம் லைப்ரரி வச்சிருக்கோம்மா, எல்லா புக்கும் படிச்சிருக்குமா. அதனால பாத்தீங்கன்னா என் மனைவி குழந்தைல எங்கூட டிவி கிடையாது, டாக்டர் டிவில யாரும் நம்ப மாட்டாங்க, எல்லாருமே புத்தகம்
1: கேக்குறப்பவே ஆச்சரியமா இருக்கே பரவாயில்ல.
2: ஆமா, டிவி கிடையாதுமா எங்க வீட்டுல. ஆடம்பர பொருள்னா என்னங்கிற அளவுக்கு தான் எங்க வீடு வச்சிருக்கோம் டாக்டர் விடாதனால. அதனால ஒரு 5 லட்சம் புக் லைப்ரரி வச்சிருக்கோம், புக் எல்லாமே படிக்காம. ரெண்டாவது எங்க பிள்ளைகள அப்புறம் புறவலர் போய் நூலகத்துல சேர்த்து விட்டுருக்கேங்கம்மா.
1: சரி சரி.
2: 1000 ரூபாய் கட்டி புறவலர் எந்த ஊருக்கு போனீங்க டாக்டர் எம்ஏலும் மற்ற பிள்ளைங்க பேர்லாம் இருக்குங்கம்மா. அதே மாதிரி வருஷத்துக்கு 30 ரூபாய் நம்ம நூலகத்துல சேர்த்து விட்டோம்னா இந்த பிள்ளைய ஆட்டோமேட்டிக்கா படிப்பாங்க. முதலில் தாய் தந்தை படிக்க வேண்டும்.
1: ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா வீக்கக்கூடிய விஷயமா இருந்தது. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: நன்றிம்மா.
1: நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, மன்னன் திரைப்படத்துல இருந்து SPB ஸ்வர்ணலதா பாடிய பாடலை கேட்டு வந்திரலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ, வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
3: ஒன்பது மணி 11:11 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சி பேச போற அடுத்த அன்பனேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: ஏர்வாடியிலிருந்து சுல்தானி பேசுறேன்.
3: சொல்லுங்கம்மா.
4: மேடம், முதல் முதலில் அந்த குழந்தைகளுக்கு இந்த பேப்பர்ல உள்ள ஃபர்ஸ்ட் லைன் நம்ம சொல்லி கொடுக்கணும். எழுத்து பெருசா இருக்குமா, அதுகளுக்கு படிக்க
3: வாசிக்கிற பழக்கத்தை அப்படியே மெதுமெதுவா உண்டாக்கணும் அப்படின்னு
4: சொல்றீங்க. அது பேப்பர் படிக்க ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் அவன் அவன் போர்ஸ் இந்த விளையாட்டு பாப்பானோ அவர் வேற சீப்புகள் பாப்பானோ அது அவனுடைய இதாயிரும்.
3: சரிங்க, ஆரம்பிக்கிற பழக்கம் வந்து இப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்றீங்க.
4: பேப்பர்ல இருந்து ஆரம்பிச்சா எங்க அம்மாக்கு படிக்கவே தெரியாது. என் தங்கச்சி பேப்பர் வந்த உடனே எங்க ஊர்ல சண்டையா தான் இருக்கும், 4 சண்டை பிடிப்போம் யாரு முத பேப்பர் எடுக்கான்ட்டு. எங்க தங்கச்சி எங்க அம்மாக்கு ஆனால இருந்து இந்த பேப்பர் தான் சொல்லி கொடுத்தா.
3: ஓ சரி சரி.
4: அத பார்த்து எங்க அம்மா கையெழுத்து போடவே படிச்சுட்டாங்க.
3: ஓ சிறப்புமா.
4: அதே மாதிரி நம்மளும் நம்ம குழந்தைகளுக்கு பேப்பர் படிக்க சொல்லணும்.
3: சரிங்க.
4: பேப்பர் படிக்கிறதுனால அதுக்கப்புறம் அது தன்னாலே எதுலையாச்சும் ஒரு துண்டு பேப்பர் கிடந்தாலும் அது படிக்க ஆர்வம் வரும்.
3: கண்டிப்பா, அப்படியே மெல்ல மெல்ல புத்தகத்தையும் வாசிக்கிற பழக்கமும் வந்துடும்.
4: நம்பளி மாமா சிரிப்பு புத்தகம் எல்லாம் நிறைய வந்துச்சு.
3: சரிங்க,
4: அது படிக்க ஆர்வம் இருந்துச்சு அப்பம்லாம்.
3: சரி,
4: நாங்கெல்லாம் அதெல்லாம் தான் படிச்சுதான் இதான் பேப்பர் படிச்சு அந்த அம்பளி மாமா அதுவளதான் படிப்பான்.
3: சரி சரி, நன்றி நிகழ்ச்சியில
4: இருந்து ஆரம்பிக்கிறங்க மேடம்.
3: அருமைமா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. வணக்கம்
5: மேடம். காலை ஒரு பணிவான வணக்கம் மேடம். ரவிக்குமுதா மூளைகட்டி மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
3: நலமா இருக்கோம், சொல்லுங்க.
5: அதாவது எங்களுக்கு டீச்சர் வந்து நான் மறக்க முடியாது மேடம். போர்டுல எழுதி போட்டுருவாங்க.
3: சரி,
5: அதை எழுதி வந்து சத்தமா படி தம்பி, சத்தமா படி தம்பி அப்படிம்பாங்க. அவங்க சத்தமா படிக்க படிக்க எங்க அப்பா வீட்டுல அம்புலி மாமா புத்தகம் வாங்கி வச்சிருப்பாப்ல.
3: சரி,
5: வீட்டுக்கு வந்தனே இந்த புக்கை கொஞ்சம் படிச்சு சொல்லுப்பா, அப்பாவுக்கு வந்து சரியா தெரிய மாட்டீங்க அப்படின்பாப்ல. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, சவுண்ட் வெளியே இடத்துல போகும்போது என்ன வாசிக்க சத்தமா பேசலாப்ல, வாய்க்குள்ளேயே முடங்காத. அப்ப 4 பேருக்கு தெரியாது நீ படிக்கிறது அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து முத வந்து நம்ம டீச்சர் எங்களுக்கு சாரும் டீச்சரும் நல்லா சொல்லி விடுவோம், வாழ்க்கை அழகா சொல்லி கொடுத்தாங்க வீட்டுல.

0: நீங்களும் உங்க பிள்ளைங்களுக்கு அந்த பழக்கத்தை தூண்டிங்களா?
1: குடுத்துருக்கீங்களா மேடம்? டெய்லி போய் தந்தி பேப்பர் வருது.
0: ஓ சரி சரி.
1: அதுல அந்த சின்ன சின்ன கதைகள் வருது, அதை படிச்சு சொல்லுப்பா. தங்கும் போது அந்த டிவி இந்த இதுல ஏன்னா காப்பி பிடிச்சோம்னா ஒரு 10 நிமிஷம் மட்டும் படிங்கப்பா, 10 நிமிஷம் சொல்லிடுவாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு அவங்க சத்தமா தான் படிப்பாங்க. புத்தகங்கள் எதா இருந்தாலும் ஒரு இடத்துக்கு போகும்போது சத்தமா சொல்லுவாங்க. சத்தமா ஏன்னா நமக்கு வழிகாட்டு அங்க காட்டினாலும் நம்ம தான் முழுமையா வீட்டுல வழிகாட்டல மேடம்.
0: கண்டிப்பா நன்றி, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பனே யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். இப்ப உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. மூவேந்தர் திரைப்படத்துல இருந்து ஹரிஹரன் பாடிய பாடல் கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:19 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பினேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கலிந்தகமர் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், சொல்லுங்க.
1: வாழ்த்துக்கள். அம்மா, இந்த தலைமுறைக்கு வாசிப்பு பழக்கத்தை தூண்டுவது எப்படி?
0: ஆமா,
1: உண்மையிலேயே இந்த காலகட்டங்கள்ல இளைஞர்கள் மட்டும் இல்லம்மா, கொஞ்சம் பெரியவங்களும் இந்த வாசிப்பு பழக்கத்தை அப்படியே விட்டுட்டாங்கம்மா. இந்த இது அந்த அலைபேசி நோண்டி நோண்டி அழகாம பொழுது கழிக்கிறாங்க. ஆனா இப்போ தலைமுறைக்கு உண்மையிலேயே நம்ம வந்து இந்த வாசிப்பு பழக்கத்தை தூண்டணுமானா, இந்த பழைய பாட்டி கதைகள், இந்த காமிக், இந்த மாதிரி புத்தகங்களை வாங்கி கொடுத்து இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தணும். அப்படி ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் போது குழந்தைகளுக்கு அப்படி சின்ன வயசுலயே இந்த படிக்கிற பழக்கங்கள் அப்படியே வந்துடும். நான் என் பேர பிள்ளைகளுக்கு இந்த மாதிரிதான் செய்து கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆனா என் பேர பிள்ளைகள் ஒவ்வொரு இதுகளும் படிச்சு படிச்சு என்கிட்ட அந்த கதைகளை சொல்லும். நம்ம கேட்கறதுக்கு இன்பமா இனிமையா இருக்குமா? அதாவது உண்மையிலேயே இந்த வாசிப்பு பழக்கம் சின்ன பிள்ளைகள்ல இருந்து ஆரம்பிச்சாதம்மா, முதியவர் ஆனா வரைக்கும் அந்த பழக்கத்தை விட மாட்டாங்க. ஆகையினால நாம சின்ன குழந்தைகளுக்கு இந்த காமிக்கு, கதை புக்கு, பாட்டி கதைகள், இந்த மாதிரி புத்தகங்களை வாங்கி கொடுத்து படிக்க சொல்லி உற்சாகப்படுத்தியாச்சுமான அந்த இளைஞர்கள், இந்த மாதிரி இளைஞர்கள் ஆகும்போது இந்த வாசிப்பு பழக்கத்தை கண்டினியூ பண்ணுவாங்கறதாம்மா
0: என்னுடைய கருத்து. நன்றி, நன்றி. வணக்கம். வணக்கம்.
2: தமிழ் சொத்துக்கு சுவை வள ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசனம்மா.
0: சொல்லுங்க சார்.
2: என்னுடைய கருத்து என்னன்னு தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. இப்ப கூட நான் வானொலியில நான் பேசுறது எங்க அப்பாவுக்கு அண்ணன் இலங்கை வானொலி மேல ரொம்ப காதல் இருந்தது.
0: சரிங்க.
2: அதை பின்பற்றி நம்ம இப்ப வானொலியில பேசுறோம். இப்ப புத்தகம் படிக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம படிப்பு குறவுதான். நான் வந்து என்னன்னா, சித்தமுடன் எதையும் கற்கும் தீவிர ஆசை கொண்டு நித்தம் நித்தம் வாசக சாலை சென்று வித்தக நூல்கள் அனைத்தும் விரும்பி படித்து ஒரு சில தகவல்களை எடுத்து உங்களோட நான் பேசி கொண்டிருக்கிறேன். என்ன என் பையன் என்ன போல என்ன பின்பற்றான், இதனால நம்மளுடைய பழக்க வழக்கத்தை பொறுத்துதான் இது கேட்ட வர. இன்னைக்கு பசங்க அந்த அதாவது புத்தகம் படிக்கிறது, நூலகத்துல சென்று அந்த லைப்ரரி போய் படிக்கிறது எல்லாம் ரொம்ப குறவு. புத்தக திருவிழா நடந்தனா கூட நம்மளை போன்றவர்களை தீவிர எண்ணம் இருக்கின்றவை அதுல கலந்துகிட்டு ஒரு புத்தகம் வாங்கிட்டு வர்றாங்க. காரணம் நமக்கு அதுல எண்ணங்கள் இருக்குது, ஈடுபாடு இருக்கிறதுனால. அதனால அந்த எண்ணங்கள் ஈடுபாடு இருக்கிறவங்க தான் அதை செய்யறாங்களே தவிர, அவருடைய பிள்ளைகளும் அது வருங்கால சந்ததியும் அதை பின்பற்றாங்களே தவிர்த்து, இப்ப எல்லாமே செல்லிலே பாக்குறாங்க. இதனால வந்து அத என்ன, நம்முடைய எண்ணங்கள் நல்லா இருக்கும் போது நம்முடைய பையனுக்கும் எண்ணங்கள் சிந்தனைகள் நல்லா வளரும். புத்தகம் படிக்கிறதுக்கு இன்னைக்கு அவனுக்கு ஆர்வம் இருக்குது, படிச்சுட்டு இருக்கதான். இதுதான் என்னுடைய கருத்து.
0: அருமை, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பனே யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தவசி திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டு வந்துடலாம். கே ஜெயஸ்தாஸ் சதனா சர்க்கம் பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைகளை லைப்ரரிக்கு கூட்டிட்டு போகணும் மேம். வீக்கெண்ட்ஸ்ல எங்கெங்கயோ பக்கத்துல இருக்கக்கூடிய பீச் பார்க் இதர இடங்களுக்கு கூட்டிட்டு போறோம். அப்ப லைப்ரரிக்கும் பெற்றோர்கள் கூட்டிட்டு போகும்போது ஆப்வியஸ்லி இந்த வாசிப்பு பழக்கம் அப்படிங்கறது வரும். மூணாவது, வாசிப்பு பழக்கத்தை மேம் சின்ன வயசுல இருந்து பெற்றோர்கள் ஊக்குவிக்கணும். டாக்டர்ஸ் சொல்றாங்க மேம், அதை ஈஸியா வர வைக்கலாம்னு ஃபர்ஸ்ட் குழந்தைகளுக்கு வந்து அழகாக அந்த டிராயிங் புக் அப்படிங்கறத வாங்கி கொடுக்கணுமா. அடுத்த ஸ்டேஜ் டிராயிங் புக்கு ஒரு லைன் எழுதிய வாசகங்களாம். மூணாவது ஸ்டேஜ் டிராயிங் புக்கு ஒரு அப்புறமா ஒரு பேராகிராஃப் இருக்கக்கூடிய புக்கு. கடைசியா பாத்தீங்கன்னா தான் அந்த பத்தி பத்தியா இருக்கக்கூடிய புத்தகங்கள் அப்படிங்கறது கொடுத்தா வாசிக்க வாங்கலாம். பெற்றோர்கள் எல்லாருமே எடுத்துட்டு பெரிய புக்கை ஜஸ்ட் லைக் தட் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்ப ஒரு மாதிரி அபோஷன் ஆயிடுமா.

0: உங்களுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டே வராதா? சின்ன பிள்ளையே எல்கேஜியில இருக்கும் பொழுதே பெற்றோர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல செஞ்சு படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க அடுத்தடுத்த படிநிலைகள்ல சூப்பரா படிக்க ஆரம்பிச்சிருவாங்களா மேம்?
1: இந்த ஒரு குட்டி
0: அப்படின்னா
1: வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம் மேடம். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் சுப்பிரமணியன்.
1: சொல்லுங்க சார்.
2: இன்றைய தலைமுறைக்கு வாசிப்பது பழக்கத்தை தோன்றுவது எப்படின்னு கேட்டீங்க. இப்ப உள்ளவர்கள சந்தேகிக்கலாம். நம்ம வந்து நூலகத்துக்கு அனுப்பி வைக்கணும், அங்க போய் நல்ல நல்ல நூல்களை கவிதைகளை இதுல எல்லாம் நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து சொல்லி கொடுக்கணும். எப்படி நடந்துகிறது அவங்களோட இந்த டியூஷன் இருக்கிறதெல்லாம் அவங்க சொல்லி கொடுக்கணும் மேடம். சின்ன பேப்பர்,
1: சரிங்க,
2: வீட்டு வர சின்ன சின்ன பேப்பர் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும். இப்ப பிள்ளைகள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் படிப்புல நல்லா ஆர்வமா இருக்கு.
1: சரிங்க,
2: அது நம்ம மேலும் தூண்டுதலுக்கு வந்து நம்ம வந்து பெற்றோர்கள் ஆகிய நம்ம தான் அவங்களுக்கு அறிவுரைகள்லாம் சொல்லி படிக்கணும். ஒரு நாளில் படிக்காம நல்லா
1: இருக்கும் சொல்றீங்க. நன்றி, நன்றிங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு நேயர் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். மேட்டிக்குடி திரைப்படத்துல அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:36 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு நேயர் யார் இங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்மா, சங்கரமாயில இருந்து கோல்கேஷன் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், சொல்லுங்க.
1: எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க.
0: கண்டிப்பா.
1: இப்ப வந்து பெரும்பாலும் இல்லாத இடமே இப்ப படிக்கக்கூடிய அந்த வாசிக்கக்கூடிய ஒரு நிலை நிறைய மறந்து போய் விட்டாங்க. வாசிக்கக்கூடிய ஒரு உற்சாகம் இப்ப யார்கிட்டயுமே இல்லை. அப்படியே வாசிக்காம இருக்கும்போது நம்ம பிள்ளைய எப்படி வாசிக்குங்க? எல்லாமே செல்போன்ல வரக்கூடிய கதைகளை தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால வாசிப்பு வந்து குறைஞ்சிட்டு தான் இருக்கு. அதை நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு வகையில விரிவுபடுத்தணும். இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம்.
2: அன்பு கோடி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறித்து பரமசிவானம். நலம் நலம்
0: நலமா இருக்கும், சொல்லுங்க.
2: அதாவதுமா, அந்த வாசிக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கணும்னா அதை வந்து அடிப்படையில நம்ம அந்த பவுண்டேஷனே நல்லா இருக்கும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை பருவத்திலே அவங்களுக்கு வந்து உருவாங்க. அந்தந்த பள்ளிகள்ல வந்து நூலகங்கள்
0: இருக்கும்.
2: அப்பவே அவங்கள அங்க அனுப்பணும், ஏதாவது புக்கு படிமா அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, வீட்டுல எவ்வளவோ பொருட்கள் நம்ம வாங்குறோம். செய்திய வந்து செய்தித்தாள்
0: வாங்க.
2: அப்ப அதை வாங்கும்போது அதை இருக்கும்போது அவங்களே திரட்டி பார்ப்பாங்க. அப்ப அந்த வாசி பழக்கம் போவாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா, எங்கெல்லாமே நம்ம வெளியூருக்கு டூர் போறோம், அதே மாதிரி இந்த நூலை புத்தகத்து நூலாக்கள் பார்க்கும்போது குழந்தைகளை கூட்டிட்டு நம்ம இந்த பொருள் காட்சியை கூட்டு போறோம், ஷாப்பிங் ஹால்களுக்கு கூட்டு போறோம்,
0: அதே மாதிரி லைப்ரரி கூட்டு போனோம்.
2: இதை மாதிரி இந்த புத்தக திருவிழாக்களுக்கு கூட்டு போனோம்னா, இவங்க பாத்தீங்கன்னா நிறைய திருவிழாக்கள் இருக்கு, நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி இதை பயன்படுத்தி இத மாதிரி அந்த குழந்தை பருவத்திலே அதை உருவாக்கணும். அதுவும் போக பாத்தீங்கன்னா, வீட்லயே நம்ம பெற்றோர்களை வந்து குழந்தைகளுக்கு கதை சொல்லணும்.
0: கண்டிப்பா.
2: அந்த கதை சொல்லும்
0: போது ஆர்வம் வரும்.
2: ஆமா, அந்த கதைகள் வந்து இந்த புக்ல இருக்கு அப்படிங்கும் போது அந்த கதை ஆசிரியர் இவங்களெல்லாம் ஞாபகப்படுத்தும் போது அந்த படிக்கும் ஆர்வம் வந்து ஆரம்பத்திலே ஏறும்.
0: சரிங்க, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டு.
2: நன்றி மேடம்.
0: நன்றி. நேர்கள்லாம் ரொம்பவே அட்டகாசமான நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த அன்பு நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, தமிழ் திரைப்படத்துல இருந்து உன்னிகிருஷ்ணன் ஸ்வர்ணலதா பாடிய பாடலை கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 9:45 நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சி பேச போற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்,
2: வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சுமுக்கு.
1: சொல்லுங்க.
2: அதாவது இன்றைய தலைமுறையினரிடம் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை வந்து தூண்டுறதுக்கா எப்படின்னா, மேடம் ஃபர்ஸ்ட் இந்த குழந்தைகள்ட்ட பாத்தீங்கன்னா சின்ன சின்ன புத்தகத்தை படிக்க சொல்லணும். அதாவது ஒரு நிமிட கதைன்னு இருக்குங்களா,
1: சரிங்க,
2: அந்த கதையை படிச்சு முடிக்கிறோம், ஒரு நிமிடத்துல முடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி படிக்கும்போது பாத்தீங்கன்னா நினைவாற்றல் வரும், அப்புறம் சரளமாக பேசக்கூடிய மனநிலைக்கும் ஆளாகிடுவாங்க.
1: சரிங்க,
2: அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா தான் படிக்க தொடங்கி தூண்டலுங்க மேடம்.
1: சரி, ரொம்ப அருமையா சிறப்பா சொன்னீங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: நன்றிங்க.
1: நன்றி. வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ,
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
3: வணக்கம், வாழ்க வளமுடன். இச்சேரியில இருந்து ஹரிஹர சுப்பிரமணியன் பேசுறேன்.
1: சொல்லுங்க.
3: புத்தகம் நல்ல நண்பர்கள், நல்ல ஆசிரியர்களா நமக்கு வந்து செய்திகளை கொடுப்பேன்.
1: சரிங்க.
3: நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த புத்தகம் படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தா, முதல்ல பெற்றோர்கள் வந்து புத்தகங்கள் படிக்கணும். அதை பார்த்து வளர்ற குழந்தைகள் வந்து நாங்க படிப்பாங்க. அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து பிறந்த நாள் போன்ற நாட்கள்ல புத்தகம் வாங்கி படிச்சிருக்கலாம். குழந்தைகள் படிக்கக்கூடிய இலக்கியங்கள், அதே மாதிரி நூலகத்துக்கு அவங்களை கூட்டிட்டு போனோம். அந்த நூலகத்தை பார்த்து அங்க படிக்கிறாங்க இருக்கக்கூடிய புத்தகங்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து படிக்கணுங்கிற ஏற்படும். அப்புறம் பள்ளிகள்லயும் அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்குன்னு ஒரு சிறு நேரத்தை ஒதுக்கி அவங்கள படிக்க சொல்லணும், அவங்களுக்கு விருப்பமான புத்தகங்களை படிச்சுக்கலாம். அப்படி செய்யும் பொழுது குழந்தைகளுக்கு வந்து அந்த பழக்கம் ஏற்படும். இப்ப ஈபுக் வேற இருக்கு, இப்ப குழந்தைகள்லாம் வந்து இப்ப வந்து ஈபுக்ல கூட அவங்க படிக்கலாம்.
1: அருமையா சொன்னீங்க, நன்றி. வணக்கம். பேச போற அடுத்த அன்பனியர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, தென்றல் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, மதுபாலகிருஷ்ணா பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 9:52 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியான இந்த பூங்காற்றை நம்ம நிகழ்ச்சி பேச போற அடுத்த அன்பனேயர், வணக்கம். வணக்கம், நலமா இருக்கும். சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள். காரணம் என்னன்னா, இளைய தலைமுறை கண்டிப்பா புஸ்தமாக பழக்கத்தை கண்டிப்பா சொல்லி கொடுத்துக்கிறோம். இது காரணம் ஒவ்வொரு பெற்றோர்களும் காரணம். தாய் தாப்பின் பேசும்போது வீட்டுல இருக்கிற அந்த டிவி எல்லாம் பாக்காம இருந்துட்டு ஒவ்வொரு புத்தகம் செய்தெல்லாம் படிச்சு வந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு ஆர்வம் வரும். எங்க வீட்டுல நாம தமிழ் அமைப்பு கொடுத்து போச்சுல, அந்த சில புத்தகங்களும் வெளியிடுவாங்க. பேரம் பேச்சு எல்லாம் கூப்பிட்டு போவேன். அங்க போய் பேரம் பேச்சு அவங்க புக்கு கொடுப்பாங்க. அது சந்தோஷம் வாங்கிட்டு வந்து முதல்ல படத்தை பார்க்க, அப்புறம் தான் பாசிக்க ஆரம்பிக்கும். சொல்லிக் கொண்டு வருங்கால இளைய சமுதாயங்க காப்போம் சொல்லிக் கொண்டு ஊதியம் படம் விட எப்படிங்கிறேன்.
1: நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. வணக்கம். வணக்கம்,
3: இனிய காலை வணக்கம்ப்பா.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: தேனி மாவட்டம் சின்ன சசிகலா பேசுறீப்பா.
1: சொல்லுங்கம்மா.
3: வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னா யோசிக்கத்தாப்பா வைக்குது.
1: எப்படி கொண்டு வரலாம்
3: வந்து தலைமுறை எப்படிப்பா கொண்டு வரணும்னா, முதல் அம்மா அப்பா படிக்கணும்ப்பா.
1: சரிங்க.
3: ஒரு சாயங்கால நேரத்துல கூட ஒரு பயனுள்ள புத்தகத்திலிருந்து வாசிக்க பழக்கம் இருக்கணும்ப்பா. அந்த குழந்தை பார்த்தா வந்து அவங்களுக்கு வாசிக்க ஒரு ஆர்வமா இருப்பாங்கப்பா. முதல்ல அந்த அந்த பிள்ளைகள் பாடத்துல சப்ஜெக்ட்ல ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கூகுள தேடாமப்பா, டிக்ஷனரி வாங்கி கொடுத்து அந்த மீனிங்க வந்து அவங்களா பார்க்க சொல்லணும்ப்பா. அதுதான் பிள்ளையார் வாசிக்கிற பழக்கத்துக்கு பிள்ளையார் சொல்லிப்பா. அப்புறம் வந்து படத்தோட புத்தகத்தை வந்து வாங்கி கொடுக்கணும்ப்பா. படிக்க சொல்லணும்ப்பா. படிக்க சொல்லும் போல இதுல என்னப்பா படிச்ச, இதுல என்னப்பா புரிஞ்சுக்கிட்ட, கதை சொல்லுப்பான்னு சொல்லி அந்த கதைக்கு இந்த ஆர்வத்தை கேட்கும் போல அதுகளும் படிக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கு ஆர்வம். நாலு சில சில வயதுக்கு ஏத்த மாதிரி புத்தகத்தை வந்து வாங்கி கொடுக்கணும்ப்பா. நூலகத்துக்கு வந்து கூட்டிட்டு போய் பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும்ப்பா. அப்பதான்ப்பா அவங்க வந்து மத்தவங்க எல்லாம் எப்படி உட்காந்து படிக்கிறாங்க, இந்த படி ஏன் இத்தனை பேர் வர்றாங்க, என்ன காரணம், என்ன திறன் மேம்படும் சொல்லி யோசிக்க ஆரம்பிப்பாங்க.
1: கண்டிப்பா ரொம்ப அருமையா சொல்லுங்க.
3: வாசிக்கிற பழக்கம்

0: நானா வந்திருப்பா.
1: சூப்பர் சூப்பர்,
0: வாய்ப்புக்கு
1: ரொம்ப
0: நன்றிப்பா.
1: சிறப்பாக சொன்னீங்க, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. ஆமாங்க, குழந்தைங்களையும் விருப்பத்துக்கு ஏற்றவாறு கதைகள், சாகசம், அறிவியல், விளையாட்டு இப்படியான புத்தகங்களை அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை தேர்வு செஞ்சு நம்ம வாங்கி கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வாசிக்கிற பழக்கம் கண்டிப்பாக வரும், அந்த ஆர்வமும் அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நேர்களெலாம் ரொம்பவே அட்டகாசமாக கலந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க, ரொம்பவே அழகாக சொன்னாங்க, அருமையாக சொன்னாங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றி. வரப்போகிற பாடலோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் இன்று விண்ணில் செலுத்தப்படுவது இந்திய விண்வெளி பயணத்தில் வரலாற்று சிறப்புமிக்க சகாப்தம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து வருவதாக துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழின் இனிமையும் தமிழரின் உயரிய பண்பாடும் மனிதநேய மரபும் தலைமுறைகள் கடந்தும் தழைத்தோங்கட்டும் என்று தமிழ்நாடு நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 235 ரூபாய் உயர்ந்து 105,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. இந்தியாவில் ஹாக்கி விளையாட்டை மேம்படுத்தும் வகையில் ஹாக்கி இந்தியா அமைப்பு சார்பில் நாடு தழுவிய பயிற்சி பட்டறை இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பத்து மணி 3 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. அன்பு நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. நேர்கள் கேட்க போறீங்க இந்த ஒரு மணி நேரம் உங்க மனசுக்கு விருப்பமான பாடல்களோட மனம் விரும்புதே நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் உங்க பிரியமான தோழி ஸ்ரீவே கோமதி. நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாடலையும் நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணலாங்க. 0462-256-1133 இந்த எண்ணுக்கும், 2561132 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் நேயர் யார், எங்கேருந்து அப்படின்றத கேட்கலாம். என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?

0: தூத்துக்குடி ஆற்றிலிருந்து சிண்டோ பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சிண்டோ சார், நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாடல் வேணும்?
0: மேடம் எனக்கு பாலா படத்துல இருந்து தீண்டி தீண்டி தீயை மூட்டுகிறாய் அந்த சாங் போடுங்க மேடம்.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம். உங்களுக்கு நான் கேள்வி சொல்லிடுவான்.
0: கேளுங்க மேடம்.
1: பென்சில்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு கருப்பு பொருள் இருக்கும் இல்லையா, உள்ள அந்த கருப்பு கலர்ல அந்த எழுதுவோம் இல்லையா, அதுக்கு பேர் என்னது? அந்த கருப்பு பொருளுக்கு பேர் என்னது?
0: ஆப்ஷன் இருக்கா?
1: ஆப்ஷன் வேணுமா? கரி, கிராஃபைட், இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க.
0: கரி ராஃபைடா? என்ன மேடம் இப்படி சொல்றீங்க, நான் வேற ஏதோ கேள்விப்பட்டேனே வருது. சரி அப்போ கரியா?
1: கரியா, கிராஃபைட் அதுக்கு பேரு. சரிங்களா
0: மேடம்? சரி சரி
1: சரி, சூப்பர். நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. இப்ப நீங்க கேட்ட பாட்டு வருது, கேட்டுருசிங்க. பென்சிலோட முனையில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு பகுதிக்கு வந்து கிராஃபைட் அப்படின்னு பேர். இது வந்து கார்பனோட ஒரு வடிவம். அந்த கிராஃபைட் வந்து ரொம்ப மென்மையானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காகிதத்தில் ரொம்ப எளிதாக எழுத முடியும். அது மட்டும் இல்லாமல் பென்சிலில் ஈயம் வந்து பயன்படுத்துகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வருது பாடல், கேளுங்கள்.

0: 10:09 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இருந்து உங்கள் மனசுக்கு விருப்பமான பாடல்களோட மனம் விருப்பதி நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயருக்கு கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். கணினியோட மூளை, பிரைன் ஆஃப் த கம்ப்யூட்டர்னு இதை சொல்லுவோம். வணக்கம்
1: அனைவருக்கும், இனிய காலை வணக்கம்.
0: வாங்க,
1: நாகர்கோவில் ஜெயகுமார்
0: சார் சொல்லுங்க. நிகழ்ச்சியில உங்களுக்கு இன்னைக்கு என்ன பாட்டு வேணும்?
1: படம் வந்து நெஞ்சிலாடும் பூ வந்து, அதுல பாடல் வரி கவிஞர் வாரி இளையராஜா, பாடியவர் எஸ் பி பாலசாமி, ஜானகி, மஞ்சள் கிழங்கு அப்படின்னு பாட்டு
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நீங்க கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சீங்களா?
1: 11 கீபோர்டு.
0: கீபோர்டு சொல்றீங்களா? சிபியு சரிங்களா? நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. இப்ப நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்டுருசிங்க,
1: ரொம்ப நன்றி.
0: சிபியு அப்படின்றது கணினியோட எல்லா செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி. பயனர் கொடுக்கக்கூடிய கட்டளைகளை அது வந்து செயலாக்கக்கூடிய அளவுக்கு அது திறன் பெற்றது. அது மட்டும் இல்லாமல் கணக்கீடுகள், தரவு செயலாக்கம்னு இப்படி எல்லாமே சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அதாவது சிபியுன்னு சொல்லக்கூடிய இடத்துல நடக்குது. அதனால தான் கணினியோட மூளை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வருது பாடல்.

0: எங்க மேலதான் நேசம், மச்சாயன் நெஞ்சோடதான் வச்சாள் இந்த பச்சை கிளி மருதே மஞ்ச கிழங்கே.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பத்து மணி 16 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்ததா யார் எங்கேருந்து என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வாங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: விஷயப்பட்டிலேருந்து ரேணுகா தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம் ரேணுகா தேவி அம்மா. சொல்லுங்க, நிகழ்ச்சியில உங்களுக்கு இன்னைக்கு என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு சித்திக்கு முத்து முத்து படத்துல இருந்து துள்ளி துள்ளி நீ பாடமா.
1: கண்டிப்பா அந்த பாடலை கொடுத்துடலாம். கண்டுபிடிச்சிங்களா? இந்தியாவில் பாரம்பரிய மிக்க விளையாட்டு தேசிய விளையாட்டா என்ன சொல்றோம்ட்டு?
2: ஹாக்கி.
1: ஹாக்கி, சூப்பர். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு. ஹாக்கி இந்தியாவில் ரொம்ப பிரபலமான விளையாட்டாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஒலிம்பிக்கில் ஹாக்கியில் பல தங்கப்பதக்கங்களையும் வென்றிருக்குது. இப்போ வருது அவங்க கேட்ட பாடல், கேட்டிருக்கீங்க.

0: 10:23 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தென்காசி மேலத்திலிருந்து ஜெய்குமார் பேசுறேன் மேடம்.
0: ஜெய்குமார் சார் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: ஒத்தையடி பாதையிலே படத்துல இருந்து செப்பு கோடா
0: கொடுத்துடலாம். உங்களுக்கு கேள்வி சொல்லிருமா? மின்சாரத்தை கடத்தாத ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்க.
1: ரப்பர்.
0: ரப்பர். சூப்பர் சூப்பர். நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி.
0: ரப்பர் மின்சாரத்தை கடத்தாது, அதனால மின் கம்பிகளோட வெளிப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரப்பரால மூடி இருப்பாங்க. ரப்பர் ஒரு நல்ல மின் காப்பானாகவும் செயல்படுது. சில பொருட்களெல்லாம் தடையற்ற எலக்ட்ரான்கள் இல்லாததால் மின்சாரம் வந்து இன்னும் கூட மரம் பிளாஸ்டிக் இந்த மாதிரி இதிலெலாம் பாயிறதுக்கு வாய்ப்புகள் வந்து குறைவு தான். இப்போ வருது அவங்க கேட்ட பாடல். கேட்டிருச்சிங்க

0: 10:30 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதி நிகழ்ச்சி நிலை பண்பலை 102.6 இருந்து. வணக்கம், வாங்க சண்முகா மாரிமுத்து சார், சொல்லுங்க நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா கொடுத்துடலாமா? அப்படியே இன்னைக்கு உங்களுக்கு கேள்வி சொல்லிடுமா, எறும்புகளுக்கு எத்தனை கால்கள் இருக்குது? ஆறு காலே தான். சரி சூப்பர், நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டது.
1: நன்றி மேம்,
0: தேங்க்யூ. நன்றி. எறும்பு ஒரு பூச்சி இனத்தோட சேர்ந்தது, அதனால பூச்சிகளுக்கு எல்லாத்துக்குமே ஆறு கால் தான் இருக்கும். சிலந்தி வந்து பூச்சி கிடையாது, அதுக்கு வந்து எட்டு கால்கள் இருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியும். இப்போ வருது பாடல் கேட்டு ரசிங்க.

0: மனம் விரும்புதை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 10:36 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: முருகன் பேசுறேன் மேடம்.
0: முருகன் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? சரி, சொல்லுங்க, பாட்டு சொல்லிருங்க. ஒரு சென்டிமீட்டர்ல எத்தனை மில்லி மீட்டர் இருக்குது? 100. 10 மில்லிமீட்டர். சரிங்களா? சரி, நன்றி, நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு நன்றி. அளவுகோலில் இருக்கக்கூடிய, அதாவது ஸ்கேலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன கோடுக்கும் நடுவில் ஒரு மில்லி மீட்டரை வந்து ஒவ்வொரு சின்ன கோடும் வந்து குறிக்கக்கூடிய அளவில் வந்து நம்ம அதில் பார்க்கலாம். இப்போ அவங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

10:42 ஆகிட்டு இருக்கு. கேட்டுட்ருக்குறீங்க மனம் விரும்புதை நிகழ்ச்சி. உங்கள் மனசுக்கு விருப்பமான பாடல்கள்லாம் வளம் வந்துட்டே இருக்குது. நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலையும் நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணலாங்க. 0462-256-1133 இந்த எண்ணுக்கும், 2561-1132 எண்ணுக்கும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வாங்க, யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? முருகன் சார், சொல்லுங்க. நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? கண்டிப்பா கொடுத்துடலாம். அப்படியே கேள்வி உங்களுக்கு கேட்டுடலாமா? வளிமண்டலத்துல மிக அதிகமா காணப்படக்கூடிய வாயு எது? ஆப்ஷன் கொடுக்கணுமா? ஆக்சிஜன், நைட்ரஜன். நைட்ரஜன் தான். ஓகே, நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. இந்த பூமியோட வளிமண்டலத்தில் சுமார் 78% வந்து நைட்ரஜன் இருக்கிறதாகவும், ஆக்சிஜன் சுமார் 21% இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மீதமுள்ள 1% வந்து பிற வாயுக்கள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இப்போ வருது பாடல் உங்களுக்காக, கேட்டு ரசிங்க.

0: 10:48 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதி நிகழ்ச்சி நிலை பண்பலை 102.6 அடுத்த நேயத்தை என்ன பாடல் கேட்கறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்மா. தேனியிலிருந்து நீதிமோகன்.
0: வாங்க நீதிமோகன் சார், சொல்லுங்க.
1: நிகழ்ச்சி நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன்மா.
0: சூப்பர். அப்படியே பாடல் சொல்லிருங்க.
1: ஆனந்த கும்பிலிருந்து ஒரு கேள்வி
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். அப்படியே கேள்வி கேட்டலாமா உங்கள்ட்ட? செஸ் விளையாட்டு இருக்கு இல்லையா, சதுரங்க விளையாட்டு, அதுல இருக்கக்கூடிய கட்டங்களோட மொத்த எண்ணிக்கை எவ்வளவு?
1: 64.
0: சூப்பர் சார், சூப்பர். அட்டகாசம். நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு.
1: நன்றி.
0: அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, அவங்க கேட்ட பாடல் வருது. இதுல 8x8 அப்படின்ற வரிசையில 32 வெள்ளை 32 கருப்பு நிற கட்டைகள் வந்து இருக்கும். இப்போ வருது பாட்டு கேட்டுருசிங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மனம் விரும்பி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில இணையக்கூடிய நிறைவான நேயர், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். முகவர்ல இருந்து ஜோதி பேசுறேங்க மேடம்.
1: வாங்க ஜோதியம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: நல்லவனுக்கு நல்லவன் படத்துல இருந்து
1: மனித உடல்ல காவலர்கள் அழைக்கப்படக்கூடிய ரத்த அணுக்கள் எது?
2: ரத்த அணுக்களா?
1: காவலர்கள்னு சொல்லுவோம் அத.
2: உள்ளுறுப்புல வெள்ளை அணுக்கள்.
1: சூப்பர் சூப்பர், நன்றி. வெள்ளை அணுக்கள் தான், சரிங்களா? நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. வெள்ளை ரத்த அணுக்கள் உடல்ல புகக்கூடிய நோய் கிருமிகளை எதிர்த்து போராடி நமக்கு நோய்

எதிர்ப்பு சக்தியையும் தருது. இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட கலந்துக்க முயற்சி இதை கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செஞ்சுக்கலாம் மனம் விரும்புது நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடலை கேட்கலாம். இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேர்களை இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

விண்ணில் செலுத்தப்படுவது இந்திய விண்வெளி பயணத்தில் வரலாற்று சிறப்புமிக்க சகாப்தம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்க இருக்கும் நிலையில் புதுதில்லியில் நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டிருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புதுதில்லியில் கடந்த சில நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சோனம் வாங்சுக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழின் இனிமையும் தமிழரின் உயரிய பண்பாடும் மனிதநேய மரபும் தலைமுறைகள் கடந்தும் தழைத்தோங்கட்டும் என்று தமிழ்நாடு நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் ரோப் கார் சேவை நாளை மறுநாள் முதல் 45 நாட்கள் வருடாந்திர பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 235 ரூபாய் உயர்ந்து 1,05,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து 3 இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 11:03. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில நாம் வாழும் உலகத்துல எல்லைகளும் இருக்கு, மொழிகளும் வேறு, கலாச்சாரங்களும் வேறு. ஆனா இந்த எல்லாவற்றையும் தாண்டி நாம எல்லாரும் ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்லும் ஒரு இடம் நம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா நம்புவீங்களாங்க? புதுச்சேரிக்கு அருகே அமைஞ்சிருக்கக்கூடிய ஆரோவில் உலக வரைபடத்தில் ஒரு சாதாரண ஊர் அல்ல, மனித ஒற்றுமை வாழ்வில் செயல்படுத்த முயற்சி செய்யும் ஒரு சர்வதேச நகரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே யாரையும் அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க என்று முதல்ல கேட்கறதில்ல. எந்த மதம், எந்த மொழி என்பதும் முக்கியம் இல்லைங்க. மனிதராக இருப்பதே மிகப்பெரிய அடையாளம்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இந்த அற்புதமான ஆரோவிலை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
5: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 11:09 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில ஆரோவில் பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். 1968 பிப்ரவரி 28 தி மதர் அப்படின்னு அழைக்கப்படுற மிர்ரா அல்ஃபாஷா அவங்களால ஆரோவிலை தொடங்கி வைத்தாங்க. ஸ்ரீ அரவிந்தரின் மனித ஒற்றுமை சிந்தனையை உலகுக்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் இதன் நோக்கம்னு கூட சொல்லலாங்க. தொடக்க விழாவில் 120 மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த இளைஞர்கள் தங்கள் நாட்டின் மண்ணை கொண்டு வந்து ஒரு தாமரை வடிவ கலசத்தில் சேர்த்தாங்க. அந்த மண்

தானும் அங்கே பாதுகாக்கப்படுதுன்னு சொல்லலாம். அந்த நிகழ்வு உலகிற்கு ஒரு செய்தியை சொன்னது என்ன அப்படின்னா, பூமி ஒன்று, மனிதர்கள் ஒன்று அப்படிங்கிறது தாங்க. இன்னைக்கு உலகின் பல பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஆரோவிலுக்கு வந்து வாழ்றாங்கன்னு சொல்லலாம். ஆரோவிலின் மையத்தில் அமைந்திருக்கக்கூடிய மாத்ரி மந்திர், உலக புகழ்பெற்ற தியான மையம், தங்க நிறத்தில் ஜொலிக்கும் இந்த கட்டிடம் வெளியே இருந்து பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. ஆனால் அதன் உண்மையான சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமைதி தான். உள்ளே சென்றால் முழுமையான அமைதி, பேசக்கூடாது, கைபேசி கூட பயன்படுத்த முடியாது. சில நிமிடங்கள் அமைதி அமர்ந்தாலே மனம் லேசாகிரும். இது எந்த மதத்திற்கும் சொந்தமான கோயில் அல்ல, மனிதரின் உள்ளார்ந்த அமைதியை உணர செய்யும் இடம்னு கூட சொல்லலாம். இன்னும் கூட பல சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே இருந்துருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பதினோரு மணி 17 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணி திருநாடு. இன்னைக்கு நம்ம மணி திருநாடு நிகழ்ச்சியில் ஆரோவில் பற்றிய சிறப்புகளை தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோங்க. ஒரு காலத்தில் இந்த ஆரோவில் வறண்ட நிலமாக இருந்துச்சு. ஆனால் ஆயிரக்கணக்கான மரங்களை நட்டு நீரை சேமித்து இயற்கையை பாதுகாத்து இன்று பசுமையான காடாக மாறியிருக்குங்க. சூரிய மின்சாரம், காற்றாலை, மழைநீர் சேகரிப்பு, இயற்கை விவசாயம், குப்பை மறுசுழற்சி, இது எல்லாத்துலேயும் ஆரோவில் முன்னோடியாக திகழ்கிறது. இங்கே சுற்றுச்சூழலை பாதுகாப்பது ஒரு திட்டம் அல்ல, வாழ்க்கை முறைன்னு கூட சொல்லலாம். இயற்கையோடு இணைந்து வாழ்வது எப்படி அப்படிங்கிறத ஆரோவில் நமக்கு கற்றுத்தருதுங்க. இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. எங்க முதலாளி திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் மற்றும் ஜானகி பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும்
3: வசந்தன் கோ தான் சரி.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 11:24 நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்றைக்கி நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஆரோவில் பற்றிய சிறப்புகளை தான் தெரிஞ்சிட்ருக்கிறோம். ஆரோவில் வாழும் மக்கள் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவங்க. அவர்கள் கலை, இசை, கல்வி, விவசாயம், கைவினை, அறிவியல், சமூக சேவை இப்படி பல துறைகளில் இணைந்து பணியாற்றுறாங்க. அங்கே போட்டியை விட ஒத்துழைப்புக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்கங்க. ஒருவரை ஒருவர் மதித்து இயற்கையை நேசித்து எளிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களின் கொள்கை. நாம் நம்ம வீட்டிலோ அலுவலகத்திலோ பள்ளியிலோ இதே இனத்தை பின்பற்றினால் நம்மை சுற்றிய உலகமே இன்னும் அழகாக மாறும். ஆரோவில் அப்படிங்கிறது ஒரு சுற்றுலா தலம் மட்டும் இல்லைங்க, மனித ஒற்றுமை, அமைதி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, எளிமையான வாழ்க்கை ஆகியவற்றை உலகிற்கு நினைவூட்டும் ஒரு வாழும் எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். நம்மில் ஒவ்வொருவரும் வேறுபாடுகளை விட அன்பையும் புரிதலையும் முன்னிலைப்படுத்தினால்தான் நம் குடும்பமும் நம் ஊரும் நம் நாடும் இன்னும் சிறப்பாக மாறும். வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 12 மணி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz. நேயர்கள் இனி கேட்கலாம் இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேரம் 12:10 நேயர்கள் பெண்கள் மட்டும் பங்கேற்கும் ஸ்நேகிதே நிகழ்ச்சி கேட்க போறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் சந்தித்த புதுமை பெண் என்ற தலைப்பில் நேர்கள் எல்லாருமே கலந்துக்கலாம். 1 மணிக்கு நலம் தானாவில் தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 1:05 நலம் தானாவில் சீரான தூக்கம் தரும் ஆரோக்கியம் பற்றிய தகவல்கள் கேட்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு வாட்ஸ்அப் சாய்ஸாக குக்கோ நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். 3:02 திரை அறிவி நிகழ்ச்சி, மாலை 4:02 பொதுகை தும்பி நிகழ்ச்சி, 5:02 ஞாபகம் வருதே முதியோருக்கான நிகழ்ச்சி.

2:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:00 பக்தி மாலை, 6:40 சேவை செய்திகள், 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை கேட்கலாம். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம். 7:32 ஆசை அஞ்சல். 8:05 இளம் காற்று வேலைவாய்ப்பு செய்திகள். 9:02 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சங்க இலக்கியத்தில் முயலின் வாழ்விடம் என்ற தலைப்பில் இலக்கிய சாரல் கேட்கலாம். 11:00 சுகுமான ரகங்கள் ராகங்கள் தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி. ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து கேட்கலாம். செய்தி சுருக்கம்.

பேர் உயிரிழந்தனர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 235 ரூபாய் உயர்ந்து 105,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து மூன்றாம் இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெற உள்ளது. இந்தியாவில் ஹாக்கி விளையாட்டை மேம்படுத்தும் வகையில் ஹாக்கி இந்தியா அமைப்பு சார்பில் நாடு தழுவிய பயிற்சி பட்டறை இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:04. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் தான் கேட்டுட்ருக்கீங்க. நேர்களே, ஸ்நேகிதே நிகழ்ச்சி கேட்க போகிறீங்க. பெண்கள் மட்டும் பங்கேற்கும் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் இன்றைக்கி உங்களோட பேச காத்துட்ருக்குறோம். நான் உங்கள் ஆர்ஜே விஜய் மற்றும்
2: நான் உங்கள் பிரியமான பிரேமி.
1: பிரேமி வணக்கம்.
2: வணக்கம்.
1: இன்னைக்கு தலைப்பு கேட்டிங்களா என்ன அப்படின்னா, நீங்கள் சந்தித்த புதுமை பெண் அப்படின்ற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம தோழிகள் கிட்டே பேச போகிறோம். ஸோ நிகழ்ச்சியில் நீங்களும் வந்து கலந்துக்கிறதுக்கு 04-2-2-5-6-1-1-3-2 என்கிற எண்ணிலையும்
2: 04-2-2-5-6-1-1-3-2 என்ற எண்களுக்கும் கால் பண்ணுங்க.
1: ஓகே, ஒலிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து நம்ம ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் கேட்டுடலாம். ஒலிக்கவிருக்கும் பாடல் அனிருத் ரவிச்சந்தர் இசையில் இந்தியன் 2 திரைப்படத்திலிருந்து ஷுவி மற்றும் ஐஸ்வர்யா சுரேஷ் குரல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ. 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
3: நேரம் 12:10. தொடர்வது ஸ்நேகிதிய நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் சந்தித்த புதுமை பெண் அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம நேர்கள்கிட்ட கருத்துக்கள் கேட்க இருக்கிறோம். குறிப்பாக பெண்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் நேர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்றத கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
4: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்கம்மா?
3: வணக்கம்,
4: லைனில் இருக்கீங்க, பேசுங்க.

0: புதுமை பெண் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க சிந்தனைகள் புதுமையாக இருக்கலாம், அல்லது உங்கள் நீங்கள் ஒரு பாணி வச்சுருந்துருப்பீங்க, அந்த பாணிக்கு அதுக்கு விட கொஞ்சம் புதுமையாக யோசிச்சிருந்து அவங்க லைஃப்லேயும் சரி அவங்களுடைய பிரச்சனைகளையும் சரி அதை தீர்வு பண்ணுறதுக்கு ஒரு புதுமையான விஷயங்களை கையெடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் ரசித்த உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆன பெண்களை பற்றி இன்றைக்கி நீங்கள் நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, வேற சேனல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தோழிகள் எல்லாருமே வானொலி கிட்ட இருந்து பேசுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி இருந்து பேசுங்க, அப்பதான் நீங்க பேசுறது வந்து தெளிவாக வானொலியில கேட்கும். நேரம் 12:12 நம்ம கூட ஜாயின் பண்ண போற நேயர், யார் எங்க இருந்து பேசுறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
0: நிகழ்ச்சியில் அடுத்ததா பத்ரி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: நேரம் 12:17. நம்ம கூட கலந்துக்க போற முதல் நேயர் யாரு, எங்க இருந்து பேசுறாங்க கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் சகோதரர் விஜய். வணக்கம் பிரேமி மேடத்துக்கு. வணக்கம். நான் வாசுதேவன் வந்து ஆனந்தி பேசுறேன்.
7: நிலமா இருக்கும் சொல்லுங்க.
5: நீங்கள்
6: புதுமை பெண் பெற்றுக்கீங்க, புதுமை பெண்கள் சொல்லலாம். நம்ம அக்கம் பக்கம் சந்திக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சமாளிக்கிறவங்க பாத்தீங்களா, அவங்கதான் எனக்கு புதுமை பெண் சந்திக்கிறாங்க.
5: ஏன்னா
6: இந்த காலத்துல நிறைய சந்திக்க வேண்டியது இருக்கு, சமாளிக்க வேண்டியது இருக்கு. பொருளாதார பிரச்சனையில இருந்து, குடும்ப பிரச்சனையில இருந்து, மனைவி கணவர்களை சமாளிக்கிற அந்த திறமையெல்லாம் நிறைய பார்த்திருக்கேன். குடும்ப பெண்கள் எல்லா இல்லத்தரசிகளையும் பார்த்தாலே நமக்கு ஒரு புதுமை பெண்ணா தான் தெரியுது. அப்புறம் நீங்க சகோதரிகள், ரேடியோ உள்ள வர சகோதரிகள் எல்லாமே எங்களுக்கு புதுமை பெண்களா தான் தெரியுறீங்க.
7: எப்படி அசதிட்டாங்க பாருங்க.
5: உங்களுக்கு நேர்மறையா பாதித்த அந்த விஷயம் என்னது? உங்களுக்கு அப்படி சொன்ன உடனே டக்குனு ஞாபகம் வந்தது என்ன விஷயம்? எதை பார்த்து நீங்க புதுமை பெண் அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றது சொல்லலாம்.
6: அதான் ஒரு சில, அது வந்து அது பக்கத்துல பேச சொல்ல முடியாது. அவங்க சந்திச்ச அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிச்சு வெளியே வந்தாங்க, நிறைய அவமானப்பட்டிருப்பாங்க, நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி இருப்பாங்க. ஆனாலும் தனி ஒரு ஆளா நின்னு கணவரோ எந்த சப்போர்ட்டும் இல்லாம நிறைய சமாளிச்சு வெளியே வந்தவங்கள பார்த்தாதான் எனக்கு ரொம்ப ஒரு இதா இருக்கு.
5: அது குடும்பத்தை கட்டி காக்குறது
7: அருமை.
6: அதேதான்
7: ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.
5: இந்த மாதிரியான விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். ஸோ நீங்களும் டயல் பண்ணி உங்களுடைய பங்களிப்பை நிகழ்ச்சியில் தரலாம். 0462-2561-3 என்கிற எண்ணிலையும், 0462-2561-3 என்கிற எண்ணுக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க? குமரி பேசுறீங்க, சிதம்பரத்திலிருந்து.
6: எனக்கு தெரியாதப்போ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா, எங்களுடைய அக்கா யாரோ முகம் தெரியாத ஒருத்தர் பஸ்ல போறப்ப நான் நிறைய பேர்ட்ட பேசிட்டே போவேன். லேடிஸ் கூட ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயம் நான் கத்துப்போம்.
5: தினசரியாவே நீங்க கத்துக்கிட்டே இருக்கீங்க.
6: கண்டிப்பா
7: தினமும் ஒரு புது புது விஷயத்தை வந்து தெரிஞ்சிட்டு இருக்கறதா சொல்றாங்க.
6: கண்டிப்பா இங்க நமக்கு எல்லாம் தெரியும். நம்ம நினைக்கிறதை விட நமக்கு இன்னும் எவ்வளவோ தெரியல, நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
5: இதுவே அருமையான ஒரு எண்ணம் தான். நன்றி நன்றி
6: நன்றி
5: நன்றி. பேசிட்டே இருக்கும்போது சூப்பரான பாடல் நம்ம ஒன்று கேட்டுடலாம். ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில தான் நம்ம அடுத்த பாடல் கேட்க போகிறோம். வைரமுத்து அவங்களுடைய வரிகளில் இந்த பாடலை பாடியிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, சுஜாதா மோகன் மற்றும் மின்மினி. பாடல் காற்றலைகளில் வந்துட்டே இருக்குது.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: நேரம் 12:26. ஸ்நேகிதிய நிகழ்ச்சிகள் நம்ம கூட பங்களிக்க போற நேர் யார் எங்கிருந்து பேசுறாங்க கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் விஜய் சார், எப்படி இருக்கீங்க? புண்ணியமா இருக்கீங்க?
3: நலமா இருக்கோம். சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க,
2: சாந்தி பேசுறேன்.
3: சொல்லுங்கம்மா.
2: புதுமை பெண், நாங்களே ஒரு புதுமை பெண் தானே?
3: அதானே.
2: ஆமா, பெண்கள்னாலே ஒரு புதுமை பெண் தான். நாங்க டெய்லி எவ்வளவு

0: அம்பரமா சுத்திட்டு இருக்கோம்.
1: என்ன போட்டு பேசிட்டு இருக்கீங்க மாரி அப்படின்னு.
0: நாங்க ஏன் வேற யாரையோ சொல்லணும்?
2: பெரிய விஷயம் தெரியுமா, என் பையன் முடியாத பையன், 25 வயசு பையன், சாப்பாடு குடுக்கணும், நான் தான் குளிச்சாத்தது, நான் தான் பல்லுலக்கிறது, எல்லாமே நானே தான் செய்யணும். அப்ப நான் புதுமை பண்ணே.
0: கண்டிப்பா
1: வரவேற்கத்தக்க விஷயம். உங்களை மாதிரியே இருக்கிற எல்லாருமே அதை வந்து இப்போ நீங்க சொன்னதை வச்சு பூரிப்பு அடைஞ்சிருப்பாங்க.
2: கண்டிப்பா எல்லாரும் இப்படி இருக்கவங்க கண்டிப்பா செய்வாங்க.
1: நிச்சயமாக உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள், உங்கள் அன்பு தொடர வாழ்த்துக்கள். நன்றி நன்றி இணைப்பில் இருந்தமைக்கு. எந்த மாதிரி நீங்கள் படப்பட வேணால் பட்டாசாக வெடிக்க நீங்கள் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் கலந்துக்க 04-22-25-6-1-1-3-2 என்கிற எண்ணிலையும், 04-22-25-6-1-1-3-3 என்கிற எண்ணுக்கும் கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை தரலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க,
0: யார் இங்கேருந்து பேசுறீங்கம்மா? சொல்லுங்க. நலமா இருக்கோம், சொல்லுங்க.
3: எனக்கு புதுமை பெண்ணா,
0: அவங்களுடைய வீரம், தைரியம், தன்னம்பிக்கை.
3: ஆமா, தன்னம்பிக்கையா இருந்தாங்கல்லா.
0: கண்டிப்பா
3: அவங்க பின்னாடி அவங்களுக்கு ஒரு ஆளும் கிடையாது.
0: ஐயன் லேடியா இருந்து வாழ்ந்தவங்க.
1: நல்ல ஒரு ஆளுமையான ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. நன்றி நன்றி நன்றி. அதாவது நீங்கள் சந்தித்த புதுமை பெண், அதாவது நம்ம சகஜ வாழ்க்கையில நம்ம சந்திச்சிருப்போம் இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்தும் சரி, இல்லை உங்களை நீங்களே புதுமையாக நீங்கள் நினச்சிருந்தாலும் சரி, அதை பகிரலாம். நீங்கள் சந்தித்த புதுமை பெண் அப்படின்றதான் நம்ம கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததா ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவங்களுடைய இசையில தான் நம்ம அடுத்த பாடல் கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா பின்னணி குரல் கொடுத்துருக்குறாங்க. பாடல் வந்துட்டே இருக்குது, காற்சலைகளில் உதயகுமார் அவர்களின் வரிகளில்.

1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.

0: நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044249984458 என்ற தொலைபேசி எண்களுக்கு விவரங்கள் கேட்கலாம். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. நேரம் 12:35. ஸ்நேகிதியின் நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பில் நீங்கள் சந்தித்த புதுமை பெண் அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நேர்கள் தன்னம்பிக்கை, அப்போ அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை கட்டி காக்கிற பெண்கள் எல்லாருமே புதுமை பெண்கள் தான் அப்படின்ற விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கிற அதே நேரத்தில் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிற மற்றொரு நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க. யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: எனக்கு வயசாயிட்டு
2: பரவாயில்லம்மா, சொல்லுங்க.
1: நான் எடுதாண்டில இருந்து மாறி பேசேன். என்ன சொல்லிருக்கியா ரெண்டு பேரும்?
0: அதாவது நீங்கள் சந்தித்த புதுமை பெண் அப்படின்றது நம்ம கேட்டிருங்க. அதாவது புதுமையான விஷயம்,
2: வாழ்க்கையில வந்து ஒரு புதுமை பெண் வியந்து பாத்திருப்பீங்க, இவ்வளவு அழகா எல்லாமே செய்யறாங்களே அப்படின்னு. யாரையாவது பாத்திருக்கீங்களா?
1: நான் வந்து புதுமை பெண்ணுன்னு நினைக்கிறது நம்ம நிலையத்துல இருக்க மேடத்துல பூரா தான்.
0: ஆத்தி ஒரு அடினாலும் பட்டாசான அடிலாம் இருக்கு.
1: ஆமா, நம்ம புதுமை பெண்ணுனா நம்ம நிலையத்துல இருக்கவங்க தான்.
0: நல்ல
1: தனங்களை எப்படிலாம் அவங்க வளர்க்காங்க தெரியுமா?
0: வளர்க்கிறாங்க.
1: அது நேற்று நம்ம சுபித்ரா மேடம் வந்து நாய் மாதிரி, நாய் வந்து திட்டுச்சுன்னா அப்படி திட்டுமா அப்படி பேசினாங்க. கேட்க அவ்வளவு அருமையா இருந்துச்சு.
2: நீங்க கேக்குறத நீங்க பேசுறது கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: நன்றி, நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில்

அடுத்ததான் சூப்பரான பாடல் ஒன்று கேட்க போகிறோம். பாம்பே திரைப்படத்தில் இருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் நம்ம கேட்கலாம். வைரமுத்து அவனுடைய வரிகளில், கே எஸ் சித்ரா குரலில் கேட்கலாம் பாடல் காற்றலைகளில்.

0: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
2: நேரம் 12:43 நம்ம கேட்டுருக்கிறோம் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில். நீங்கள் சந்தித்த புதுமை பெண் அப்படின்ற தலைப்பில் தான் தோழிகள் எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிட்டு இருக்கிறாங்க. நேர்கள் கேட்கலாம் 1 மணிக்கு நலம் தானா நிகழ்ச்சியில தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக பசும் பொன் திரைப்படத்திலிருந்து நம்ம சூப்பரான பாடல் கேட்டுடலாம். வித்யாசாகர் அவங்களுடைய இசையில் வைரமுத்து வரிகளில். சுஜாதா மோகன், கிருஷ்ணச்சந்திரன் குரல் பாடல் வந்துட்டே இருக்குது.

0: நேரம் 12:50 நம்ம கூட கலந்துக்க போற நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம். இணைப்பில் இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம கேட்டிருந்தோம் நிகழ்ச்சியில் நீங்கள் சந்தித்த புதுமை பெண் அப்படின்ற விஷயத்தை நிறைய நேயர்கள் தன்னம்பிக்கை குடும்பம் சார்ந்த உழைப்பில் பங்களிக்கும் பெண்கள் பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்.
2: அம்மா நலமா இருக்கோம் சொல்லுங்க.
1: புதுப்பட்டி பேசுறேன்.
2: சரி சொல்லுங்கம்மா.
1: புதுப்பட்டில இருந்து பேசுறேன். புதுமை பொண்ணு
0: நம்மளும்
1: குடும்பத்துல ஒரு புதுமை பெண்ணாதான் விளங்கிருக்கோம்
2: பாருங்க.
0: நன்றிமா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க?
3: ஹலோ ஹலோ வணக்கம்.
0: வணக்கம்.
3: லலிதா பேசுறேன்.
0: லலிதா, எங்க இருந்து பேசுறீங்க?
3: தாளையத்துல இருந்து.
0: தாளையத்துல இருந்து சொல்லுங்க, நீங்க சந்தித்த புதுமை பெண்.
3: எல்லா பெண்களுக்குமே ஒவ்வொரு திறமை இல்லையா?
2: ஆமா.
3: பிள்ளைகளை நல்லா நல்லபடியா வளர்த்து நல்ல ஒழுக்கத்தோட வளர்த்து
0: திட்டி
3: கொடுத்துதான். அதான் எல்லா பெண்களுக்குமே ஒவ்வொரு திறமை இருக்கும்.
0: ஆஹா, சூப்பர், நன்றி. அதான் நிறைய கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யாருமே யாரையுமே விட்டு கொடுக்காம பேசுறாங்க. பெண்கள் எல்லாருக்குமே அவங்க மனசுல பெரிய இடத்த கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. நிகழ்ச்சியில இருந்துதான் நம்ம

பாடல் கேட்கலாம். ஆசை திரைப்படத்திலேருந்து தேவா அவர்களின் இசையில் தான் நம்ம அடுத்த பாடல் நம்ம கேட்க போகிறோம். வாலி வரிகளில் பி. உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில்.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6
5: ஸ்நேஹிதியே நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16-20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃப்ரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16-20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, மதியம் ஒரு மணிக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் கேட்கலாம் தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள். ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 1:05 நலம் தானாவில் சீரான தூக்கம் தரும் ஆரோக்கியமான தகவல்கள் பற்றி நிகழ்ச்சியில் கேட்கலாம் பாடல்களோடு. நேரம் 1 மணி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz. தொடர்கிறது நலம் தானா நிகழ்ச்சி.
2: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள்.
3: கரும்படைகள் அப்படிங்கிறது வந்து குறிப்பாக பெண்களுக்கு மெனோபோஸ் டயத்தில் ஹார்மோன் மாற்றங்கள்னால முகத்தில் ஏற்படுறது உண்டு. இது ஆண்களுக்கும் காலகட்டங்களில் வரலாம். உடம்பு ஒபீஸாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு உடம்பு வந்து எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வரலாம். கர்ப்பிணிகளுக்கு பிரசவம் முடிஞ்ச பிறகு ஏற்படுறது உண்டு. இது என்ன அப்படின்னா வந்து நமக்கு அந்த மெலனின் சொல்லக்கூடிய அந்த பிக்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்கள் வந்து அதிகப்படியாக அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால வரக்கூடியது தான் இது. இதை நாம் வந்து கட்டுப்படுத்த முடியும். எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால், அதிமதுரம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதிமதுரம் வந்து வழக்கமாக நம்ம இருமல் அந்த மாதிரி இதுக்கு சாப்பிடுவோம். பட் அதிமதுரத்தை வந்து ஒரு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக் மாதிரி அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மெலாஸ்மான்னு சொல்லக்கூடியது நல்லா கட்டுப்படும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் இருக்குது. கிளாபிரிடின் சொல்லக்கூடிய வேதிப்பொருள் இருக்குது. அது டைரோசின் சொல்லக்கூடிய ஒரு என்சைம் வந்து கட்டுப்படுத்துது. டைரோசின் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு அந்த மெலனினை வந்து அதிகமாக டெபாசிட் பண்ண வைக்கக்கூடிய, அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு என்சைம். இதை கட்டுப்படுத்துது. இன்னொன்று வந்து அதில் இருக்கக்கூடிய வேறு சில வேதிப்பொருட்களும் என்ன பண்ணுதுன்னா, அந்த மெலனின் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து கட்டுப்படுத்துது. இப்படி கட்டுப்படுத்துறதுனால அந்த மெலாஸ்மா வந்து

0: நல்லாவே குறைக்குது. அதிமதுரத்தை வந்து நம்ம ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பட் இது நல்லா குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை நிறுத்திக்கணும். அதிகப்படியான ட்ரைனஸை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் வந்து அதை தயிரோடு கலந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ட்ரைனஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இடையிடையே பாதாம் எண்ணெய் அந்த மாதிரி வந்து நம்ம முகத்தில் தடவிட்டு வரோம். பொடுகு அப்படிங்கிறது வந்து நமக்கு தலையில் வந்து அதிகப்படியான அந்த ஆயில் செக்ரீஷன் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும்போது பொடுகு ஏற்படும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வெட்பாளை தைலம் வந்து இதில் வந்து நல்லா ஒர்க் பண்ணும். இதில் வந்து ட்ரைனஸ் அதிகமாக ஏற்படும் ஒரு காலகட்டத்துக்கு மேலே. அந்த ட்ரைனஸை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் அந்த துகள் துகளாக உதிரக்கூடிய அந்த பொடுகை வந்து குறைக்கிறதுக்கும் அதே வெட்பாளை தைலம் வந்து நல்லபடியாக அதில் வந்து ஒர்க் பண்ணும். இன்னொன்று பொடுதலை தைலம் அப்படின்னு உண்டு. பொடுதலைன்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை அதில் வந்து செய்யக்கூடிய தைலம். அந்த பொடுதலை தைலமும் வந்து இந்த பொடுகுக்கு வந்து நல்லா ஒர்க் பண்ணும். பொடுகு வராமல் தடுக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் உங்களோட செல்ஃப் ஹைஜீன் அதுதான் மெயின். உடம்புக்கு கேர் பண்ணுற அளவுக்கு தலைக்கு கேர் பண்ணுறது கிடையாது. தலைக்கு கேர் பண்ணுறது கிடையாது அப்படின்னா குளிக்கும்போது உடம்பு ஃபுல்லாக சோப் போட்டு அதில் உள்ள அழுக்குகளை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். பட் தலையில் வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு இது எல்லாமே எப்படி இருக்கும், ஒரு மூணு நாள் நாலு நாள் கூட வந்து அதை வந்து பெரிய அளவுக்கு கேர் பண்ணாமல் உள்ள உள்ள அழுக்குகளை கேர் பண்ணாமல் இது பண்ணிடுறோம். அதை வந்து நம்ம ஷாம்பூஸ் வந்து நடுவில் நடுவில் யூஸ் பண்ணலாம், சேக்காய் யூஸ் பண்ணலாம், உசிலந்தூள் யூஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு ரொம்ப ட்ரையாகவும் ஆகக்கூடாது. உங்களுக்கு வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுறேங்கிறதுக்காக நம்ம டெய்லி ஷாம்பு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுவுமே வந்து பொடுகை வந்து அதிகப்படுத்தவும் செய்யும். குறிப்பிட்ட இடைவெளியில் நம்ம தலையை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது, அதாவது குறிப்பிட்ட இடைவெளியில் சிலந்தூள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பொடுகு வராமல் நம்மளால் தடுக்கிறோம்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிகர மகாதேவன் அவர்கள்.

மதிய வணக்கங்கள் நேயர்களே. நேரம் 1:04 ஆயிட்டிருக்குது. நலம் தானா நிகழ்ச்சியில் அடுத்ததாக இப்போ நம்ம கேட்க போகிறீங்க சீரான தூக்கம் தரும் ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்தை தான். தூக்கம் அப்படின்றது இந்த காலத்தில் வந்து பெரியவங்க சரி சின்னவங்களாகட்டும் எல்லாருமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கைபேசி, அது மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சி அப்படின்னு நம்மளுடைய தூக்கத்தை வந்து தொலைக்கிற நாட்கள் தான் இப்போ நம்மளுக்கு வந்து அதிகமாகிட்டு இருக்குது. அப்படி நம்ம தூக்கத்தை தொலைக்கிறதுனால நம்மளுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுமான்னு கேட்டால் எல்லாருக்குமே சந்தேகமே இல்லாமல் தெரியும். தூக்கத்தினால நமக்கு நம்மளுடைய உடல் வந்து நம்மளுடைய பகல்லேருந்து வேலை பார்த்ததும் சரி, அந்த அயர்வையும் சரி, நம்ம உழைப்புக்கான வந்த சோர்வையும் சரி, அந்த தூக்கத்துக்கான அந்த இடைவெளி தான் நம்மளுடைய உடம்பு தன்னைத்தானே வந்து சரி செஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டுமே இல்லாமல் இரவில் நிறைய ஹார்மோன்கள் வந்து நமக்கு வந்து சுரக்குது. அந்த ஹார்மோன்கள் எல்லாமே இப்போ நமக்கு கரெக்டாக தான் செயல்படுதா அப்படின்னு நம்ம கேட்டால் நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா இரவில் வந்து ரொம்ப வெளிச்சம் அதிகமாக இல்லாத இடத்துல வந்து தூங்க சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மெலோட்டனின் அப்படின்ற சுரப்பி வந்து ஹார்மோன் வந்து சுரக்கும். அந்த சுரப்பி இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து நல்ல சீரான தூக்கம் அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய கிடைக்குது. நம்ம தொலைக்காட்சிகள் பார்க்கறதுனாலையும் சரி, இல்லை ஏதாவது நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த சில பேர்லாம் வந்து காஃபி டீ அந்த மாதிரியான விஷயங்கள் பகிர்வாங்க, இல்லை நிறைய சாப்பிட்ருவாங்க. அது மாத்திரமே இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நமக்கே தெரியும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கைபேசி வச்சுக்கிட்டு நமக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு நம்மளே நம்மளுடைய உடம்பை வந்து நமக்கு எடுத்துக்கிறோம். தூக்கம் இல்லாத காரணத்தினால நமக்கு ஏகப்பட்ட மாதிரியான உடல் கோளாறுகள் நமக்கு வந்து கிடைக்குது. நமக்கு வந்து சந்திச்சிட்ருக்கக்கூடிய விஷயங்களும் நடக்குது. சில பேர்லாம் வந்து மாத்திரை எடுத்தும் தூங்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு தூக்கத்தினால நமக்கு ஆரோக்கியம் எந்த அளவுக்கு மேம்படுத்தப்படுது அப்படின்ற விஷயத்தை தான் நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். சூப்பரான பாடலும் உங்களுக்காக வலம் வர காத்துட்டே இருக்குது. நிகழ்ச்சியின் முதல் பாடல் கேட்கலாம், காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து.

சீரான தூக்கம் தரும் ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி நலம் தானா நிகழ்ச்சியில் நான் உங்களுடைய பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது நம்ம கவனிக்க வேண்டிய அன்றாட வாழ்க்கையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய உணவு, மற்றொன்று வந்து நம்மளோட சாப்பிட்ற சாப்பாடு. இது ரெண்டுத்தையுமே சில பேரால் கவனித்து பண்ண முடியாது. ஏன்னா இந்த ரெண்டு விஷயத்துக்கு மேலேயும் சில பேருக்கு வந்து பொறுப்பும் இருக்காது, அக்கறையும் இருக்காது, கவனங்களும் இருக்காது. தூங்குகிற நேரத்தை முறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து எல்லாராலையும் அப்ளை பண்ண முடியுமா, அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில் பொருத்தி பார்க்க முடியுமா அப்படின்றது தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான வேலை பார்ப்பாங்க, அவங்களுடைய தினசரி வாழ்க்கை அப்படின்றது ஒவ்வொரு மாதிரியான ஓட்டத்தை பொறுத்து இருக்கும், வேலையை பொறுத்து இருக்கும். ஆனால் இதை பயிற்சி செஞ்சு பார்க்கலாம். என்ன அப்படின்னா, தூங்குகிற நேரத்தை இரவில் ஒரே நேரத்தில் தூங்கி காலையில் ஒரே நேரத்தில் எழுந்திருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. உங்களுடைய உடலின் அயற்சியை சோர்வை பொறுத்த விஷயம்தான் இது. ஆனால் ஒரே நேரத்தில் தூங்கி எழுந்திருக்கணும் அப்படின்றத பழக்கப்படுத்தி பார்க்குறது அப்படின்றது எல்லாரும் முயற்சி செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, உயிரியல் கடிகாரம் அப்படின்றது ஒன்று இருக்குது. நம்ம இதில் பார்க்குறது அப்படி கிடையாது, அந்த நேரம் கிடையாது. நம்ம உடம்பே வந்து நமக்கு தேவையான சமிக்கைகளை அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கும், நம்ம கவனிக்கிறது கிடையாது. என்ன அப்படின்னா, நீ இப்போ இந்த நேரத்தில் பசிக்குது, நீ சாப்பிட்டு, நீ இந்த நேரத்தில் தூங்குது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீ வந்து முழிச்சுக்கிட்டே இருக்காத அப்படின்ட்டு நமக்கு வந்து சொல்லும். அதை நம்ம கவனிக்க மாட்டேங்கிறோம். ஆனால் அதை கவனித்து ஒரே நேரத்தில் தூங்கி ஒரே நேரத்தில் எழுந்திருக்கணும் அப்படின்றது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சில பேர்லாம் என்ன அப்படின்னா, நாடகம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நாடகம் வந்து 10:30, 11:30 அப்படிலாம் போயிட்டுருக்கோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது அதையும் மீறி அவங்களுக்கு தூக்கம் வரும் தெரியும், அதையும் மீறி அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் பார்க்கணுன்னு ஒரு அவசியமுமே கிடையாது.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூப்பரான பாடல் ஒன்று கேட்டுக்கலாம். ஏஎம் ராஜா இசையில் கண்ணதாசன் வரிகளில் தான் அடுத்த பாட்டு கேட்க போகிறோம். தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து ஏஎம் ராஜா மற்றும் எஸ் ஜானகி குரலில் பாடல் வந்துட்டே இருக்குது.

சீரான தூக்கம் தரும் ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் தான் இன்றைய நலம் தானா நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கிறீங்க. அடுத்ததான் நம்ம சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய மின்னணு சாதனங்களில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதில் ப்ளூ லைட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செல்பேசியாக இருக்கட்டும், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த மின்னணு சாதனங்கள், அதாவது நம்ம பார்க்கக்கூடிய சாதனங்களில் அதில் ஒரு விதமான வெளிச்சம் வரும், அதுதான் அந்த ப்ளூ லைட் அப்படின்றத அதை குறிச்சிருக்கிறாங்க. இப்போது அதுக்காக நம்ம கண்களை பாதுகாக்கிறதுக்காக அதுக்கு சம்மந்தமாக நிறைய கண்ணாடிகள்லாம் வந்துருச்சு. நிறைய பேருக்கு வந்து இந்த கண் அயர்ச்சிலாம் இருக்கும், அவங்க ரொம்ப நேரம் கண் இமைக்கவே மாட்டாங்க, கண்ணிலேருந்து தண்ணி சுரக்கிற அந்த ஒரு விஷயமும் பாதிக்கப்படும், அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு ப்ளூ ரெட் கண் ப்ளூ கட் கண்ணாடி அப்படின்றதெல்லாம் இருக்குது, அதை வாங்கி பயன்படுத்திக்கலாம். அதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த ப்ளூ லைட்னால் நம்ம தூக்கத்துக்கான ஹார்மோன், அதாவது மெலோட்டனின் அப்படின்ற ஹார்மோன் சுரப்பை வந்து அது வந்து தடுக்குது. நம்ம குறிப்பாக நம்ம படுத்துக்க போகும்போதும் சரி, நம்ம தூங்க போகும்போதும் சரி, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த அலாரம் செட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்குறது, இல்லை நமக்கு பிடிச்ச படங்கள், இல்லை வேறு மாதிரியான விஷயங்கள் அதில் பண்ணுறதன் மூலமாக நம்மளோட தூக்கத்தை வந்து நம்ம வந்து கெடுத்துட்ருக்குறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ண போகிறீங்க, அலாரம்லாம் நீங்கள் செட் பண்ண போகிறீங்க, இல்லை ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னா, நீ தூங்கிறதுக்கு ஒரு மணி நேரம் இல்லது அரை மணி நேரம் முன்னாடியே இந்த மாதிரியான மின்னணு சாதனங்களை பார்க்குறது, தொலைக்காட்சிகளை பார்க்குறத தவிர்த்துருங்க அப்படின்றது தான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நிகழ்ச்சியில். அடுத்ததா, ரத்தனபுரி இளவரசி திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், வரிகளில் டி ஆர் மகாலிங்கம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் பாடல் வந்துட்டே இருக்குது.

இரவு நேரத்தில் பொதுவாகவே நமக்கு சில பேரில் இருக்கக்கூடிய பழக்கம் என்ன அப்படின்னா, அந்த காஃபி டீ போன்ற விஷயங்களை நம்ம வந்து குடிப்போம். பொதுவாகவே இந்த காஃபி டீ வந்து பொதுவாக எதுக்கு குடிப்பாங்க அப்படின்னா, மூளைக்கு ஒரு வந்து ஒரு விறுவிறுப்பு, ஒரு சுறுசுறுப்பு வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்காக தான் இந்த காஃபி தேநீர் அந்த மட்டும் இல்லாமல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உட்புகுத்தப்பட்டுச்சு. ஆனால் அதே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, சில பேருக்கு வந்து காஃபி டீ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அதுக்கு நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் ஒரு கப்புக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா, அதை நீங்கள் கன்சியூம் பண்ணிவிட்டு அதை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டே வரப்போ ஒரு கப்பு சாப்பிட்டா உங்களுக்கு பத்தாது, அதை விட அதிகமாக சாப்பிடணும் அப்படின்றது தோணும், இல்லை ஒரு இடைவேளை விட்டு அடிக்கடி சாப்பிடணும், அப்போ தான் வந்து உங்கள் மூளை வந்து உங்களுக்கு ஏற்றுக்கும், அந்த சுறுசுறுப்பை மறுபடி கொடுக்கும். அப்படி ஒரு காரணத்துக்காக சில பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அந்த சாப்பிட்ட பிறகு சாப்பிட்றது, இல்லை செரிமானம் ஆகலை அப்படின்னு சாப்பிட்றது, சில பேர் போர் அடிக்கிறதெல்லாம் கூட காஃபி டீலாம் வந்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்றத வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்கள் பழக்க வழக்கங்களை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, முக்கியமாக காஃபி டீ இது பொதுவாக என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மூளைக்கு ஒரு விறுவிறுப்பு சுறுசுறுப்பு கொடுக்கறதுக்காக தான் இது வந்து உட்புகுத்தப்பட்டுச்சு. நம்ம அதுக்காக தான் எடுக்கிறோம். ரொம்ப சோர்வாக இருந்தால் ஒரு காஃபி டீ குடியேன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய பழக்கங்களும் இப்போ வாடிக்கையாக போயிடுச்சு. அதனால் தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த காஃபி டீ குடிக்கிறதுலாம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து எடுத்துக்காதீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம பாடல் ஒன்று கேட்க போகிறோம். ஆர் சுதர்சனம் அவங்களுடைய இசையில் நம்ம பாடல் கேட்கலாம். உடுமலை நாராயண கவி இந்த பாடலுக்காக வரிகள் எழுதியிருக்கிறாங்க. சி எஸ் ஜெயராமன் குரலில் பாடல் வந்துகிட்டே இருக்குது.

சீரான தூக்கத்துக்கு நம்ம சீரான இரவு உணவு அப்படின்றது அத்தியாவசியமான ஒரு செயலாக இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம வந்து பகலில் சாப்பிடாமல் விட்டதும் சரி, மதியம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். மதியம் சாப்பிடாமல் விட்டதை நைட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி நைட்டில் நம்ம செம்ம கட்டு கட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம தூக்கம் கட்டுறது வந்து கட் ஆகிடுது. அதனால் இரவில் வந்து நீங்கள் தூங்கிறது வந்து ரொம்ப உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதற்காக நீங்கள் இரவு உணவை வந்து ஒரு இப்போ இளைஞர் பருவத்தில் இருக்கீங்க அப்படின்னா, நமக்கு செரிமானம் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் உட்கார்ந்தாலுமே சரி, இல்லை கொஞ்சம் நடைப்பயணம் பண்ணாலுமே சரி, நமக்காக வந்து அது செரிமானம் ஆகிடும். இல்லை பெரியவங்க ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய இரவு உணவில் வந்து உங்கள் குடும்பத்தார் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் கட்டாயமாக இருக்கும். என்ன அப்படின்னா, அவங்களுடைய இரவு உணவு அப்படின்றது மிதமான சீக்கிரம் செரிமானம் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது அப்படின்னா, அவங்க தூங்கிறதுக்கு சரியான செரிமான இடைவெளி நம்ம கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் காலையில் அவங்க எழுந்திருக்கிறப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப உற்சாகமாகவே எழுந்திருப்பாங்க. ஏன்னா நமக்கு வயசான போது என்ன அப்படின்னா, நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய சக்தி அப்படின்றது எந்தெந்த விஷயத்துக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்றது நம்ம கவனமாக இருக்கணும். நம்மளுடைய உடலில் இருக்கிற சக்தி செரிமானத்துக்கே நிறைய செலவிடப்பட்டுருச்சு அப்படின்னா, அவங்களால நடக்கிறதும் சரி, அவங்க பேசுகிறதும் சரி, அந்த மாதிரியான விஷயத்துக்கு சக்தி அவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும், இதுவும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம பாடல் ஒன்று கேட்டலாம். டி சலபதி ராவ் அவங்களுடைய இசையில் தான் நம்ம அடுத்த பாடல் நம்ம கேட்க போகிறோம். மீண்ட சொர்க்கம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்காக குரல் கொடுத்துருக்குறாங்க ஜிக்கி மற்றும் கோரஸ். பாடல் காற்றலைகளில் வந்துட்டே இருக்குது மீண்ட சொர்க்கம் திரைப்படத்திலிருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நேரம் 1:31 நலம் தானா நிகழ்ச்சியில சீரான தூக்கம் தரும் ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். பொதுவாகவே தூக்கத்தை பற்றி நம்ம நிறைய பேர் தான், சில பேருக்கு வந்து பகலில் தூக்கம் வரும், அது வந்து சில பேர் முறைப்படுத்தியிருப்பாங்க, சில பேருக்கு அது பழக்கமாகவே மாறியிருக்கும். சில பேருக்குன்னா பகலில் தூங்கிட்டா நம்ம இரவு வந்து தூக்கம் எனக்கு வராது, இரவு தூக்கத்தை வந்து தள்ளி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அப்படின்லாம் கிடையாது, உங்கள் மூளைக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு வந்து தூக்கம் தேவையா. நீங்கள் நிறைய சாப்பிட்ருக்கீங்கன்னா சில பேருக்கு ஏன் வந்து தூக்கம் வருது அப்படின்னா, உடல் வந்து சக்தியை வந்து முதல்ல நம்ம சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா அதை முதல்ல செரிமானம் பண்ணிட்டு தான் மற்ற வேலைகளுக்கு வந்து சக்தியை வந்து கொடுக்கும். அப்படி கொடுக்குறப்போ உங்கள் மூளைக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி நம்ம நிறைய சாப்பிட்ருக்கோம், அதை முதல்ல செரிமானம் படுத்தினாதான் நம்ம உடலுக்கு தேவை வந்து சக்தியானது நம்ம கொடுக்க முடியும். அப்படின்ற காரணத்தினால மொத்த சக்தியும் மூளை வந்து என்ன பண்ணோம், மொத்த சிக்னலையும் நேராக வயிற்றுக்கு அனுப்பிட்டே இருக்கும். அதனால தான் நமக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் அப்படியே அயர்வாக இருக்கிற மாதிரியாக இருக்கும். அந்த மாதிரி தருணங்களை நீங்கள் கொஞ்சமாக நிழலில் நடக்கணும், ரொம்ப வெயிலில்

நடக்காமல் நிழலில் நடக்கிற பழக்கத்தை வச்சுக்கணும், இல்லைனா நேராக நிமிந்து உட்காரணும். அப்படி இல்லையா, வயிற்றை கொஞ்சம் நேராக வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கண்ணை மூடிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் தூங்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. குட்டி தூக்கம், அதாவது ஆங்கிலத்தில் நாப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் கையில் எடுக்கலாம். அப்படி நீங்கள் தூங்கிட்டீங்கனாலும் நைட்டு உங்களுக்கு வந்து தூக்கம் வராது அப்படின்றதுலாம் கிடையாது. அது வந்து சில பேருக்கு வந்து அப்படி இருக்கும், அவங்க வந்து பகலில் தூங்கிட்டதுனால அவங்க எங்களுக்கு வந்து மொத்த சக்தியும் இருக்கும், அவங்களுக்கு நாளுக்கு தேவையாகவே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு தூக்கம் தள்ளி போகலாமே தவிர பகலில் தூங்கிட்டால் உங்களுக்கு இரவில் தூக்கம் வராது அப்படின்றதெல்லாம் கணக்கு கிடையாது. அந்த கணக்கு மனசில் இருந்துச்சுன்னா அதை அப்படியே அதை அழிச்சிருங்க, அது தப்பு கணக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக குழந்தைகள் கண்ட குடியரசு திரைப்படத்திலிருந்து நம்ம அடுத்த பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் காற்றலைகளில் வந்துகிட்டே இருக்குது. டிஜி லிங்கப்பா இந்த பாடலுக்காக இசையமைச்சிருக்கிறாங்க. பி சுஷிலா குரலில் பாடல் காற்றலைகளில்.

தூக்கம் அப்படின்றது நமக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயமாக இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் யாராவது மனநலம் சார்ந்த மருத்துவரை யாராவது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு தூங்குறீங்களா அப்படின்றதான் முதல்ல கேட்குற கேள்வியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, தூக்கம் வந்து அந்தளவுக்கு முக்கியம். இப்போ என்னென்னா, இப்போ வர காலகட்டத்தில் கவலை இல்லாத மனிதர்களை பார்த்தா நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கவலையே இல்லையா, அவர் வந்து அவருடைய இயல்பில் தான் இருப்பார், அவங்க வந்து அவங்களுடைய இயல்பில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கவலையை வந்து எப்படி அதை பக்குவப்படுத்தணும், அது நமக்கான கவலை தானா இல்லை மற்றவங்களுக்கான கவலையா, இல்லை இந்த கவலையை தீர்க்க முடியுமா, இந்த பிரச்சனையை நம்மளால் தீர்க்க முடியுமா அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்க வந்து கரெக்டான டைமில் தூங்கி எழுந்திருப்பாங்க. இப்போ அதுவே வந்து நிறைய பேருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு தூக்கம் சரியாக வருதா அப்படியா.

நீங்கள் தூங்கி எழுந்திருக்கீங்களா, இவ்வளோ கவலையில் இருந்தும் நீங்கள் எப்படி தூங்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் யார்கிட்டையுமே வந்து கேட்காதீங்க. தூங்கிறது மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு கவலைகளையும் சரி, அவங்களுடைய மகிழ்வையும் சரி, அவங்களோட நாளையும் சரி நல்லபடியாக ஆக்கக்கூடிய ஒரு சக்தி தூக்கத்துக்கு தான் இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு வந்து அந்நியமாக தெரியலாம் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப கவலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தூக்கம் வரலன்னா அவங்க கண்டிப்பாக மருத்துவரை போய் பார்க்கணும். அப்படி இல்லை, ஒருத்தருங்க வந்து நமக்கு இப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னே சொல்லிவிட்டு சில பேர் வந்து கவலைக்கு இல்லாத கவலையை நினச்சி பார்க்குற மனிதர்களையும் நான் வந்து சந்திச்சிருக்கிறேன். அப்படிலாம் கிடையாது, ஒரு சந்தோஷமான மகிழ்வான மனிதர்களை பார்த்தா அவங்க எப்படி அப்படி இருக்காங்கன்ற நம்ம கற்றுக்கணுமே தவிர அவங்க நம்மளை மாதிரி இல்லையே, அவங்களுக்கு வந்து கவலையே இல்லையே அப்படின்லாம் வந்து நினைக்கக்கூடாது. அவங்க அந்த கவலையை பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி அதை இருக்கணும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. அவங்க படிப்பினை அந்த மாதிரி இருந்திருக்கலாம், இல்லை அவங்க கிட்ட அவனுடைய பக்குவம் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அதனால கவலையாக ஒரு மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் தூங்க ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் தூங்க முயற்சிங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுங்க, நீங்கள் தூங்கிருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமே வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல். அவங்க தூங்கி பழங்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா அந்த கவலையும் சரி, அந்த மிகப்பெரிய மனச்சோர்வும் சரி, அவங்களுக்கு வந்து நாளுக்கு நாளில் அது இல்லாமையே போயிடும். அதனால நீங்கள் யாருக்காவது ஒரு அட்வைஸ், ஒரு அறிவுரை சொல்லி நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க அப்படின்றத மட்டுமே நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுங்க. உங்கள் குழந்தைகளுக்கும் சரி, உங்கள் இளைஞர்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, இதையே வந்து சொல்லிக் கொடுங்க நிகழ்ச்சியில். ஏன்னா இயற்கை நமக்கு வந்து கொடுத்த ஒரு வரம் என்ன அப்படின்னா உணவும் தூக்கமும் மட்டும்தான். தூங்கிறதுக்கு பாதுகாப்பான இடம் தேடி தான் நம்ம ரொம்ப வருஷமாக முந்திலாம் வந்து அலைஞ்சிருக்கிறாங்க, அதாவது பரிணாம வளர்ச்சியில். அப்படின்னா அப்படிப்பட்ட தூக்கம் நமக்கு இயற்கை கொடுக்குது, நமக்கு வந்து ஒரு டைம் கொடுக்குது. ரொம்ப நேரம் சூரியன் இல்லாமல் நிலவு வரக்கூடிய காரணம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம தூங்கிறதுக்கு நம்ம பண்ணுவோம், நம்ம கவலைகள்லாம் அந்தளவுக்கு தெரியாது. இயற்கையை பற்றி நினச்சாலே நமக்கு அந்த அளவுக்கு தூக்கம் கெடுக்கிற விஷயம் வந்து இருக்காது. ஏன்னா இயற்கை அன்னை வந்து நமக்கு தூக்கம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு தினம் தினம் நமக்கு இரவை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம சூப்பரான பாடல் ஒன்று கேட்டுக்கலாம். பி ஆதித்ய நாராயண ராவ் அவங்களுடைய இசையில், தஞ்சை என் ராமையா தாஸ் அவங்களுடைய வரிகளில் நம்ம பாடல் கேட்க போகிறோம். பி சுஷீலா குரலில் பாடல் வந்துகிட்டே இருக்குது, அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 1:43 ஆயிட்டிருக்குது. இன்றைக்கி நலம் தானா நிகழ்ச்சியில் சீரான தூக்கம் தரும் ஆரோக்கியம் பற்றி தான் நம்ம தெரிஞ்சிட்ருக்கிறோம். நம்ம பண்ணக்கூடிய குடும்ப சூழ்நிலைகளும் சரி, நம்ம வீட்லேயும் சரி, முக்கியமான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம மொத்தமாக உட்காந்து சாப்பிட்றப்பவும் சரி, இல்லை தூங்குற நேரத்துக்கு முன்னாடியும் சரி, இல்லை வீட்டுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரவங்கக்கிட்டேயும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த இரவு வேளையில் தான் முக்கியமான விஷயங்களை வந்து பேசுகிறது அப்படின்றத நம்ம பண்ணுவோம். இல்லை பிரச்சனைக்கான காரணங்களை குறித்து பேசுறது அப்படின்றது நம்ம பண்ணுவோம். அப்படி பண்ணுறதுனால யாராவது ஒரு மனிதர்கள் வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து சில பேர் என்ன அப்படின்னா, அவங்களுடைய பிரச்சனைக்கான திறன் இல்லாமல் இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரம் இந்த கவலை தொத்திக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க திடீர்னு கோவப்படுவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிட்டு காலை நேரத்தில் இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் காலையில் ஏதாவது அவசரமான விஷயங்கள் இல்லாத டைம்லேயும் சரி, அப்படி இல்லைன்னா வேறு மாதிரியான அவங்களுடைய இயல்பை புரிஞ்சுக்கிட்டும் சரி, அந்த மாதிரி நம்ம பேசி பழகி பிரச்சனைகளை சால்வ் பண்ணோம், இல்லை முக்கியமான விஷயங்களை அப்போ பேசணும் அப்படின்னா, காலையில் பொதுவாகவே நம்ம மூளை வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். அப்படி நீங்கள் பேசுகிறப்பவும் சரி, சொல்கிற விதத்தில் சொல்கிற மாதிரி சொன்னீங்கன்னா, மூளை டக்குன்னு வந்து இந்த பிரச்சனைக்கு இப்படி ஒரு தீர்வு, இந்த அருகு இந்த பிடிச்சிக்கோ அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துரும். பொதுவாக இரவில் நம்ம பேசுகிறப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, சில பேருக்கு தூக்கத்தில் வந்து தூக்கத்துக்கு முன்னாடி சில பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும், தூங்குறதுக்கு முன்னாடி அதை நினச்சிட்டு போவாங்க. மூளை அதுக்கு என்ன பண்ணுன்னா, நல்லா வந்து யோசித்து யோசித்து மூளை வந்து யோசித்து காலையில் அதற்கான தீர்வை கொடுத்துரும். ஆனால் இதை நம்ம வாடிக்கையாக பண்ணிகிட்ருக்கும்போது நம்ம தூக்கம் கெடுக்கும். அதனால் முக்கியமான ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்களை நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா, அதை கொஞ்சம் தியானமாக நினச்சிக்கிட்டு அதை நினச்சி நல்ல இந்த பிரச்சனைக்கு இப்படி ஒரு தீர்வு இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் மூளைக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மூளை அதுக்கான சொல்யூஷனை வந்து தேட ஆரம்பித்து உங்களுக்கு ஒரு 10-15 நாள் சீட்டு இந்த புடி சீட்டு அப்படின்னு வந்து கொடுத்துரும். அதுக்காக நீங்கள் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு தான் அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்றலாம் கிடையாது. நமக்காக தூக்கம் அப்படின்றது கொடுக்கப்பட்ட ஒரு இயற்கை நியதி. அதனால் அதை மதித்து, நம்மளுடைய உடலை மதித்து, இந்த இயற்கையை மதித்து நம்ம நடந்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியெல்லாம் எடுத்ததாக, பாசமலர் திரைப்படத்திலேருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளில் பாடல் வந்துட்டு இருக்கு. இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா. பாடல் வந்துட்டே இருக்குது.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

தூங்கிறதுக்கான இடம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, ஜன்னல் இருக்குது ஜன்னல் இல்லை அப்படின்றதெல்லாம் தாண்டி உங்களுடைய இடம் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டியது அப்படின்றது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்கள் படுக்கையை வந்து ஒரு வாரத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக துவைச்சிருங்க. தலையணையுடைய உரைகளையும் வந்து இந்த மாதிரி துவைச்சிருங்க. தலையணை ரொம்ப எண்ணமக்காய் போச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து மாற்றிருங்க. ஏன்னா தூக்கம் அதனால் கூட பாதிப்பு அடையலாம் இல்லையா, அதனால் அதெல்லாம் வந்து சரிவர பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம பாடல் கேட்க போகிறோம். பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டிஎம்எஸ் சௌந்தரராஜன் குரலில் தான் நம்ம கேட்க போகிறோம். கண்ணதாசன் வரிகளில் அருமையான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்குது.

நேர்களே, நலம் தானா நிகழ்ச்சியில் இன்றைக்கி தூக்கத்தை பற்றி முக்கியமான தகவல்களும் சரி, ஆரோக்கிய குறிப்புகளும் சரி, தூக்கம் எப்படி முக்கியம் அப்படின்றத நான் உங்களோட சின்ன விஷயங்களை நான் பகிர்ந்திருப்பேன் அப்படின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்ததாக குக்கூவில் நீங்கள் உங்களுடைய விருப்பப்பாடலை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கேட்குறதுக்கு நம்பர் சொல்கிறேன். 944-3-3-6-0-7-9 இந்த எண்ணில் உங்களுடைய விருப்பப்பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தோட பெயர், உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊரோட பெயரை நீங்கள் குறுஞ்செய்தியாகவும் அனுப்பலாம், இல்லை குரல் பதிவாகவும் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண் 944-3-3-6-0-7-9 என்கிற எண்ணுக்கு. ஒழிக்கவிருக்கும் பாடல் நம்ம கேட்க போகிறோம். நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்திலேருந்து பிபி ஸ்ரீனிவாஸ் குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் அவர்களின் வரிகளில்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2 மணி. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி குக்கு. இந்த நிகழ்ச்சியில உங்க விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க மெசேஜ் பண்ணுங்க. 9443360794 என்ற வாட்ஸ்அப் எண்ணிருக்கு. நம்ம நிகழ்ச்சியில முதல் பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க டவுன்ல இருந்து அழகு ஸ்ரீராம். ரம்மி திரைப்படத்துல இருந்து குட மேல குட வச்சு பாடல கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல நாம் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:07 நீங்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டில் விரும்பி கேட்டிருக்காங்க உடையாமொழி பத்மா. அரசு திரைப்படத்திலிருந்து மல்லிகை பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாம் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரண்டு மணி 13 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம நிகழ்ச்சி அடுத்த பாட்டில் விரும்பி கேட்டிருக்காங்க. முன்னீர் பழத்திலிருந்து பாபு, தூத்துக்குடி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாம் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 2:18 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம நிகழ்ச்சியில இடத்துல பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஆலங்குளத்துல இருந்து சுபா, அன்னியன் திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: சஞ்சானே தோனே தானே நேரானோ அவதும்.

சுபா, அந்நியன் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:24 நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்குக்கும் நம்ம நிகழ்ச்சி அடுத்த பாட்டில் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தாளார்குளம் போர்ஜியா பிரீத்தி பிரான்சிஸ் வேட்டைக்காரன் திரைப்படத்தில் இருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல நாம் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

2:30 நீங்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. கோவில்பட்டியிலேருந்து ஆறுமுகராஜ் கணேஷ் செங்கோட்டை திரைப்படத்திலேருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:35 நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம நிகழ்ச்சி அடுத்த பாடலாம் விரும்பி கேட்டிருக்காங்க. ஆரியங்காவூர் ராஜ்குமாரன் மற்றும் சரவணகுமார் உன்னை நினைத்த திரைப்படத்திலேருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 2:40 நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பாளையங்கோட்டையிலேருந்து ராமச்சந்திரன் பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாம் கிம் கேட்டுட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:45 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க விஜயா, அகிலா, அகிலன், அபிநயா. காட்டேரிப்பட்டியிலிருந்து என்ன படம் கேட்டிருக்காங்கன்னா கையெழு திரைப்படத்தில் அந்த பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாம் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:50 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. நம்ம நிகழ்ச்சி அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க இந்திரா, பாக்கியலட்சுமி, ஆரியங்கா ஊர்ல இருந்து. ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:55 நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. வானரமுட்டி நம்பிராஜ் பேராண்மை திரைப்படத்துல இருந்த பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாம் கேட்டு வந்துடலாம்.

நம்ம குக்கு நிகழ்ச்சியில விருப்ப பாடல கேட்டு மகிழ்ந்த அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் எங்களுடைய நன்றி. பாடலை அனுப்பியும் நம்ம பாடு பாட்டு வரலையே அப்படின்னு நினைக்காதீங்க. நேரமின்மை காரணமாக ஒளிபரப்ப முடியலை, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட விருப்ப பாடல் நம்ம பண்பலையில் இடம்பெறும். குருவங்கோட்டை முருகன், தீபக் பாளையங்கோட்டை தாமஸ் முருகன், பெங்களூர் ஹரிஹரன், நெல்லை உமா, சுரண்டை பிரேமா, ஆகாஷ் உடையாம்புலி, தென்காசி அபிநயா, தேனி கார்மேக கண்ணன், விஜயா ரவி முருகன், ராஜேஸ்வரன் நாசரேத், சங்கரன் கோவிலிருந்து கோட்டியப்பன், வீரபாண்டியப்பட்டினம் கிளாட்ஸ்டோன், மும்பை ராஜன், மாரி சிவநாடானூர், நெல்லை ராஜேஷ், தென்காசி குத்தாலிங்கம், மாரியங்காவூர் கனக சபாபதி, சீதாலட்சுமி தூத்துக்குடி, ரெட்டைக்குளம் வேலரசன், சுரண்டை முகமது அன்வர், பாலசுப்ரமணியன் தூத்துக்குடி, வி கே புரம் முகமது, காசிநாதபுரம் கோமதி, வி எம் சத்திரம், உஷா லோகநாதன், சரண்யா டவுன், கருப்பசாமி, ஆழ்வார்குறிச்சி மீனாட்சி கண்ணன், பரமசிவானந்தம், கோவில்பட்டி பொன்மலர், இவங்க எல்லாருமே பாடலை கேட்டிருந்தாங்க. நேரமின்மை காரணமாக ஒளிபரப்ப முடியலை. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் எங்களுடைய நன்றி.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் 3 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை இளைஞர்களுக்கு உந்து சக்தியாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் விண்வெளி சாதனையில் இது ஒரு முக்கிய தருணம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆரோக்கியமான சமுதாயம் மூலமே வலுவான நாட்டை கட்டமைக்க முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கினை இன்று திறந்து வைத்தார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதே தாவேக அரசின் நோக்கம் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். பத்திரப்பதிவுத்துறையின் செயல்பாடுகள் படிப்படியாக சீரமைக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியில் புதிய பாசன திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட செயற்கை இழை ஹாக்கி மைதானத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதுடன் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய மதிய வணக்கங்கள். நேரம் 3:03 ஆயிட்டு இருக்குது. இந்த ஒரு மணி நேரமும் நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க திரை அறிவி நிகழ்ச்சி. திரைவி நிகழ்ச்சினாலே நம்ம சினிமா சம்பந்தமான ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியாக தான் நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறோம் இல்லையா. அந்த வகையில் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு 3 குறிப்புகள், அதாவது 3 க்ளூ கேட்பேன் ஒரு சினிமா.

0: அதில் பின்னாடி ஒரு திரைப்படம் ஒளிஞ்சிருக்கும். அந்த திரைப்படம் என்ன அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாலே போதும். அவ்வளோதான் இன்றைக்கி கேமு. நிகழ்ச்சியில் நீங்களும் தொடர்பு கொண்டு அழைக்கலாம். 04-62-256-1133 என்கிற எண்ணிலையும், 04-62-256-1133 என்கிற எண்ணுக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். நிகழ்ச்சியின் முதல் நேயர்கள் யாரு, எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்றத கேட்டுக்கலாம். வணக்கம்.
1: அன்பு சகோதரர், மதிய வணக்கம்.
0: மதிய வணக்கங்கள்.
1: சுப்பிரமணியன்.
0: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: தயாராக இருக்கிறீங்களா? ஓகே. உங்களுக்காக முதல் குறிப்பு என்ன அப்படின்னா, ராதா ரவி அவர்கள் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க.
1: சரி.
0: பிரம்மச்சுவடி கும் தாத்தா. என்ன படத்தோட பேர்
1: என்னது?
0: இது சரியா இருக்குமா இல்ல? நான் எப்படி எடுத்துக்கணும்? எப்படி எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க? சரியான விடை தான், எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க? ஆமா.
1: அந்த புக்கை வந்து
0: அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை ஒன்று வந்துட்டே இருக்கும் படம் முழுக்க. சிறப்பு யாசு, சூப்பராக கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி நன்றி. லக்கிமேன் திரைப்படத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாரு, எந்த படத்தை கண்டுபிடிக்க தயாராக இருக்கிறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? எங்கேருந்து? அத்திப்பட்டியா? அட்டேரிப்பட்டி. நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக க்ளோஸ் கொடுத்துடலாமா? இந்த படத்தில் ஹீரோ ஒரு சீனில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எல்லார் முன்னாடியும் வந்து ஒரு சாப்பாடை வந்து திறப்பார். சரியா, ஸ்டூடெண்ட் தான் அந்த படத்தில் அவர். அந்த கெட்டு போன சாப்பாடு அப்படின்றது தான் முதல் க்ளூ. அதையும் அவர் சாப்பிடுவார். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, நாகேஷ் அவர்கள் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்னா, தனுஷ் படம். என்ன படம்? நாகேஷ் நடிச்சிருப்பாரு. நாகேஷும் தனுஷும். தனுஷ் படத்துல நாகேஷா? அது எப்படி? ஆமா, மூணு க்ளூ தான். சீக்கிரம் ஓ நிகழ்ச்சி கேட்டே இருங்க, நான் அடுத்து உங்களுக்கு வந்து அந்த சரியான விடை யாராவது கண்டுபிடிச்சிட்டீங்க. கரெக்ட் தான், காதல் கொண்டேன். எதை வச்சு கண்டுபிடிச்சிங்க? அப்போ நான் சொன்ன க்ளூ வச்சு கண்டுபிடிக்கல. நன்றி நன்றி நன்றி. இணைப்பில் இருந்தமேக்கி அவங்க ஒரு கெஸ்ட்டில் தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படி தான் நிகழ்ச்சி. இன்றைக்கி நான் ஒரு மூணு க்ளூ கேட்பேன். அந்த மூணு க்ளூக்கு தொடர்பான படம் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும். ஓகேவா? நிகழ்ச்சியில் அடுத்து தான் சூப்பரான பாடல் ஒன்று காற்றலைகளில் ரெடியாக காத்துகிட்டே இருக்குது ஒழிக்கிறதுக்காக. என்ன படம் அப்படின்னா, ஆறு திரைப்படத்துலேருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் அவங்களுடைய இசையில் தான் நம்ம முதல் பாடல் கேட்க போகிறோம். நான் முத்துக்குமார், வரிகளில் ஸ்ரீனிவாஸ் மற்றும் கல்பனா குரலல். முதல் பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: திரையரவி நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நேரம் 3:12 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க கேட்டுக்கலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நெல்லை மாவட்டம் திருமலஞ்சி கிராமத்திலிருந்து கோமு.
0: திருமலஞ்சியிலேருந்து
1: கோமு. கோமு
0: கோமு அவர்கள் பேசுகிறீங்க. சரி, நீங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான க்ளூஸ் கொடுத்துடலாமா?
1: கொடுங்க சார்.
0: இந்த படத்தில் கேரக்டருடைய பேர்லாம் சொல்கிறேன், சரியா? அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. கடைசி க்ளூ சொல்லும் போது கண்டுபிடிச்சிருவீங்க. இருந்தாலும் பரவாயில்ல. தேவசேனா.
1: சரி.
0: பல்வால் தேவன், சரியா?
1: ஆ சரி.
0: மூன்றாவது வந்து அமரேந்திரன்.
1: சார், இது சத்யராஜ் நடித்த படம்.
0: அதான், என்ன படம்?
1: சேனாதிபதி.
0: இல்லை, தப்பு தப்பு.
1: சத்யராஜ் நடிச்சிருப்பாங்க.
0: சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருப்பாங்க, ஆனால் சேனாதிபதி அப்படின்றது வந்து தப்பு. அடுத்த நேரம் கொள்ளி விட்டுலாமா?
1: ஆ சரிங்க.
0: நன்றி நன்றி நன்றி. அதாவது என்ன அப்படின்னா, தேவசேனா, பல்வால் தேவன், அமரேந்திரன் அப்படின்றது சேனாதிபதி கிடையாது. அடுத்து வர நேரம் கண்டுபிடிக்கிறாங்களா பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார். குருமலா பேரி சந்திரகலா.
0: குருமலா பேரி சந்திரகலா, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: பாகுபலி.
0: பாகுபலி எப்படி?

0: புரிஞ்சிங்க.
1: அங்கேயே கண்டுபிடிச்சிட்டு
0: இருந்தாலும் பரவாயில்ல, 2 கிலோ அவர் சொல்லட்டும், என்னதான் பெருசா சொல்லிட்டு போறாரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்ல விட்டுருக்கீங்க.
1: அப்படிலாம் இல்லைங்க சார்.
0: ரைட், ஓகே, நன்றி, சிறப்பு, நன்றி. ஈஸியாக தான் கொடுத்துருந்தேன், பட் இருந்தாலும் முதல்ல கலந்துக்கிட்ட நேயர்களால் கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் வாழ்த்துக்கள். நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம பாடல் ஒன்று கேட்டுடலாம். பகவதி திரைப்படத்திலிருந்து பா விஜய் வரிகளில், கார்த்திக் மற்றும் சாதனா சர்க்கம் குரலில், தேவா இசையில் நம்ம பாடல் கேட்கலாம். வந்துட்டே இருக்குது காற்சலைகளில் பாடல்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: நேரம் 3:20 ஆயிட்டிருக்குது. திரையரவி நிகழ்ச்சியில் நம்ம 3 clue கேட்டு அந்த 3 clue தொடர்பான படம் என்ன அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இன்றைக்கி விளையாடிக்கிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கூட பேச காத்துட்ருக்கிற நேரர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க கேட்டுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க. யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: குரும்பூர்லேருந்து லூசியா பேசுகிறேன்.
0: குரும்பூர்லேருந்து லூசியா? காலையில் ஏதாவது நிகழ்ச்சியில் வந்த மாதிரி இருந்ததே? முதல் க்ளூ வந்து பட்டம். பட்டம் வானத்துல விடுவாங்களே காத்தாடி, அந்தது. அப்புறம் மந்திரம். மூணாவது டயலாக் சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்க, பட் இருந்தாலும் நான் சொல்றேன். கதம் கதம். பாபாவா சந்திரமுகியா?
1: பாபா.
0: சந்திரமுகிலையும் பட்டம் வரும்.
1: இல்ல சார், பாபா தான்.
0: சந்திரமுகிலையும் மந்திரம் வரும்.
1: இல்ல பாபா.
0: எப்படி கரெக்டா சொல்லுங்க, நீங்க சந்திரமுகியா பாபாவான்னு குழப்பத்துல எல்லாம் சொல்றீங்க.
1: இல்ல சார், பாபா தான்.
0: பாபா தான் கரெக்டான ஆன்சர். நன்றி நிகழ்ச்சியில கலந்த மிக்கி.
1: நன்றி சார்.
0: நன்றி. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். நான் அடுத்த க்ளூ வந்து முதலே கொடுத்துட்றேன். அப்பாட்டு கேட்டு யோசிச்சுட்டே இருங்க. அடுத்த க்ளூக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னா, கோட் ஷூட் மலேசியா. மூணாவது க்ளூ என்ன அப்படின்றது நான் பாடல் வரிகளுக்கு பின்னால் நான் சொல்கிறேன், சரியா? நிகழ்ச்சியில் அடுத்ததாக மதுரை திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம். வித்யாசாகர் இசையில் சாதனா சர்க்கம், மது பாலகிருஷ்ணன் குரலில், யுக பாரதி வரிகளில்.

0: திரையருவி நிகழ்ச்சியில் அடுத்து தான் நம்ம கூட கலந்துக்க போகிற நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க என்பதை கேட்டுக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க. உங்கள் ஃபோன் வால்யூம் கொஞ்சம் ரொம்பவே. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: நலமாக இருக்கிறோம். எந்த ஊர்ல இருந்து முருகன் பேசுறீங்க?
1: வீரவாண்ட புலி. என்ன சார் டயத்தை மாத்திட்டியா? அந்த திரையெல்லாம் ரெண்டே காலையில் மூணு மணியா?
0: ரெண்டே காலம் மூணு மணி கிடையாது, மூணு மணி.
1: மூணு மணிக்கு மாத்திட்டீங்கள டயத்தை?
0: நீங்க டெய்லி நிகழ்ச்சி கேட்குறீங்கன்னு நினைச்சோமே. பரவாயில்ல, இப்ப மூணு மணிக்கு திரையறிவு ஒளிபரப்பு ஆயிட்டு இருக்குது. சரியா, டயத்தை கொஞ்சம்
1: எங்க ஊர்ல கரண்ட் இல்ல, சடவுன் ஆயிட்டா அதுவும் கேட்க முடியல.
0: கேட்க முடியல, சரி ரைட்டு. இப்ப நீங்க திரையறிவிக்காக ரெடி ஆயிட்டு வந்திருக்கீங்களா இல்ல குக்கு நிகழ்ச்சிக்காக வந்தீங்களா?
1: இல்ல குக்கு திரையறிவிக்கும் குக்கும் பாட்டும் கேட்பேன்.
0: ரைட், இப்போ திரையறிவி தான் போயிட்டு இருக்குது. சரி, உங்களுக்கு நான் மூணு க்ளூ கொடுக்குறேன். அந்த மூணு க்ளூ தொடர்பான படம் என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். சரியா? நலமாக இருக்கிறோம். நலம் விசாரித்ததுக்கு நன்றி. நான் மட்டும் தான் இப்போ ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா? ஓகே, உங்க ஃபர்ஸ்ட் க்ளூ என்னன்னா கூவல் திலகம். அதாவது அதில் படத்தில் ஒரு டைலாக் வரும், முருகேசன் வாழ்க, முருகேசன் வாழ்க அப்படின்னு டைலாக் ஒன்று வரும். சித்திரையே அடி சித்திரையே, இது வந்து ரெண்டாவது க்ளோ. மூணாவது வந்து லிவிங்ஸ்டனும் வடிவேலும் நடிச்சிருப்பாங்க. படம் பேரு சொல்லணும், பாட்டு. அந்த படத்துல வர ஒரு பாட்டோட க்ளூவை நான்
1: கொடுத்துட்டேன்.
0: அடுத்த நேரம் கண்டுபிடிக்கிறாங்களா பாக்கலாமா? நன்றி நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க. யார், எங்கேருந்து பேசுறீங்க?
2: ஆவுடையானிலிருந்து ராமர் பேசுறேன் சார்.
0: ஆவுடையானிலிருந்து ராமர். நீங்க அந்த க்ளூ கேட்டிங்களா?
2: சுந்தரபுருஷன்
0: இல்லையே, கிட்டத்தட்ட வந்துட்டீங்க, ஆனால் அது கிடையாது.

0: சுந்தர புருஷன் ஒரு படம் வந்து வடிவெல்லாம் நடிச்சிருப்பாங்க.
1: ஆமா
0: சுந்தர புருஷன் ஒரு படம். ஏதாவது இன்னொன்னு குழு கொடுங்க.
1: மூணு குழு தான்.
0: மூணு தானா?
1: ஆமா
0: சுந்தர புருஷன் அது கூட வந்து அந்த படமும்.
1: சரி நீங்க படத்தோட பாதி வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: சுந்தர புருஷன் கிடையாது.
1: அதில் ரெண்டாவது நீங்கள் சொன்ன இப்போ ரெண்டாவது ரெண்டாவது படத்தோட வார்த்தை வந்து அந்த படத்துலேயும் வரும்.
0: அப்படியா?
1: ஆ என்ன படம் பரவாயில்ல. ஓகே அடுத்த நேரம் கண்டுபிடிக்கிறாங்களா கேட்டுடலாம் பாடலுக்கு பிறகு. சரியா நன்றி. நிகழ்ச்சி நேரம் 3:30 ஆகிட்டுருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம ஸ்ரீகாந்த் தேவாவோட இசையில் தான் நம்ம பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க கார்த்திக், ஹரிணி, அனுரோதா ஸ்ரீராம் மற்றும் வைஷாலி. பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்கிறாங்க நா முத்துக்குமார். சரவணா திரைப்படத்துலேருந்து பாடல்.

0: 3:35 திரையரப்பி நிகழ்ச்சியில நம்ம கூட பங்களிக்க போற நேர் யாரு, எங்க இருந்து பேசுறாங்க என்பதை கேட்டுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், என்னப்பில இருக்கீங்க? வானொலிக்கில இருந்து பக்கத்துல இருந்து பேசாதீங்க, கொஞ்சம் விலகி இருந்து பேசலாம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், என்னப்பில இருக்கீங்க? யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: தென்காசி மாவட்டம் கோலாங்குளத்திலிருந்து சுப்பிரமணியன் பேசுறேன் சார்.
0: சுப்பிரமணியன்
1: பேசுறேன்.
0: நலமாக இருக்கிறோம், நலம் விசாரித்ததுக்கு மிக்கவே நன்றி.
1: நன்றி சார்.
0: உங்களுக்கான
1: என் புருஷன் குழந்தை மாதிரி நீட்டன் தெய்வாய் நடிச்சு படம்
0: எப்படி கண்டுபிடிச்சீங்க?
1: பாட்டு அடிய புரியல,
0: சித்திரைய அடி சித்திரைய அந்த பாட்டு அதை வச்சுதான் கண்டுபிடிச்சிங்களா, இல்ல இணையதளத்துல போட்டு பாத்தீங்களா?
1: இல்ல இல்ல, அந்த பாட்டு வச்சுதான் கண்டுபிடிச்சேன்.
0: ஓகே, நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி சார்.
0: நன்றி. என் புருஷன் குழந்தை மாதிரி அப்படின்றதான் சரியான விடை. அதில் என்னம்மா கூறாண்டா அப்படின்னு ஒரு சீன் வரும், அதுதான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன். அந்த முருகேசன் வாழ்க, முருகேசன் வாழ்க அப்படின்ட்டு வந்து ஒரு சீன் வச்சுருப்பாங்க, அந்த சீன்லேருந்து தான் நான் அந்த டைலாக் எடுத்து சொன்னேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம க்ளூ சொல்லிடலாம், வரக்கூடிய நேயர் அதை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதையும் நம்ம ஒரு தடவை கேட்டுடலாம். கோட் ஷூட், சரியா, இதுதான் முதல் க்ளூ. இரண்டாவது வந்து மலேசியா. மலேசியாவில் தான் இந்த படம் மொத்தமுமே ஷூட் பண்ணியிருப்பாங்க, மலேசியாவில் நடக்கிற மாதிரி தான் இந்த கதையே இருக்கும். மூன்றாவது வந்து அடுத்த நேயர் வந்துட்டாங்க, அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்களா அவங்களுக்கான அந்த மூணாவது குழுவை கொடுத்துடலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம். மூணாவது குழுவை சொல்லலாம்னு நினச்சேன், பட் இருந்தாலும் அவங்க வந்து எடுக்காத காரணத்தினால நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம பாடல் ஒன்று போட்டுடலாம். சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்திலேருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் தான் நம்ம அடுத்த பாடல் கேட்க போகிறோம். விவேகா இந்த பாடலுக்காக அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. நவீன் பிரேம்ஜி, அமரன், மாணிக்க விநாயகம், புஷ்பவனம் குப்புசாமி மற்றும் பிரியா ஹெமேஷ் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திரையறிவி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் 3:44 ஆயிட்டு இருக்குது. நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய பங்களிப்பை தருகிறதுக்காக 0462256113232 என்கிற எண்ணிலையும் 0462256113333 என்கிற எண்ணுக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். நிகழ்ச்சியின் அடுத்த

நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். வெயில் கொஞ்சம் கடுமையாகவே இருக்கிற காரணத்தினால ஏதாவது நிறைய பேர் உங்களுடைய நீர் சத்துகள் நிறைந்த ஆகாரங்கள், அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே கையில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. தண்ணீர் கூட வச்சுக்கிட்டு அடிக்கடி நீங்கள் வந்து தண்ணீர் உங்களுடைய உடம்பை கொஞ்சம் நீர் சத்து நிறைந்த ஒரு இதுவாக வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக சத்யம் திரைப்படத்துலேருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் தான் அடுத்த பாடல் நம்ம கேட்க போகிறோம். இந்த பாடலையும் எழுதியிருக்கிறாங்க கபிலன், மற்றும் இந்த பாடலுக்கு குரல் கொடுத்துருக்குறாங்க ரஞ்சித், நவீன் மற்றும் மகதி. காற்றலைகளில் பாடல்.

0: நேரம் 3:51 ஆயிடுச்சு. இன்றைக்கி திரையரவி நிகழ்ச்சியில் நான் 3 குறிப்புகள், அதாவது ஒரு திரைப்படம் தொடர்பான 3 குறிப்புகள், அதாவதுக்கு டயலாகாக இருக்கலாம், இல்லைனா அந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரத்தின் பெயராக இருக்கலாம், இந்த இல்லை அந்த கதையில் நடித்த, அந்த திரைக்கதையில் நடித்த ஏதோ கதை மாந்தர்களாக அந்த நடிகர்களாக இருக்கலாம், அவங்களுடைய பெயர்கள், அந்த மாதிரியான குறிப்புகள் தரப்படும். அதிலேருந்து 3 குறிப்புகள் மட்டும்தான் தரப்படும். அதிலேருந்து அது என்ன படம் அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிட்ருக்கிறாங்க. நேரம் 3:51 ஆயிட்டுருக்குது. நிறைய நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்ததாக பொதுகை தும்பி நிகழ்ச்சியும் உங்களுக்காக வலம் வர தயாராக இருக்குது. அதில் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை தரலாம். 0462-256-1132 என்கிறேன், 0462-256-1133 என்கிற எண்ணுக்கும். நிகழ்ச்சியின் நேயர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சார், தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்துலேருந்து சின்னத்துறை
0: பேசுகிறீங்க.
1: ஆமா சார்.
0: உங்களுக்காக அந்த குறிப்புகள் க்ளூஸ் கொடுத்துடலாமா? கோட் ஷூட், சரியா, இதான் முதல் க்ளூ. ரெண்டாவது வந்து இந்த படம் முழுக்க மலேசியாவில் நடக்கக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கும். மூன்றாவது வந்து அதில் நடிகர் அஜித் நடிச்சிருப்பாப்ல. என்ன படம்? ஆமா, ஃபுல்லாக மலேசியா தான். பில்லா கரெக்டா தப்பா? சரியான விடை. நன்றி. நன்றி. பில்லா கண்டுபிடிச்சிட்டாங்க. அது பழைய பில்லாவுடைய ஒரு ரீமிக்ஸ் வெர்ஷனாக தான் இதை எடுத்திருந்தாங்க. படம் ஃபுல்லாக அப்படி ஸ்டைலிஷாக, ரொம்பவே மலேசியா பின்னணி கதையை கொண்ட ஒரு படமாக அதை எடுத்திருந்தாங்க. நேர்களே, நேரம் 3:53 ஆயிடுச்சு. நேர்களே, இப்போது ஆகாஷ் வானியல் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண்கள் 0442-249-486-458 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுக்கலாம். அப்படி இல்லை, விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com அப்படின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. நேரம் 3:54 ஆயிடுச்சு. இன்றைக்கி திரையரவி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முயற்சித்த அத்தனை நேர்களுக்கும் சரி, கலந்துக்கிட்ட எல்லா நேர்களுக்குமே நம்ம நன்றி மற்றும் வணக்கங்களை சொல்லிக்கலாம் தங்களுடைய பங்களிப்பை தந்ததற்காக. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் நம்ம பா விஜய் வரிகளில் கேட்க போகிறோம். ஏ ரகுமான் இசையில் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. சுர்ஜோ பட்டா

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் நான்கு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் ஒன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருப்பது நாட்டின் இளைஞர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விக்ரம் ஒன்று ராக்கெட் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளது விண்வெளி தொழில்நுட்பத்தில் தனியார் பங்களிப்பை அதிகரிக்க உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இந்தியாவின் விண்வெளி சாதனையில் இது ஒரு முக்கிய தருணம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு விளையாட்டுத்துறைக்கு அதிக முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதே தாவேக அரசின் நோக்கம் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். பத்திரப்பதிவுத்துறையின் செயல்பாடுகள் படிப்படியாக சீரமைக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மதுரையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் திறந்து வைத்தார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியில் புதிய பாசன திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட செயற்கை இழை ஹாக்கி மைதானத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதுடன் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. குவைத்தின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:03. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் இணைந்திருக்கிறீங்க திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் பேசிட்டு இருக்கிறேன். நான் உங்க ஆர்ஜே விஜய் மற்றும்
2: உங்கள் அன்பு ஷாயிரா பானு.
1: வணக்கம்.
2: வணக்கம் விஜய், எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்லா இருக்கேன்.
1: ஓகே, இன்னைக்கு விளையாட நம்ம ரெடியா இருக்கோம் இல்லையா?
2: ஆமா.
1: இன்னைக்கு நேர்களும் ரெடியா காத்துட்டே இருப்பாங்க. அவனுக்காக போன் நம்பர் சொல்லிடலாம், 04-62-256-1132 என்கிற எண்ணுக்கும், 04-62-256-1133 என்கிற எண்ணுக்கும் நீங்க கால் பண்ணி இன்னைக்கு பொதுகை தும்பி நிகழ்ச்சியில எங்களோட விளையாடலாம்.

நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் ஒன்று கேட்டுக்கலாம். கில்லி திரைப்படத்திலிருந்து நம்ம பாடல் கேட்க போகிறோம். வித்யாசாகர் இசையில் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. திப்பு மற்றும் இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்கிறாங்க. நான் முத்துக்குமார். காற்றலைகளில் பாடல் வந்துட்டே இருக்குது.

0: நிகழ்ச்சியின் முதல் நேயர் யாரு, எங்கிருந்து பேசுறாங்க என்பதை கேட்டுடலாம்.
1: கேட்டுருவோம்.
0: வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: சரி, என்ன கேள்வி ரெடியா வந்திருக்கீங்க? இல்ல நாம ஆரம்பிக்கவா?

0: சொல்லுங்க
1: சொல்லுங்க.
2: குழந்தை நட்சத்திரமா உலகநாயகன் கமலஹாசன் நடித்த படம் ஒன்று உண்டு, அது எதுன்னு சொல்லுங்க.
0: களத்தூர் கண்ணம்மா
2: இல்ல, வெட்டை வேடத்துல.
1: ரெட்டை வேடம்.
0: ரெட்டை வேடத்துல
1: கமலஹாசன் குழந்தை நட்சத்திரம்.
2: குழந்தை நட்சத்திரமா
0: அதாவது குழந்தையா, குழந்தை கமல் நடிச்சது கரெக்டா சிறு வயசுல.
2: இல்லை படம் சொல்லுங்க.
0: அது சிறு வயசுல அவங்க நடிச்ச படத்தை கேக்குறீங்க அப்படிதானே? இரட்டை வேடத்துல சிறு வயசு.
2: இரட்டை வேடத்துல நடிச்சிருக்காரு சின்ன வயசுல.
0: இல்ல எனக்கு தெரியாது, பழைய படம் எனக்கு தெரியாது.
2: பார்த்தால்
0: பசி தீரும்.
1: ஓ, அதுல கமலஹாசன் ரெண்டு வேடத்துல நடிச்சிருப்பாங்க. குழந்தை நட்சத்திரம்
2: ஒரு குழந்தையும் பிரிஞ்சிருவா, அங்க ஒரு குழந்தை.
0: ஓகே, இப்போ நீங்கள் வெளியே ரெடியாக விளையாட ரெடியாக இருக்கீங்களா? நான் வந்து மாற்றி யோசிச்சு தான் விளையாட போகிறேன், சரியா? நான் இப்போ ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லணும். ரொம்ப கேப் எடுக்கு. ஆ, தமிழ் தான் நீங்கள் எப்படினாலும் பேசுகிற மாதிரி தான், ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப கேப் எடுக்கக்கூடாது. ஆ ஏ அப்படிலாம் சொல்லக்கூடாது, சரியா? விளையாடலாமா? எப்படி இருக்கீங்க? எந்த கோயில் போயிட்டு வந்தீங்க?
2: ஊருக்கு போயிட்டு வந்தேன்.
0: அந்த ஊர்ல தானே கோயில் இருந்திருக்கும்.
2: நான் விளையாடிட்டு வந்தேன்.
0: வந்தேன்ட்டு மூணு வாட்டி சொல்லிட்டீங்க, அப்படி சொல்லக்கூடாது, சரியா? நல்லா முயற்சி பண்ணீங்க, நன்றி.
1: நன்றி நன்றிமா,
0: நன்றி. ஓகே, நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க.
1: யாரோ
3: உங்கள் அன்பு நேயர் பார்க்கலேருந்து வசனங்களும் வரைக்கும் இருவரும்
1: கேலண்டருக்கு பிடித்தமான பழம் எது? கேலண்டருக்கு பிடித்தமான பழம்.
3: சாப்பிடுறது வருமா?
1: ஆமா சாப்பிடுறது வரும். கேலண்டர் அதுக்கு பிடிச்சமானது, அதுக்கு சம்பந்தம். நம்ம கேலண்டருக்கும் இந்த பழத்துக்கும் பெயர் பொருத்தம்.
0: என்னது என்னவா இருக்கும் வசந்தா? எனக்கும் தெரியல.
3: அண்ணாச்சி
0: பழமா? ஏதாவது க்ளூ கொடுங்க.
1: அதுதான் அந்த கேலண்டர்னு சொல்றேன்ல, அதுக்கும் சம்பந்தமா வரும்னு சொல்லிட்டேனே.
0: அவ்வளவுதான், ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். ஆமா,
3: அது எழுத்து
0: தெரியலையே.
1: கேலண்டர் நான் சொல்லவா?
3: மாதம் வருதுலா?
1: ஆமா.
3: என்னது?
0: உடன்குடி. இன்னும் ஒரு குடி எங்க? இல்ல அவங்களே சொல்லுவாங்களாம்.
1: இன்னும் ஒரு இது
0: பரமக்குடி.
1: சாயல் குடி சொன்னிட்டனா?
0: அவங்களே வந்து உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. நீங்க சொன்ன ஊர், அவங்க ஒரு ஊர் சொன்னாங்க, அந்த ஊர் சொல்லுங்கன்னுட்டாங்க. என்ன ஊர் சொன்னாங்க? சாயல் குடி, பரமக்குடி.
1: தூத்துக்குடி சொன்னீங்க,
0: அதான் அவங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க.
1: எனக்கு தான் மார்க்கா.
0: பரவாயில்ல, நீங்க எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் அவங்க கொஞ்சம் லிபரலாவே இருந்தாங்க. நன்றி.
1: நானும் இது சொல்லிருக்கோம்.
3: கண்டுபிடிக்கிறேன் பாத்தீங்க, குடினே நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க.
1: ஆமா, கரெக்ட்டா கண்டுபிடிச்சாங்க. நன்றி
3: நன்றி
1: நன்றி
3: நன்றி நன்றி
0: நன்றி. இந்த குடியை வச்சு நீங்க சூப்பரான ஊர்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ ஐ எங்க ஊரு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. நிகழ்ச்சியில் எடுத்தா சூப்பரான ஒரு பாடல் கேட்டுலாம்.

விவேக் மெர்வின் இசையில் குலே பகாவலி திரைப்படத்திலிருந்து நம்ம பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடத்துக்காக குரல் கொடுத்துருக்காங்க கு கார்த்திக் மற்றும் அனிருத் ரவிச்சந்தர். மெர்வின் சாலமோன் இந்த பாடலையும் இணைந்து பாடியிருக்கிறாங்க.

0: விக்கில் வந்தால் தண்ணி குடிமா, சிக்கில் வந்தால் ஓரமாக சுத்திக்கமா அப்படின்னு பாட்டு கேட்டு முடித்த நேரம் 4:19 ஆயிட்டு இருக்குது. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். வானொலி பக்கத்துல இருந்து பேசுறீங்களா? கொஞ்சம் தள்ளியிருந்து பேசலாமே. எப்பவுமே பேசுறப்ப கொஞ்சம் தள்ளியிருந்து பேசினா எக்கோ அடிக்காது.
1: ஓகே சார்.
0: ஓகே, யார் எங்கிருந்து பேசுறீங்க?

0: கலையரசி பேசுறாங்க.
1: கலையரசியா?
2: ஆமா மேடம்.
0: இன்னும் நீங்க ரேடியோ பக்கத்துல தான் பேசுறீங்க. நீங்க நீங்க எங்க கிட்ட பேசுங்க, நீங்க பேசுறத எல்லாரும் கேட்பாங்க.
2: குறைச்சாச்சு சார்.
0: குறைச்சிட்டீங்களா? அங்க இருந்து யாரோ குறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுல
2: உள்ளாளா?
0: சரி ரைட். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க கேள்வி கேக்குறீங்களா இல்ல நான் விளையாட ஆரம்பிக்கவா?
2: நீங்களே ஃபர்ஸ்ட் கேள்வி கேளுங்க.
0: நம்ம பேசுறது நம்ம விளையாட போறது மாத்தி யோசி. சரியா? நான் உங்ககிட்ட கேட்பேன், நீங்க வந்து சம்மந்தமே இல்லாம பதில் சொல்லணும். அப்படிலாம் வந்து சொல்லக்கூடாது. மூணு வாட்டி ஒரே வார்த்தையை சொல்லக்கூடாது. ரொம்ப கேப் எடுக்க கூடாது.
2: ஓகே சார்.
0: உங்க பேர் என்ன?
2: மெகால்பட்டி.
0: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? உங்க பேர் அரசின் மட்டும் தான் முடியுமா இல்ல வேற பேர் இருக்கா?
2: அத்தை நல்லா இருக்க.
0: என்ன சாப்பிட்டீங்க?
2: தண்ணி குடிச்சீங்களா?
0: நான் தண்ணி குடிச்சிட்டேன். அத்தைக்கு எந்த ஊரு?
2: வைரப்பம்.
0: மேலப்பாளையம்.

0: அத்தை நல்லா இருக்கேன்.
1: என்ன சாப்பிட்டீங்க?
0: தண்ணி குடிச்சீங்களா?
1: நான் தண்ணி குடிச்சிட்டேன். அத்தைக்கு எந்த ஊரு?
0: வைரப்பம்.
1: மேலப்பாளையம். ஆ ரைட், அவுட். அப்பாடா ஜெயிச்சிட்டேன். சரி, இப்போ நீங்க சரி, அப்போ நீங்க இப்போ கேள்வி கேக்குறீங்களா?
0: ஓகே சார்.
1: ம், சொல்லுங்க, கேளுங்க.
0: சூர்யா ரெட்டை வெள்ளத்துல நடிச்ச படம், ஒரு ஏழு படம் சொல்லுங்க சார்.
1: வேல்.
0: திடீர்னு
1: கேக்கும் போது ஞாபகம் வர மாட்டேங்குது.
0: தெரியல,
1: நான் மூணு படம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன், டக்குனு பிரெயின் வேலை செய்யல. உங்களுக்கு சொல்லுங்க, மிச்ச நாலு படம். ஆமா, பேரழகன் ரெண்டு.
0: 24.
1: அது இரட்டை கதாபாத்திரம், ஒரே ஸ்கிரீன்ல ரெண்டு பேர் இருக்கு. ரெண்டு சூர்யா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க தானே?
2: உங்க
1: பேர் சரியா தெரிய கேக்கல.
2: திருநெல்வேலி மாவட்டம்.
1: முருகன். காத்திட்டே இருக்காங்க. நீங்க கேள்வி கேட்க போறீங்களா?
3: நான் கேக்கட்டுமா? நீங்க கேக்குறீங்களா? நான் கேக்கட்டுமா? கேளுங்க. சிவாஜி கணேசனும்
1: மூன்று
3: எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை, இரண்டு எழுத்துக்களை நீக்கினால் வந்து அழகு சாதன பொருட்களில் ஒன்று கிடைக்கும். மூன்று எழுத்துக்கள்,
1: எழுத்து வாழ்த்தை வார்த்தை,
3: மூன்று எழுத்து. ஃபர்ஸ்ட் ரெண்டு எழுத்தை நீக்கிட்டோம்னு வைங்களேன், லாஸ்ட் வரக்கூடியது வந்து அழகு சாதன பொருள் ஒரு பெய். அதோடைய
1: ஃபர்ஸ்ட் ரெண்டு எழுத்தை நீக்கணுமா?
3: ஆமா.
1: அப்பனா வெறும் பூ தானே வரும்? வெறும் ஒரு வார்த்தை.
3: அழகு சாதன பொருள் பூன்னு வராது. பூல ஒத்த எழுத்து தானே இருக்கு. வார்த்தை வந்து மூன்று எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. ஃபஸ்ட்டு ரெண்டு எழுத்தை நீக்கினால் மூன்றாவது வரக்கூடிய அந்த வார்த்தை வந்து அழகு சாதன பொருள் ஒன்று, அது பெயர் என்ன?
1: மூன்று எழுத்து, அப்போ அதில் ரெண்டு பேச்சுனா மிச்சம் ஒன்று தானே இருக்கோ?
3: ஆமாம், ஒன்று தான் இருக்கும். அதான் அது வந்து அழகு, அதுக்கு வந்து குழு கொடுத்துருக்கேன்ல, அழகு அழகு சாதனத்துக்கு பயன்படக்கூடியது.
1: என்னவா இருக்கும்
2: அழகு சாதன?
1: மூன்று எழுத்து வார்த்தையா, அதில் ரெண்டு வார்த்தையை எடுத்துட்டோன்னா அழகு சாதன பொருள் வருமா?
3: அதில் ஒன்று, அந்த பொருட்களில் ஒன்று வரும். முக்கியமாக லேடிஸ் வந்து அதை யூஸ் பண்ணுவோம்.
1: அப்போ நமக்கு தெரியாது ஐயா, நம்ம சரண்டர் ஆகிடலாம். நீங்களே சொல்லுங்க.
3: சொல்லட்டுமா? ஆன்சர் சொல்லட்டுமா? தூய்மை. தூ ஈ எடுத்துட்டான, மை வருதுல்ல,
2: மை.
3: சொல்லிருக்கலாம், கண்மை சொல்லிருக்கலாம். ரெண்டு எழுத்து, தூய்மை வருது, கண்மை.
2: பழைய படத்துல

0: பெரிய விஷயமா. வெரி குட் அப்படின்னு
1: வெரி
0: சொல்லிட்டாங்க. நன்றி நன்றி நன்றி. அந்த வெரி குட்டோடையே நம்ம அடுத்ததாக பாடல் ஒன்று கேட்டுக்கலாம். ஈவன் வேற மாதிரி திரைப்படத்துலேருந்து சி சத்யா உடைய இசையில் நம்ம அடுத்த பாடல் கேட்க போகிறோம். விவேகா இந்த பாடலுக்காக வரி எழுதியிருக்கிறாங்க, இந்த பாடலுக்காக குரல் கொடுத்துருக்குறாங்க சி சத்யா.

0: நேரம் 4:29 நேயர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய இலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் பொதுகை தும்பி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய நேயர்கிட்ட யாரு
1: எங்கிருந்து கேட்டுருவோம்.
0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். வணக்கம், யாரு எங்கிருந்து? உடையாம்புலி
2: செந்திலா.
1: செந்திலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இங்க பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது.
0: ஆமா, நெட்வொர்க் கிடைக்கிற இடத்துல இருந்து பேசுறீங்களா?
1: ஆமா.
0: வந்துட்டீங்களா?

0: விளையாடலாமா? நீங்க கேள்வி கேட்க ரெடியா இருக்கீங்களா? நான் கேட்கவா?
1: நீங்க கேளுங்க.
0: நான் ஒன்னு கேட்பேன், அதுக்கு நீங்க மாத்தி யோசி தான் சொல்லணும், சரியா? அதுக்கு பேர் மாத்தி யோசி, சம்பந்தமே இல்லாம பதில் சொல்லணும். அப்படிலாம் யோசிக்க கூடாது, ரொம்ப நேரம் கேப் எடுக்க கூடாது, ஒரே வார்த்தையே மூணு வாட்டி சொல்லக்கூடாது. நான் வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது, சரியா? சரி. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? ஏன் போகல? ஏன் போகல? என்ன சுத்திட்டு இருக்கீங்க? ரொம்ப நேரம் கேப் எடுக்க கூடாது, சரியா? ஓகே, நல்லா முயற்சி பண்ணீங்க. அடுத்து நீங்க கேள்வி கேட்க ரெடியா இருக்கீங்களா? கேளுங்க
2: கேளுங்க.
1: போட முடியும்
0: எடுக்க முடியாது. கடல்ல போட்ட துட்டு போட முடியும் எடுக்க முடியாது. என்னது? ஈஸியான கேள்வி. பெண்ணில் வர மைகி அதான் பெண்ணில் வர மைகி.
1: மைகி இல்ல, கையெழுத்து.
0: கையெழுத்தை வந்துட்டேன், எடுக்க முடியலையே.
1: வாயில வந்துட்டு
2: போட முடியும் எடுக்க முடியாது.
0: நன்றி நன்றி
2: நன்றி, அழகா சொன்னாங்க.
0: ஆமா,
2: நன்றி நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய நேயர்கிட்ட நம்ம பானுவம்மா, அவங்க தான் விளையாட போறாங்க, ரெடியா இருங்க. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்
2: வணக்கம்.
3: இது சென்னையில இருந்து மாலினி தேவி, இப்ப வந்து திருநூல்ல இருந்து ஆலங்குளத்துல இருந்து பேசுறேன்.
0: சென்னையில இருந்து திருநூல்ல இருந்து அப்புறம் வானொலி அப்புறம் ஆலங்குளத்துல இருந்து, மூணு இடத்தையும் சொல்லியாச்சு.
3: லைன் எடுத்தனே புரியல, வேற
0: ஒரே குஷி
2: சந்தோஷத்துல கேள்வி கேட்டுருமா?
0: உங்க பேர் என்னது?
2: மாலினி தேவி சொன்னாங்க.
0: மாலினி தேவி
3: பேசுறேன்.
0: ஆலங்குளத்துல இருக்கீங்களா, சென்னையில இருக்கீங்களா?
3: இப்ப வந்து ஆலங்குளத்துல இருந்து பேசுறேன்.
0: சரி,
2: ஓகே. அவங்க சென்னையில இருக்காங்க.
0: சென்னையில் இருக்கக்கூடிய மாலினி இப்ப ஆலங்குளத்துல இருந்து பேசுறாங்க.
2: விடுகதை ஒண்ணு கேக்குறேன். ஈஸி தான், கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொல்லுங்க.
0: கஷ்டப்பட்டு சென்னையில ஆலங்குளம் வந்திருக்காங்க, இது கூட பண்ணாட்டி எப்படி?
2: நாட்டிய கால் நான்கு, பட்டு குஞ்சம் ஒன்று, வெஞ்சாமரம் இரண்டு, வெள்ளி வால் இரண்டு, நன்றி சொல்ல கை ஒன்று, அது என்ன?
0: நீங்க கடையில ஆர்டர் பண்ணது எல்லாத்தையும் இங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, கஷ்டமா இருக்கு எனக்கு.
2: இல்ல கொஞ்சம் அப்படி எல்லாமே ஈஸியா கேட்டா எப்படி? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க.
3: குழு குடுங்களேன்.
2: இதுக்கு என்ன குழு?
0: அதாவது நாலு காலம், அப்புறம் என்ன
2: சொன்னீங்க? நாட்டிய கால்கள் நான்கு,
0: நாட்டிய கால்கள் நான்கு,
2: பட்டு குஞ்சம் ஒன்று,
0: பட்டு குஞ்சம் ஒன்று.
3: ஆமா,
2: அது என்னன்னு கண்டுபிடிங்க. வெஞ்சாமரம் இரண்டு, வெள்ளி வால் இரண்டு, நன்றி சொல்ல கை ஒன்று.
3: நன்றி சொல்ல கை ஒன்று. விலங்கா?
2: ஆமா விலங்கு. இது ஒரு விலங்கு.
3: விலங்கு? வீட்டு விலங்கா, காட்டு விலங்கா?
0: நான் கண்டுபிடிச்சிட்டேன். நன்றி சொல்ல, நன்றி சொல்ல ஒரே ஒரு கை எதுக்கு இருக்கும்? வாங்க
2: அங்க விஜய் கண்டுபிடிச்சாக்கல.
0: நன்றி சொல்ல ஒரே ஒரு கை என்னது?
3: நம்பிக்கை.
0: அட, நம்பிக்கை இல்லங்க. அதாவது ஒரு விலங்குக்கு ஒரு கை இருக்குங்க. தும்பிக்கை வச்சிருக்கிற விலங்கு என்னது?
2: ஐயோ, நீங்க இப்படி சொல்லி கொடுத்தா அவங்க கண்டுபிடிச்சிருங்க.
0: யானை. யானை என்பது சரியான விடை, கரெக்டா இல்லையா?
2: கரெக்ட் கரெக்ட்.
3: உங்களுக்கு ஈஸியா தான் சொல்லுவேனா?
0: சரி கேளுங்க.
3: சொல்றேன், இது வந்து சந்திரனோட இன்னொரு பெயர்.
0: சந்திரனோட இன்னொரு பெயர்.
3: ஆமா, ஒன்னு வந்து ஒரு விலங்கு பின்னாடி ரெண்டு ஐந்து எழுத்து சொல்லு.
2: விலங்கு ஐந்து எழுத்து இல்ல,
3: ஐந்து எழுத்து சொல்லு. சந்திரனுடைய வேறு பெயர். கடைசி இரண்டு எழுத்து ஒரு மிருகம், காட்டு விலங்கு.
0: சந்திரனோட வேறு பெயர், கடைசி வர ரெண்டு எழுத்து வந்து ஒரு காட்டு விலங்கின் பெயர்.
3: விலங்கு முதல் மூன்று எழுத்து வேட்டையாட பயன்படும்.
0: ரொம்ப
2: ஈஸி உங்களுக்கு, ஈஸி உங்களுக்கு. டஃப்.
3: வேட்டையாட எல்லாம் பயன்படுத்துவாங்களா? என்னது
0: சந்திரனோட மறுபெயரா?
3: மறுபெயர்.
0: பசித்தாலும்
3: புல் தின்னாதது எது?
2: புலி.

0: அதான் அதுக்கு முன்னாடி
1: சந்திரன் சொல்லிருக்கீங்களா, சந்திரனுக்கும் புலிக்கும் என்ன சம்பந்தம்
0: சொல்லுங்க.
2: சம்பந்தப்பாடு
0: எடுத்து வருதுல அது என்னது? நான் சொல்ற வேட்டையாட பயன்படுங்கிற அந்த காலத்துல
2: அம்புலி. வார்த்தைகள் நம்ம மறந்து விட்டோம். நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.
2: அம்புலி அப்படின்றது ஒரு மிக சூப்பரான ஒரு சொல்லு. அது நமக்கு வந்து எப்படியோ நம்ம கிட்ட இருந்து வாங்க ட்ரை பண்ணி நம்ம கிட்டயும் வந்து வாங்கிட்டாங்க. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததான் நம்ம பாடல் ஒன்று கேட்க போகிறோம். இமைக்கா நொடிகள் திரைப்படத்தில் வந்து ஹிப்ஹாப் தமிழாவோட இசையில் தான் நம்ம அடுத்த பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலை எழுதியிருக்கிறாங்க கபிலன் வைரமுத்து, மற்றும் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க கிறிஸ்டபர் ஸ்டான்லி, சுந்தர்ஷன், அசோக், ஸ்ரீனிசா, ஜெயசீலன் மற்றும் ஹிப்ஹாப் தமிழா. பாடல் வந்துகிட்டே இருக்குது, காற்றலைகளில் கேளுங்கள்.

0: நீங்க கேட்டுக்கிட்டு இருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியிலிருந்து 1197 கிலோஹெர்ட்ஸிலும் 102.6 மெகா ஹெர்ட்ஸிலும் பொதிகை தும்பி ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம் ஷோ.
1: ஓகே, நேரம் 4:40 ஆயிட்டு இருக்குது. நிகழ்ச்சியின் வரக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க என்பதை கேட்டுடலாம். வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
2: பொதிகை தும்பி நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் இரு சகோதரிக்கும் பணிவான மாலை வணக்கம்.
1: வணக்கங்கள். யார் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
2: திருப்பூர் மாநகர் மன்னரை பாறப்பிலிருந்து சேரங்கசாமி பேசுறேன்.
1: என்ன என்ன பேருங்க?
2: சேரங்கசாமி. ஒரு நிமிஷம் வர்றேன்.
1: ரங்கசாமி,
0: உங்களுக்கு நித்தமும் நாங்க வந்து கேம்ஸோ அல்ல புத்தம் புது வடிவில கொடுக்கணும்ங்கிறதுக்காக
2: வாய்ப்பெடுக்கும் என்ற எண்ணத்தில் தான்.
0: ஓகே,
1: நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப நேரம் காத்திருந்தனால அப்படி தோணிருக்கலாம். நம்ம எல்லாருக்குமே 40 செகண்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம விளையாடிடலாமா?
2: கொடுங்க.
1: இப்போ நம்ம மாத்தி யோசி விளையாடலாமா இல்ல நீங்க அம்மா கிட்ட
2: யோசிக்கிறதுங்க?
1: சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: தற்பொழுது இயந்திர விற்பனையில் இருக்கேன்.
1: என்ன மாதிரி இயந்திரங்கள்லாம் நீங்க விற்பனை செய்வீங்க?
2: ஈரோட்டுக்கு செல்லாம் என்று பயணித்துக் கொண்டிருக்கிறேன் பேருந்தில்.
1: எதுல செல்றீங்க
2: ஐயா? மிதிவண்டியில் செல்லாம் என்று கூட எண்ணத்தில் எட்டுகின்றது.
1: அதுக்கு சம்பந்தமா நீங்க பதில் சொல்லிட்டீங்க. சரி சரிங்க ஐயா, நீங்க தான் கேள்வி தயாராக வச்சிருக்கீங்களா?
2: வினா
1: அவங்க கிட்ட ஊசி சின்னதா இருக்கும், மனித டாக்டர் கிட்ட ஊசி சின்னதா இருக்கும், அவங்க கிட்ட பெருசா
0: அது வந்து விலங்குகள்.
2: மூன்று வினாக்கள் இருக்கு, மூன்று விடை இருக்கின்றது.
1: ஒன்னு ஊசி பெருசா இருக்கும் அவங்க கிட்ட, இவங்க கிட்ட சின்னதா இருக்கும். இதுல வந்து அவங்க அவங்க அவங்க அவங்க ஆஸ்பத்திரிக்குள்ள நம்ம போனோம், இவங்க ஆஸ்பத்திரில இருந்து வெளியே வருவாங்க.
2: சொல்லிட்டீங்களா?
1: சொல்லுங்க.
2: வந்து மாட்டு டாக்டர் வந்து அட்டண்டர் தான் பேச முடியுங்க, பூச்சி போட ரெடியே மருந்து கொடுத்து போயிருந்தேன். ஆனா மாட்டு டாக்டர் வந்து மருத்துவ டாக்டர் வேசனைக்கு நேரா சொல்லிடலாம்.
1: நோயாளிகிட்டே
2: சொல்ல, ஊசி போட்ட சரி நேரடியா சொல்ல, ஆனா மாட்டை கூட்டிட்டு மாட்டு அட்டன்றதா சொல்ல முடியுங்க.
1: நன்றி ஐயா, நன்றி. புரியுது புரியுதுங்க.
2: சுருக்கம் நேற்று கொடுத்து வாய்ப்பு எடுத்து சொல்லுங்க. நன்றிங்க சார். ஒரு சகோதரிக்கு
1: நன்றி நன்றி நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த
0: நேயர்
1: வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
3: மாலை வணக்கம் சொல்வது தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி வடக்கர் ராம்தாஸ் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமாக இருக்கிறோம். கேள்வி அவங்க கேட்க ரெடியாக இருக்கிறாங்க, கேட்டுருங்க.
3: ரெடியாக இருக்கேன் சார்.
0: பாக்கம்னு முடியக்கூடிய ஒரு 5 ஊர் சொல்லுங்க பார்க்கலாம்.
3: என்ன என்ன மேடம்?
1: பாக்கம் அப்படின்னு முடியக்கூடிய 5 ஊர் பெயர்கள்.
3: பாக்கம் பாக்கம் என்ன?
1: பாக்கம் முடியும்
0: முடியும்.
3: பாக்கம்
1: நான் எடுத்து கொடுக்கவா? கீழ்பாக்கம்.
3: கீழ்பாக்கம்.
1: அப்புறம் கல்பாக்கம்.
3: கல்பாக்கம் சரி சார்.
1: துறைப்பாக்கம்.
0: விஜயா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
1: இன்னும் ஒரு ஊர் சொல்லுங்க.
3: மெட்ராஸ் செம்பரம்பாக்கம்.
0: கோடம்பாக்கம். செம்பரம்பாக்கம். கோடம்பாக்கம் சென்னையில நிறையவே இருக்கு.
1: செம்பரம்பாக்கம், துறைப்பாக்கம், கல்பாக்கம், கீழ்பாக்கம், சேப்பாக்கம், எல்லா பாக்கமும் நம்ம சொல்லியாச்சு.
0: எல்லாமே சென்னையில இருக்கு.
1: நீங்க ஏதாவது வினா ரெடியா வச்சிருக்கீங்களா?
3: அதான் கேக்குறேன் மேடம், கேக்குறேன் சார்.
0: கேளுங்க கேளுங்க.
3: கடிகாரம் ஏன் மேடம் நிக்காம ஓடுது?

0: கடிகாரம் ஏன் நிற்காம
1: கடிகாரம்
0: ஓடுதா தெரியலையா? தெரியலங்க,
1: நேரம் தோறாமல் அப்படியே கரெக்டா
0: தெரியல தெரியல.
2: மேடம்
0: சொல்லுங்க.
2: பூமி சுத்தாம நின்னாத்தான கடிகாரம் நிற்கு.
0: சரியான விடை. இது நாங்க யோசிக்கவே இல்லை, எங்கேயோ போயிட்டீங்க.
2: இந்த திருநெல்வேலிக்கு ஒரு கவிதை
1: சொல்லுங்க.
2: திருநெல்வேலி வானொலி தோட்டம், அதில் கொஞ்சம் பறவை கூட்டம், ஆடி கலக்கும் ஆட்டம், அதில் ஆணும் பெண்ணும்
0: அருமையா, அருமை மிக்க மகிழ்ச்சி நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சியில. அடுத்ததான் நம்ம பாடல் ஒன்று கேட்கலாம். ஜகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து விவேகா வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் சந்தோஷ் நாராயணன், குரலில் சந்தோஷ் நாராயணன், இசையில் பாடல் வந்துட்டே இருக்குது.

0: நேரம் 4:50 ஆயிட்டிருக்குது. நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேர்கள்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். கடந்தலூர் மாடிக்கிலிருந்து மகாலட்சுமி பேசுறேன். சாரும் சாயிரப்பன் மேடம் எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம்.
2: ரொம்ப நாளாச்சு சாயிரப்பன் மேடம் பேசி.
0: ஆஹா,
2: விளாண்டு ரொம்ப நாளாச்சு, லைனே கிடைக்க மாட்டேங்குது சார்.
0: என்ன செய்ய, நம்ம இப்ப விளையாடலாமா?
2: விளையாடலாம்.
0: நான் முதல்ல கேட்கவா நீங்க கேக்குறீங்களா?
2: எப்படினாலும்
0: எப்படினாலும் சரி. சரி, நேத்துக்கு மழை பெஞ்சதா?
2: மாத்தி யோசி விளையாடுமா?
0: ஆமா, மாத்தி யோசி தான் விளையாடணும்.
2: மாதிரி
0: வருது. சரி, நம்ம சண்டை போட வேண்டாம். நீங்க இப்ப கேள்வி கேளுங்க.
2: நீங்க ஒரு பாட்டு சொல்லுங்க.
0: நன்றி மகாலட்சுமி இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
1: யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடுல இருந்து பாபு பேசுறாங்க. நீங்க கேள்வி கேட்க போறீங்களா இல்ல பானு அம்மா
3: கேக்குறீங்களா?
0: மாத்தி யோசி நானே கேக்குறேன். வணக்கம். முள்ளக்காட்டுல மழை பெய்தா?
3: கேளுங்க.
0: கடிதத்தோடு தொடர்புடையது. தபால் நிலையம்.
3: நேத்து
0: ஆடி மாதம் பிறந்திருக்குது.
3: இதுக்கும் கொஞ்சம் சம்பந்தம் இருக்கு.
0: ஆடி பெருக்கு.
3: நன்றி.
0: நம்ம நிறைவான நேர்கிட்டையும் நம்ம பேசியாச்சு. நேரம் 4:56 ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை நம்ம ரொம்ப அற்புதமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க எல்லா நேர்களுக்குமே, அப்படி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம ப்ரிப்பேராக வந்திருப்போம், ஆனால் அவங்க டக்கு டக்குன்னு பதில் சொல்ல ரெடியாகவே இருந்தாங்க இல்லையா? ஆமாம். எல்லாருக்குமே நம்ம நன்றி மற்றும் வணக்கங்களை சொல்லிக்கலாம். லயன் கிடைக்கல அப்படின்னு சில வருத்தப்படுற நேர்களுக்கும் நம்ம மற்றும் வணக்கம்.

0: சங்களை சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்களும் முயற்சி பண்ணி ரொம்ப நேரமாக காத்திருந்து அவங்களோட டைமை கொடுத்துருக்குறாங்க. எல்லாருக்குமே மறுபடியும் நன்றி மற்றும் வணக்கங்களை சொல்கிறேன்.
1: அடுத்த
0: அவங்க
1: முறையில் அவங்களுக்கு கிடைக்கலாம்.
0: நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்பும் சரி முயற்சியும் சரி எந்த ஒரு காரணத்திலும் வீணாக போகாது அப்படின்றத சொல்லிட்டோம். நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிகிட்டு இருந்தேன் நான் அவங்க ஆர்ஜே விஜய். மற்றும்
1: மீண்டும் சந்திப்போம். உங்கள் அன்பு ஷாயிரா பானு.
0: நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்தை வந்து டி இமான் இசையில், சிவகார்த்திகேயன் வரிகளில் அர்மான் மாலிக் மற்றும் நிக்கிதா காந்தி குரலில் நிறைவான பாடல் எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, நிறைவு பெற்றது புதுகை தும்பி நிகழ்ச்சி. நேரம் 5:02 கேட்கலாம். ஞாபகம் வருதே, முதியோருக்கான நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் 5 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் ஒன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருப்பது நாட்டின் இளைஞர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விக்ரம் ஒன்று ராக்கெட் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளது விண்வெளி தொழில்நுட்பத்தில் தனியார் பங்களிப்பை அதிகரிக்க உதவிடும் என்று விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இந்தியாவின் விண்வெளி சாதனையில் இது ஒரு முக்கிய தருணம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குடிமைப் பணியில் சேர்வதற்கு ஆர்வமுள்ள இளைஞர்கள் மக்களுக்கான பணிகளை நிறைவேற்ற தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். எல்நினோ வெப்ப அலை தாக்கம் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவுத்துறையின் செயல்பாடுகள் படிப்படியாக சீரமைக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மதுரையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் திறந்து வைத்தார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தாவிக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் நாளை நள்ளிரவு மணி 12:30 அர்ஜென்டினா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:02. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz-இன் ஒலிபரப்பு. நேயர்கள் இனி கேட்க இருக்கும் நிகழ்ச்சி முதியோர் மட்டும் பங்கேற்கும் ஞாபகம் வருதே நிகழ்ச்சி. இயற்கை அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி, நம்மளுடைய தினசரியிலையும் சரி, நம்ம அப்பப்போ இயற்கையோட பல வடிவங்களை பார்த்துட்ருக்குறோம். மரம், செடி, கொடிகளிலிருந்து ஆரம்பித்து வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், வானவில், விண்வெளி, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்குறோம். நிலவிலிருந்து ஆரம்பித்து சூரியன் வரைக்குமே நமக்கு வந்து இயற்கை தரக்கூடிய, இயற்கை தந்த அதிசயங்கள் வந்து நிறைய. இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து இயற்கையோடு நம்ம ஒன்றிணையும் போது நமக்கு இயற்கையில் நமக்கு சில விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா, சில பேரை நம்ம கேட்டோம் அப்படின்னா, எனக்கு கடலுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும், கடலில் வந்து நான் ரொம்ப நேரம் கரையிலிருந்து சிலாகிச்சு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், அதில் ஒரு அலாதியான இன்பம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. சில பேர் வந்து தூங்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வானத்தை பார்த்துட்டு, நட்சத்திரங்கள் கூட அவங்களுடைய நேரத்தை செலவழிச்சுட்டு, நிலவை பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் செலவு பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் மரத்து கீழே உட்கார்றதே அவங்களுக்கு பெரிய அலாதியான இன்பமாக இருக்கும். சில பேர் நம்ம ஊர்லலாம் ஆத்தங்கிற கரையோரத்தில் உட்காந்துக்கிட்டு, இல்லை ஆத்தங்கிற மணலில் உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படி வருவாங்க. இந்த மாதிரியாக இயற்கையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன, அது நிலவாக இருக்கலாம், இல்லை நிலமாக இருக்கலாம், இல்லை எதுவாக வேணா இருக்கலாம், ஆனால் இயற்கை சார்ந்ததாக இருக்கட்டும், வானவில், அந்த மாதிரியான விஷயங்கள் கூட நீங்கள் சொல்லலாம். எப்படி இயற்கையில் உங்களுக்கு பிடித்தமான விஷயம், உங்களுடைய மனதுக்கு நெருக்கமான விஷயத்தை பற்றி இன்றைக்கி பகிரலாம் ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களையும் சரி, உங்களுடைய சிலாகித்த விஷயங்களை பகிர்ந்துக்க 0462256113 என்கிற எண்ணிலையும், 0462256113 என்கிற எண்ணுக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம் நிகழ்ச்சியில்.

முதல் பாடலும் நம்ம கேட்டுட்டு வரக்கூடிய நேயர்கள்கிட்ட அவங்க என்ன மாதிரியான இயற்கையை வந்து அவங்களுடைய வாழ்வில் தினப்படி இல்லை எப்பயாவதும் சரி அவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த விஷயங்கள் இல்லை இயற்கையின் பேரழகுகள் என்ன அப்படின்றதான் நம்ம இன்றைக்கி கேட்க போகிறோம். முதல் பாடல் நம்ம ஆண்பாவம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவங்களுடைய இசையில் கேட்டுக்கலாம். இந்த பாடலுக்காக குரல் கொடுத்துருக்குறாங்க மலேசியா வாசுதேவன் மற்றும் கே எஸ் சித்ரா, மற்றும் இந்த பாடலுக்காக வரிகள் எழுதியிருக்கிறாங்க குருவி கரம்பை சண்முகம். பாடல் காற்றலைகளில் வந்துட்டு இருக்குது.

0: போற முதல் நேயர் யாரு கேட்டுக்கலாம், ஞாபகம் வருது நிகழ்ச்சியில். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமாக இருக்கிறோம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? கணபதி. வணக்கம் ஐயா. நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க.
1: அந்த காலத்துல நான் வந்து
0: கிடைக்காது. நிச்சயமா. நன்றிங்க ஐயா, உங்க பதிவு பண்ணதுக்கு நன்றி, நன்றி, நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் இயற்கையோடு நீங்கள் சிலாகித்து இருந்த அந்த விஷயங்களை பற்றி தான் நம்ம கேட்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம் ஐயா. நலமாக இருக்கிறோம். நலம் விசாரித்ததற்கு மிக்க நன்றி. நிச்சயம் ஐயா, சொல்லுங்க.
1: அனுபவம் கிடைக்கிறதுக்கு நமக்கு வந்து காட்டுக்குள்ள போய், அடர்ந்த காட்டுக்குள்ள போய், ஏன்னா அந்த இடம் தான் நமக்கு ஒரு நிம்மதியா அமைதியா இருக்கும்.
0: நீங்க ரசிச்ச விஷயமும் அதுதானா?
1: அந்த இடத்துல போய் கொஞ்சம் தியானம் பண்ணோம்னா நம்ம மனசு வந்து கொஞ்சம் ஒருநிலைப்படும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல
0: வந்தேன். நீங்க சிலாகித்து இருக்கக்கூடிய இயற்கையான விஷயம் அதுதான் இல்லையா? இயற்கையோடு
1: காட்டுக்குள்ள போய் நம்ம கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணும் போது நம்முடைய மனசு கொஞ்சம் மகிழ்வா இருக்கும்.
0: மகிழ்வாக இருக்கும்.
1: ஆமா, அது போக நம்ம வந்து ஆறுகள் கடல்கள்ல போய் நம்ம நீராடி அங்க இருந்து அந்த இயற்கையில நம்ம ரசிக்கும் போது நம்முடைய மனசும் அதை விட ரிலாக்ஸ் ஆகும்.
0: நன்றி ஐயா, நன்றி ஐயா,
1: நன்றி,
0: நன்றி. இப்படி அவங்க மனசுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த பதிவுகளை தான் இன்னைக்கு நம்ம கூட பகிர ரெடியாகவே இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம ஒரு சூப்பரான பாடல் ஒன்று கேட்க போகிறோம். நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்தில் இருந்து தான் நம்ம கேட்க போகிறோம். இந்த பாடலுக்காக வரிகள் எழுதியிருக்கிறாங்க வைரமுத்து, மற்றும் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க கே ஜே யேசுதாஸ் மற்றும் மஞ்சுளா குருராஜ். இசையமைச்சிருக்கிறாங்க இளையராஜா.

0: நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க, ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க?
1: முத்துக்குட்டி பேசுகிறேன் சார்.
0: முத்துக்குட்டி பேசுகிறீங்க, உங்களுடைய வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கு.
1: அதே சார்.
0: ஆமாம்,
1: இப்போ கேட்குதா? கேட்குதுங்களா?
0: ஆ, கேட்குது கேட்குது. சொல்லுங்க.
1: மாட்டு வண்டியில தள்ளிட்டு போவோம்.
0: மாட்டு வண்டி தான் உங்களுக்கு அலாதியான இன்பத்தை கொடுக்குதுன்னு சொல்றீங்களா?
1: ஆமா, இப்போ மாட்டு வண்டியே பார்க்கவே முடியல.
0: அது தவிர இயற்கையில உள்ள விஷயங்கள்லாம் எதை சொல்லுவீங்க? இந்த மாதிரி நிலம்,
1: நிலவு, போய் வயல்,
0: வயல், வயல்ல சொல்லலாம், வயல்காடு. நல்லா இருக்கும். அப்போ வயக்காடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், சரியா?
1: ஆமா சார்.
0: நன்றி, நன்றிமா இணைப்பில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, யார், எங்கேருந்து பேசுறீங்க? செல்வக்கணி, சொல்லுங்கம்மா. நீங்க இயற்கையோடு சிலாகித்து இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன?
2: எனக்கு வந்து ஆத்தங்கரையில போய் பார்க்கிறது ரொம்ப பிடிக்கும்.
0: ஆத்தங்கரையில, அதாவது காலை வந்து அந்த நதி நீர்ல விட்டு உட்காருவீங்களா இல்ல அப்படின்னு? சும்மா அந்த புல்லாந்த
2: மகாவிருந்த பொங்கலுக்கு மறுநாள் இந்த கருநாள் வருவீங்களா?
0: ஆமா, கணு
2: போவோம், சாப்பாடு எல்லாம் எடுத்து அதங்கி போட்டு பேரம் பேச்சையோட விளையாண்டுட்டு
0: காணும் பொங்கலுக்கு எல்லாருமே ஆத்தங்கரைக்கு போய் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி
2: கண்டிப்பா கண்டிப்பா அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
0: அப்ப ஆற்றங்கரையோரம் தான் உங்களுக்கு வந்து இயற்கையில?
2: ஆமா, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப நம்ம கிராமத்து சைடு தான் போனா அந்த மாதிரிலாம் அனுபவிக்க முடியும் கேட்டீங்களா? இந்த பக்கம் டவுன் சைட்லாம் அவ்வளவு வாய்க்கெல்லாம் அது எங்கன்னு இருக்குன்னு தெரியல. அதனால நாங்க பொங்கல் மறுநாள் பண்ணா வரணும்னு.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அதனால இனிமே ஆற்றங்கரையை பயன்படுத்துவோர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெகிழி இந்த மாதிரியான குப்பைகளை கொண்டு ஆற்றங்கரையில் கொட்டுறது, அதுக்கப்புறம் பழைய துணிகளை கொண்டு போய் அங்கே போய் தண்ணியில் ஊட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா அப்படின்னா, ஆற்றங்கரை வந்து நமக்கு குளிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரியான சில நிறைய மனிதர்கள் ஆற்றங்கரையை வந்து தங்களுடைய கவலைகள் மறக்கும் இடமாகவும் தங்களுடைய இன்பங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் பார்க்குறாங்க. அதனால் அதையும் நம்ம மதித்து ஆற்றங்கரையோரங்களை நம்ம சுத்தமாக வைத்திருக்க ஒரு முயற்சி பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளையராஜா அவர்களுடைய இசையில் சூப்பரான பாடல் ஒன்று கேட்கலாம். புலமை பித்தன் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் கை கொடுக்கும் கை திரைப்படத்திலிருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இன்றைக்கி ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் நம்ம கேட்டிருந்தோம் என்ன அப்படின்னா, இயற்கையோடு சிலாகித்த விஷயங்கள் என்னென்ன. சில பேர் வந்து ஆற்றங்கரையை சொல்லியிருக்கிறாங்க, சில பேர் மரம் கூடிய சாலைகளில் பயணிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களையும் பதிவு பண்ணாங்க நேயர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வர நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: ஐயா
1: சரியாக கேட்கலையா? உங்களுக்கு இயற்கையில பிடிச்ச விஷயம் என்னது?
2: அதாவது மலை பக்கத்துல ஆறு கட்டாச்சு, பெரிய ஆறு, அந்த ஆற்று போய் குடிச்சா குடிக்க போற இடத்துல சாப்பாடு கொஞ்சம் பிரிச்சு சாப்பிட்டுருவோம்.
1: அதுதான் ரொம்ப பிடிச்சது.
2: போவோம்
1: ஆஹா.
2: அரிசி

0: போவோம். அந்த சாப்பிட்டு நல்லா அங்க வாங்கிட்டு அப்படி எல்லாம் வருவோம். நல்லா குளிச்சு சாப்பிட்டு வர
1: நிச்சயமா. நன்றி நன்றி இணைப்பிள்ளை. இந்த
0: மாதிரி அந்த ஆட்டை வந்து பாதுகாப்பா வச்சிருக்கோம்.
1: நிச்சயமா எல்லாருமே பாதுகாத்தே வச்சிருப்போம். நன்றி
0: நன்றிங்கய்யா.
1: வச்சிருவோம் நிகழ்ச்சியில. அடுத்த நம்ம கூட பேசக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க கேட்கலாம். வணக்கம.
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்.
2: திருநெல்வேலி கருணாநிதி சார்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: நலமா இருக்கலாம்?
1: நலமாக இருக்கிறோம் ஐயா. நலம் விசாரிச்சு
2: பாடல் அருமையான பாடலாம் கொடுத்துருக்கீங்க.
1: நன்றி.
2: அந்த காலத்துக்கு ஏற்ற இடைக்கால பாடல் அருமை.
1: நன்றிங்க ஐயா.
2: அதாவது ஐயா, நாங்க விவசாய பகுதி தான் நம்ம வீரநல்லூர்.
1: ஆமா.
2: அந்த சாயந்தரம் அந்த இப்போ நடுவு முடிஞ்சது, அந்த பார்க்க பத்தியே அந்த சோலையா பார்க்கறது அருமையா இருக்கும். நான் அதை ரசிச்சு அப்படியே போட்டோம் செல்ஃபி எடுத்துருவேன் டெய்லி. இப்போ அப்படி போய் பார்த்துட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு நாள் போயிடுவேன்.
1: அப்புறம் வந்து அந்த இயற்கையோட இருக்கும்போது எப்படியாவது நம்ம கிட்ட வந்துருது, ஏதாவது ஒரு வகையில போன் வந்துருது.
2: ஆமா. அப்புறம் வந்து நான் ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு நாலு திருப்பு குளிச்சிருவேன்.
1: வயல்காட ரசிக்கிறது உங்களுடைய இயற்கையோட இணைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இல்லையா?
2: நன்றி. ஆமாம் ஐயா. ஆமாம் நன்றி
1: நன்றி நன்றி நன்றி அருமை. அதாவது இந்த மாதிரி வயல்காடுகளை நம்ம ஊரில் நிறைய பேர் விரும்பி பார்க்குறாங்க அப்படின்றது தெரியுது. அப்போ கூட நான் வந்து கைபேசியில் வந்து நான் செல்ஃபி எடுத்துருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இயற்கையோடு நமக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு நிமிடமானாலும் சரி, இல்லை சில நொடிகளாக இருந்தாலும் சரி, நான் முன்னாடியே சொன்னேன்ல, சில பேர் வந்து அதை ரொம்ப நேரம் அப்படியே வானத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன் பார்க்குறாங்க அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது, ஆனால் அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேரை கவனித்தோன்னா அவங்க சூரியம் அஸ்தமனம் மாறத வந்து சில பேர் வானத்திலிருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன வேணாலும் சரி, நான் ஒன்று ரெண்டு மனிதர்களை கவனிச்சிருக்கேன், அவங்க அந்த நேரத்தில் அலுவலகத்திலேருந்து வெளியே வந்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போவாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு இன்பமான ஒரு விஷயங்கள், தன்னை வந்து இயற்கையோடு பொருத்தி பார்க்குற ஒரு விஷயங்கள் வந்து அப்பப்போ நடக்கும். நம்ம மனித மூளைக்கும் அது வந்து அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது. மூன்றாம் பிறை திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் அவங்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், இளையராஜா இசையில்.

0: நேயர்கள் ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் முதியோர்கள் பங்களிப்போடு நம்ம நிகழ்ச்சியை கொண்டு போயிட்டுருக்குறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கூட பேச காத்துட்ருக்கிற நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க கேட்கலாம். வணக்கம்
1: சார். வணக்கம்.
0: வணக்கம். இணைப்பில் இருக்கிறீங்க, யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தென்காசி மாவட்டம், ஆலங்குளம் மாவட்டம், ஆண்டிப்பட்டி கிராமம், வடக்கரம்பூர் மாணிக்கவாசன் பேசுகிறேன் சார்.
0: வணக்கம் ஐயா.
1: அனைவருக்கும் மாலை நேர வணக்கம்.
0: மாலை நேர வணக்கங்கள்.
1: இயற்கையை பத்தி கேட்டிருக்கீங்க. இயற்கைனாலே மழைதான்.
0: மழையில தான் நீங்க சலாகித்து இருப்பீங்களா?
1: ஆமா, மழை விவசாயம் தான் பாக்கோம். தாத்தா காலம் ஐயா காலம் இப்போ விவசாயம் தான் பாக்க. வயசு 74 ஆயிட்டு. அந்த நேரத்துல பருவ மழையா பெஞ்சுக்கிட்டு இருக்கும். முன்னால 4 வருஷத்துக்கு
0: முன்ன
1: கால மழை, கோடை மழை, சாரல் மழை. சாரல் மழைலாம் 3 மாசத்துக்கு பெய்யும். இப்ப சாரமழை சீசன் தான். இப்ப அதே காணாம போயிட்டு மிளகு செடி பல்லாரெல்லாம் நட்டுருப்போம் தோட்டத்துல.
0: நீங்க மழையில பண்ண விஷயங்கள் என்னது, ஏதாவது ஞாபகம் இருக்கா?
1: ஆமா சார், விவசாயம் தான். மிளகு செடி பல்லாரெல்லாம் நடுவோம்.
0: மழையில வந்து நீங்க குளிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிருக்கீங்களா?
1: ஆமா சார், மழையெல்லாம் முத மழையில குளிப்போம். குளிச்சா வேர்க்குரு வராது.
0: வேர்க்குரு வராது.
1: வேர்க்குரு வராது, குளிப்போம். விவசாயம் எல்லாம் மிளகு செடி பல்லாரிட்டா அவ்வளவு செழிப்பா வளரும்.
0: மழைதான் உங்களுக்கு இயற்கையில ரொம்ப பிடித்தமா?
1: ஆமா, இயற்கை இருந்தது விவசாயத்துக்கும் நாங்க உடல் ஆரோக்கியத்துக்கும் மழைதான்.
0: மழைதான், நன்றி.
1: மழைதான் கடலுக்கு, கடலு திருச்செந்தூர் போனாலும் கடல்ல பல அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் கடல்ல குளிப்பேன். தூரத்துக்கு எல்லாம் போயிட்டு வருவேன் நீச்சல்.
0: நல்லா
1: ஒரு காலம் இருந்தது. மழை தண்ணி தான் விவசாயத்துக்கு முக்கியம். எல்லாத்துக்கும் உகந்தது மழை. இயற்கை தான்,
0: இயற்கை தான்,
1: இயற்கை தான் எல்லாத்துக்கும் ஒரு வாழ்வாதாரம் கொடுக்குது.
0: சிறப்பு ஐயா, சிறப்பு. நன்றி, மிக்க மகிழ்ச்சி.
1: நன்றி சார். நன்றி,
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, இணைப்பில் இருக்கிறீங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: வானதம்பட்டியிலிருந்து நண்பன்.
0: வணக்கம், சொல்லுங்க ஐயா.
2: எங்க தெருவில் வந்து பாத்தீங்கன்னா 4 பத்தி வீடுன்னு ஒண்ணு பெரிய, அது பேர் பத்தல்னு சொல்லுவாங்க. அந்த ஓட்டு தண்ணி வந்து ஒண்ணுவோட ஒரே பத்தல்ல வந்து விழும். அது அந்த மழை வெயில பாத்தீங்கன்னா அருவியில விழுந்த மாதிரி விழும்.
0: இந்த 4 முனையில இருந்து வரக்கூடிய அந்த மழை.
2: ஆமா,
0: அது உங்களுக்கு
2: தண்ணி, மழை தண்ணியில வீட்டுக்கு என்ன எங்க இப்ப சின்ன சின்ன பாத்திரம் மழை கொண்டு நிறைச்சி வச்சிருவோம். அந்த நேரம் மட்டும் அக்கறையா வேலை பார்ப்போம், நல்ல மழையில நனைஞ்சிட்டு. அது போக பேப்பர்லயும் ரொம்ப சின்ன பிள்ளையில பாத்தீங்கன்னா, அப்ப மண் ரோடு தான், இப்ப எல்லாம் சிமெண்ட் ரோடு அந்த இதெல்லாம் வந்துருச்சு. அப்ப அந்த படிக்கட்டு வழியா போகையில அந்த படிக்கட்டுல நனையாம இருந்துகிட்டு பேப்பர்ல மடிச்சு மடிச்சு கத்தி கப்பல் அந்த மாதிரி கப்பல்கள் எல்லாம் வச்செஞ்சு விடுவோம். அது மொத்தமா போய் அந்த வாராங்கால் விழுற இடத்துல போய் கவுந்துரும். கவலையா இருக்குமா?
0: அது இயற்கையோட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன?

0: மலை
1: மலை. அதே மாதிரி அந்த ஊர்ல எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு குளம் இருக்கு.
0: சரி,
1: மழை பெஞ்சு வெறிச்சோன்னா அந்த குளத்துல எவ்வளவு தண்ணி வருது, அந்த ஓட தண்ணி கால்வாய் தண்ணி எல்லாமே எவ்வளவு வருதுன்னு பாத்துட்டு குளம் நிறையறத ஒரு 10-50 வாட்டியாவது சொல்லணும், அப்பதான் நிம்மதியா இருக்கும்.
0: இந்த மாதிரி விஷயங்கள் தான், அது சில பேர் தான் அதை பண்ணுவாங்க.
1: ஆமா, அந்த ஓடையில பாத்தீங்கன்னா பணம் ஓலை அது இதுன்னு மிளந்து வரும். அதே மாதிரி அந்த மழை தண்ணியில மீன் வந்து எதிர்நீச்சல் போட்டு போகும், அந்த பழைய தண்ணியில வந்து புது தண்ணிக்கு
0: பொடி
1: பொடி மீனா வரும், அதெல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கும்.
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி. நீங்க அருவிக்கரையோரங்களில் அல்ல அந்த மாதிரி தெளிவான நீர் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுல மீன் வந்து அந்த அவங்க சொன்னாங்கல்ல எதிர்நீச்சல் போட்ட மாதிரி ஒரு நிறைய குழுவாக இருக்கக்கூடிய மீன் வந்து அப்படியே அதில் நீச்சல் அடிச்சுட்டு அந்த அலைக்கு எதிர்ப்பாக போகாது, அதில் அப்படியே அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த டான்ஸ் ஆடுறக்கூட விஷயங்கள் கூட பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம பாடல் ஒன்று கேட்கலாம். நீங்கள் கேட்டவாய் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. இளையராஜா அவர்களுடைய இசையில் வைரமுத்து, வரிகளில் KJ யேசுதாஸ், குரலில்

0: நேரம் 5:42 நம்ம கூட பேசக்கூடிய நேயர்கள் யாரு, எங்க இருந்து பேசுறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் தூத்துக்குடி மாவட்டம் இறந்தபட்டியில இருந்து மாரியம்மாள் பேசுறேன்.
0: மாரியம்மாள் பேசுறீங்க, சொல்லுங்க. நீங்க இயற்கையோடு சிலாகித்து இருந்த அந்த நொடி இல்ல அந்த விஷயங்கள் என்ன?
1: எனக்கு டிராபிக் தெரியாது சார், சொல்லுங்க.
0: அது இயற்கையில் நம்ம சில விஷயங்களுக்கு நமக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேர் நிலாவை பார்த்துட்டே இருப்பாங்க, சில பேர் வானவில்களை பார்ப்பாங்க, சில பேர் நட்சத்திரங்களை பார்ப்பாங்க, சில பேர் ஆத்தங்கரையில் பார்ப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் இயற்கையோடு உங்களை பொருத்தி பார்க்குற விஷயம் என்னது?
1: எனக்கு தண்ணியில் தான்.
0: தண்ணினா எந்த மாதிரி நீர்நிலைகள்?
1: கடல்.
0: கடல். கடல் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்?
1: எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்.
0: நன்றி, நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
2: ஆதி விஜய் சார் வணக்கம். நான் கடை வந்து பீமா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம். நலம் விசாரத்துக்கு நன்றிமா, சொல்லுங்க.
2: ரொம்ப சந்தோஷம். அதாவது நான் வந்து என்னத்தை பாப்போம்னா, வானத்துல வந்து இந்த புறை வரும், புறை ஃபர்ஸ்ட் புறை,
0: பிறை,
2: அந்த பிறை, அந்த பிறை வந்து பார்த்ததும் நான் வந்து அது சலாம் சொல்லுவோம். அந்த பிறை வந்து வரும்போது நம்ம சலாம் சொன்னோம்னா நமக்கும் அந்த வானவர்களும் நமக்கு பதில் சலாம் சொல்லுவாங்க.
0: பிறை வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இல்ல?
2: அது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த அப்ப நாங்க சின்ன பிள்ளை இருக்கும் போதே இந்த மோட்டர் போடுவாங்க வீடு, இந்த தோப்புகள்ல கிணத்துல பம்பு செட் அடிச்சு அந்த மோட்டர் தண்ணி வந்து வயல் வழிக்கு விடுவாங்க. அப்ப அத நாங்க எல்லாரும் போய் குளிப்போம்.
0: இல்ல, இயற்கை சார்ந்த விஷயம் தான். இதுல மோட்டர் வந்துச்சு இல்ல, மோட்டர்ல வரக்கூடிய தண்ணி இல்ல, இயற்கை சார்ந்த விஷயம் தான்.
2: இயற்கை சார்ந்த தண்ணி வந்து எல்லா வயக்காட்டுக்கு போகும். நம்ம
0: இயற்கையோடு சிலாகித்து இருக்கக்கூடிய அந்த பிறை பாக்குறது சில பேர் வந்து பண்ணுவாங்க, இல்ல நிலவாகவே பௌர்ணமி நிலவு ரசிக்கிறது சில பேர் பண்ணுவாங்க. இரண்டாம் பௌர்ணமி நிலவு வந்து கொஞ்சம் அப்படி கலர் மாறி மாறி பார்த்தோம்னா அப்படின்னா பழுப்பு சிவப்பு கலர்ல சில டைம் தெரியும், சில நேரங்களில் பார்த்தோன்னா ரொம்ப மஞ்சளாக தெரியும். அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா மஞ்சள் அப்படி அப்படி அப்படி அப்படி அப்படியே கொஞ்சம் மாறி சிவப்புலேருந்து ஆரம்பித்து இப்படி மஞ்சளாக மாறி கடைசியில் ஒளிர் விடும் வெள்ளை நிறத்தில் நம்ம பார்க்குறத சில பேர் வந்து பார்ப்பாங்க. சில பேர் வந்து நட்சத்திரம் வந்து அவங்க கனெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு மேலே நட்சத்திரம் எந்த மாதிரியான வடிவத்தில் இருக்குது, இந்த மூணு நட்சத்திரம் எங்கெல்லாம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியான சில நட்சத்திரங்கள் பார்ப்பாங்க. சில பேருக்கு அந்த வெள்ளி வெள்ளி அப்படின்ற நட்சத்திரத்தை பார்க்குறது வந்து பிடிக்கும். அதை வந்து நம்ம பார்த்தோம்னா நிலவுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் அப்படி ரொம்ப அந்த நட்சத்திரம் மட்டும் பெருசாக தெரியும், அது ஆக்சுவலாக வெள்ளி கிரகம். அந்த கிரகத்தை கூட சில பேர் வந்து பார்ப்பாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம சூப்பரான பாடல் ஒன்று கேட்க போகிறோம். இளையராஜா அவங்களுடைய இசையில் தான் நம்ம அடுத்த பாடல் கேட்க போகிறோம். வாலி வரிகளில் பி ஜெயச்சந்திரன், குரலில் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: நேரம் 5:49. நிகழ்ச்சியில் நம்ம கூட கலந்துக்க போகிற நேர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
1: வணக்கம். வாழ்க வளம்தான். நித்தேவிலிருந்து சாந்தி பேசுகிறேன்.
0: வணக்கம் அம்மா, சொல்லுங்க. சூப்பர், மகிழ்ச்சி, சிறப்பு. நன்றி நன்றிமா.
1: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். வானொலி பக்கத்துல இருந்து பேசுறீங்கன்னு நினைக்கிறேன்.
2: அதே நேரத்துல நல்ல ஆற்று ஓடக்கூடிய தண்ணியில பாக்குறதும் சரி, அதுல குளிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இயற்கையோட இணைந்த ஒரு

0: உடலுக்கும் நல்லா இருக்கும்.
1: அல்லமா, குளிக்கிறது இயற்கையில சார்ந்த விஷயங்கள்ல இது பண்றது. நன்றி, நன்றி,
0: ரொம்ப மகிழ்ச்சியா.
1: நன்றி,
0: நன்றி ஐயா,
1: நன்றி. வானத்தை நம்ம பார்க்கும்போது வானம் நமக்கு நிறைய அதிசயங்களை காட்டுற மாதிரியே இந்த மாலை நேரத்தில் சில மேகங்கள், இப்போ சொன்னாங்கல்ல அந்த மேகங்கள் பார்க்கும்போது சில மேகங்கள் வந்து அந்த சூரியனோட கதிர்களை பிரதிபலிக்கும். அப்படி பிரதிபலிக்கும் போது கூட அந்த வானவில் வண்ணங்களை பிரதிபலிக்கிற மாதிரி சில நேரத்தில் அது கிடைக்கும். சில மேகங்கள் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கலாம், வண்ணமயமாக இருக்கும். ஒரு வானவில் மாதிரியே ஒரு ஏழு கலர், ஏழு வண்ணங்கள் இல்லாமல் இருந்தாலுமே ஒரு நாலு வண்ணங்களாவது அப்படி ஒரு மேகங்களை நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரியான வேளையில் காலை வேளையில் நாம் பார்த்ததில்லை, ஆனால் மாலை நேரத்தில் இந்த மாதிரி கிடைக்கும். அப்படி மாலை நேரத்திலும் சில கதிர்கள், அந்த சூரியனோட கதிர்கள் மேகத்திலேருந்து அப்படி பட்டு அப்படி ஒரு மாதிரி மயிலோட தோகை மாதிரி அப்படி தெரிகிறது கூட சில நேரங்களில் ரம்மியமாக இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளையராஜா அவர்களுடைய இசையில் கங்கை அமரன் வரிகளில் பாடல்கள் கேட்க போகிறோம். நேர்களே, அடுத்த பாடல் முத்துலிங்கம் வரிகளில் எஸ்பி பாலசுப்பிரமணியம் குரலில், இளையராஜா இசையில், உதயகீதம் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்க முயற்சி பண்ண எல்லா நேர்களுக்கும், கலந்துக்கிட்ட எல்லா நேர்களுக்குமே ஒரு சூப்பரான ஒரு மாலை வணக்கங்களை சொல்லிக்கலாம். நிறைவான பாடல் நம்ம கேட்க போகிறோம். இளையராஜா இசையில் வைரமுத்து, வரிகளில் நிழல்கள் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், குரலில். ஒழிக்கவிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது ஞாபகம் வருதே.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் விக்ரம் 1 ராக்கெட் புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நமது நாட்டின் இளம் விஞ்ஞானிகளின் திறன் மற்றும் பங்களிப்பின் அடையாளமாக விக்ரம் 1 ராக்கெட் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்களின் பயனாக இந்த சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும், விண்வெளி திட்டத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல் என்றும் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் விண்வெளி சீர்திருத்த நடவடிக்கைகளால் விக்ரம் 1 ராக்கெட் தனியார் ராக்கெட் சாதனை படைத்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா

சீதாராமன் தெரிவித்துள்ளார். குடிமைப் பணியில் சேருவதற்கு ஆர்வமுள்ள இளைஞர்கள் மக்களுக்கான பணிகளை நிறைவேற்ற தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். எல் நினோ வெப்ப அலை தாக்கம் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவுத்துறையின் செயல்பாடுகள் படிப்படியாக சீரமைக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மதுரையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் திறந்து வைத்தார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு அருகே 2 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் தீயிட்டு அழிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலில் ஆடித்தபசு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:02. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சி குறிப்புகள். நமது நிலையத்தில் இன்று இனியும் நாளையும் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். இன்று மாலை 6:07 பக்தி மாலை, 6:40 சேவை செய்திகள், 7:00 அறிவியல் தகவல்கள், 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம், 7:32 ஆசை அஞ்சல், இன்றிரவு 8:05 இளங்காற்று, இதில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள், இன்றிரவு 9:00 இலக்கிய சாரல், இதில் சங்க இலக்கியத்தில் முயலின் வாழ்விடம், 10:00 சுகமான ராகங்கள். நேயர்கள் தொலைபேசி வழி கேட்கும் விருப்ப பாடல். நேர்கள் கேட்டது இன்று இனி நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் உரை வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம், இதில் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள். காலை 7:00 வணக்கம் பரணி, இதில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சியில் வழங்குகிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். 7:45 இன்றைய தினம். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், தொடர்ந்து திரையிசை, 9:02 ஆனந்த பூங்காற்று. நாளைய ஆனந்த பூங்காற்றின் தலைப்பு, உங்கள் நண்பரோ அல்லது குடும்பத்து உறுப்பினர்களிடமோ நீங்கள் பார்த்து வியந்த குணம் எது. 10:02 மனம் விரும்புதே நேர்விருப்ப பாடல், 11:00 அஞ்சல் பெட்டி எண் 111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துகள், 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதியே, நண்பகல் 1:00 நலம் தானா, இதில் தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள். 1:05 தொடர்ந்து நலந்தானாவில் முதுமையில் ஆரோக்கியம் பேணுவது எவ்வாறு. 2:00 குக்கு நேர்விருப்ப பாடல், மாலை 3:02 மணித்திருநாடு, நாளைய மணித்திருநாடில் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் பற்றிய தகவல், 4:02 பொதிகை தும்பி, 5:02 அரும்பு மொழிகள், நாளை மாலை 6:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:07 பக்தி மாலை, 6:40 சேவை செய்திகள், 7:00 7:32 அறிவியல் தகவல். நாளை 7:30

ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை தினசரி நிகழ்வுகள். 8:05 இளங்காற்று, இதில் வாராந்திர நடப்பு நிகழ்வுகள். 9:00 இலக்கிய சாரல், இதில் மனிதநேய சிந்தனையில் வள்ளலாரும் பாரதியும். 10:00 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேர் விருப்ப பாடல். நேர்கள் கேட்டது இன்று இனியும் நாளையும் நமது நிலையத்தில் ஒளிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள். நிகழ்ச்சி பற்றிய கருத்துகள் இனிதே வரவேற்கப்படுகிறது. உங்கள் கருத்துக்களை நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி நிலையம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை 2 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நேர மாலை 6:08. பொன்னான மாலை வேளையில் பக்தி மனம் பரப்ப வருகிறது பக்தி மாலை.

நேரம் 6:13. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. கடவுள் ஒருவரே உலகில் சத்திய பொருள், மற்ற அனைத்தும் பொருளற்றவை. இதை உணர்ந்தவனே பாக்கியவானாகிறார்.

0: 90.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:20. பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6. கடவுள் எனும் எஜமானருக்கு சேவை செய்யும் தொண்டனாக இருப்பதில் பெருமை கொள்ளுங்கள். வாழ்வு வளம் பெறும்.

ஆகாஷ்வாணியின் நிலை பண்பலை 102.6 பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சேவை செய்திகள். நேரம் 6:40 ஆகிக்கொண்டிருக்கிறது. சேவை செய்தியில் முதல் செய்தியாக, திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் அவர்கள் தலைமையில் ராதாபுரத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர் அலுவலக முதல் தளத்தில் கூட்டரங்கில் மீனவர் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வருகின்ற 31 தேதி அன்று காலை 11 மணிக்கு நடைபெற உள்ளது. எனவே மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மற்றும் இதர அரசு பிற துறைகளால் நிறைவேற்றப்பட வேண்டிய மீனவர்களின் குறைகள், கோரிக்கைகள் மற்றும் தேவைகள் அடங்கிய மனுக்களை மேல் குறிப்பிட்ட நாளில், அதாவது வருகின்ற 31 தேதியில் நடைபெறக்கூடிய மீனவர் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் நேரில் வழங்கிட கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பிற அரசு துறைகள் சார்ந்த கோரிக்கைகளை ஒரே மனுவில் கொடு

கொடுக்காமல் துறை வாரியாக தனித்தனி மனுக்களாக வழங்கிட வேண்டும். மேலும் குறை தொடர்பான கோரிக்கை பெறப்படும் மனுக்களை சம்பந்தப்பட்ட பிற அரசு துறை அலுவலர்களுக்கு அனுப்பி நடவடிக்கை மேற்கொண்டு அதன் பின் வரும் விவரம் மனுதாரருக்கு தெரிவிப்பதுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெறும் அடுத்த மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்திலும் தெரிவிக்கப்படும். எனவே குறை கோரிக்கைகள் தொடர்பான மனுக்கள் மீது மீனவர்கள் மற்றும் மீனவ பிரதிநிதிகள் அனைவரும் மீனவர் குறை தீர்க்கும் நாள் வருகின்ற 31ஆம் தேதி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த்மோகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நிகழ்ச்சியில் ஒரு பாடல், கனவே கலையாதே திரைப்படத்திலிருந்து.

நேரம் 6:48 நிமிடம். சேவை செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த தகவல், போதைப் பொருட்களை பயன்படுத்துவோர் மற்றும் விற்பனை செய்வோர்களை அரசுக்கு எளிதாக தகவல் தெரிவிப்பதற்கு தமிழ்நாடு அரசு ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற செயலி உருவாக்கப்பட்டிருக்கிறது. மேற்படி செயலியினை பிளேஸ்டோரின் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களான புகையிலை கலந்த உணவுப் பொருட்கள், நிக்கோடின் கலந்த மெல்லும் வாய் புகையிலை பொருட்கள், கூல் லிப், குட்கா, பான் மசாலா மற்றும் கள்ளச்சாராயம் போன்றவை தங்கள் பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டாலோ, விற்பனை செய்யப்பட்டாலோ அல்லது பதுக்கி வைக்கப்பட்டிருந்தாலோ மற்றும் பிற மாநில மதுபான வகைகள் விற்பனை செய்தாலோ மேற்படி செயலியின் மூலம் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம். இந்த செயலியில் போதைப் பொருட்கள் விற்பனை குறித்த விவரங்களை தெரிவிப்பவரின் தகவல் கேட்கப்பட மாட்டாது. இந்த செயலி மிகவும் பாதுகாப்பானது. மேலும் இது தொடர்பான கட்டணமில்லா தொலைபேசி எண்ணான 10581 மற்றும் வாட்ஸ்அப் எண்ணான 9498110581 இதன் மூலம் தகவல் தெரிவிக்கலாம். இதன் மூலம் போதையில்லாத திருநெல்வேலி மாவட்டத்தினை உருவாக்க பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எங்க முதலாளி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 6:54. சேவை செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சேவை செய்திகளில் அடுத்த செய்தி, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் தங்களது குடும்ப அட்டையில் உள்ள இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களில் சிலர் தற்போது வரை கைவிரல் ரேகை பதிவு செய்யாமல் உள்ளார்கள். இவ்வாறு பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்களில் 10 வயதிற்குட்பட்ட பள்ளி குழந்தைகள், பணி நிமித்தமாக அல்லது வேறு காரணங்களுக்காகவோ வெளியூர் சென்றவர்களும் உள்ளார்கள். அவ்வாறு கைவிரல் ரேகை பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்கள் நியாய விலை கடை விற்பனையாளரை அணுகி கைவிரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும். மேலும் வெளியூரில் வசிப்பவர்கள் தங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள நியாய விலை கடையில் ஆதார் அட்டையை சமர்ப்பித்து கைரேகை பதிவினை பதிவேற்றலாம். 5 வயது முதல் 18 வயதிற்குட்பட்டோர்கள், முதியோர்கள், கைரேகை விழாதவர்கள் ஆகியோர்கள் அருகில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகம், வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் ஆதார் மையங்களில் தங்களது ஆதார் அட்டையில் கைவிரல் ரேகை மற்றும் கண் விழி பதிவு இந்த பதிவினை புதுப்பித்து பின்னர் நியாய விலை கடையில் உள்ள விற்பனை முனைய இயந்திரத்தில் கைவிரல் ரேகை பதிவை மேற்கொள்ள வேண்டும். மேலும் இறந்த குடும்ப அட்டை உறுப்பினர்களின் குடும்ப அட்டை எண்ணுடன் ஆதார் அட்டையின் நகலை நியாய விலை கடை விற்பனையாளரிடம் வழங்க வேண்டும் என திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சர்க்கரை தேவன் திரைப்படத்திலிருந்து.

இருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி பண்பலை 102.6. நேரம் 7:01. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அறிவியல் தகவல்கள். அறிவியல் எப்போதும் சுவாரஸ்யமானது. நம்மை சுற்றியுள்ள இயற்கையிலும் பிரபஞ்சத்திலும் பல ஆச்சரியங்கள் மறைந்துள்ளன. உங்கள் சிந்தனையை தூண்டும் சில வியக்கத்தக்க அறிவியல் தகவல்களை பற்றி இன்றைய அறிவியல் தகவல் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ளலாம்.

நேரம் இரவு 7:06. அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நெல்லை பண்பலை 102.6. நம்ம வயிறு இருக்கலாங்க, வயிறு இது வந்து பொதுவாக ரொம்ப லேசானதுன்னு நம்ம நினைப்போம். ஒரு சின்ன பிளேடு பட்டால் கூட வயிறு கிழிஞ்சிட்டு வந்துடும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. அதில் தாங்க ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, மனித வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு அமிலம் இருக்குது. அந்த அமிலத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து மிகவும் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது நமது வயிற்றில் இருக்கும் இந்த அமிலத்தால் ரேசர் பிளேடுகளை கூட எளிதாக கரைக்க முடியும் அப்படின்னு அறிவியல் தகவல் சொல்லுது. நேரம் 7:07. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மகாபிரபு திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் இரவு 7:11. அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. பொதுவாக நம்ம வந்து மழை பார்த்துருக்குறோம், மழை வானத்துலேருந்து இப்போ ஆகாயத்துலேருந்து பெய்யக்கூடிய அந்த மழை பார்த்துருக்கோம். அது பனிமலை அமிலமலைன்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம பார்த்து ரொம்ப பேர் பார்த்துருப்போம், இல்லை சில பேர் பார்க்காம கூட இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து வைரமலை அப்படின்னு ஒன்று வருதுங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோள்கள் இருக்குல்ல, அதில் வந்து சனிக்கோள் மற்றும் வியாழன் கோள், இது போன்ற பெரிய கிரகங்களுடைய வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான அழுத்தம் காரணமாக அங்கே கார்பன் துகள்கள் வைரங்களாக மாறுகிறது. இதனால் அங்கே வைரமலை பொழிகிறதாம். இது வந்து அறிவியல் தகவலாக சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஹாஹா திரைப்படத்திலிருந்து.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: அறிவியல் தகவல்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6. பொதுவாகவே நம்ம எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் ஒரு கார் சவுண்டு, ஒரு வாகனங்கள் சவுண்டு எல்லாமே கேட்டுருக்கோம். இல்லை பாட்டு பக்கத்து வீட்டில் கல்யாண வீடுகளில் அந்த பாட்டு படிக்கிற சவுண்டு எல்லாமே கேட்டுருக்க ஒரே சத்தமாக இருக்கப்பா, ஒரு பரீட்சையை கூட படிக்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்போம் இல்லையா. இந்த மாதிரி சத்தமே இல்லாமல் ஒரு இடம் இருக்குது, அது எதுன்னு கேட்டிங்கன்னா விண்வெளி தாங்க. இந்த விண்வெளியில் வந்து பொதுவாக காற்று மூலமாகவோ இல்லது ஏதோனும் ஒரு ஊடகம் மூலமாகவோ தான் இந்த சத்தம் வந்து பரவும். இந்த சத்தம் வந்து பரவுறதுக்கு விண்வெளியில் காற்றும் கிடையாது, எந்த ஒரு ஊடகமும் கிடையாது இல்லையா. அதனால் அங்கே விண்வெளியில் வந்து சத்தம் என்ன பே அந்த விண்வெளி வீரர்கள் விண்வெளி விஞ்ஞானிகள் விண்வெளிக்கு போயிருந்து ரெண்டு பேர் பக்கத்தில் நின்று பேசினா கூட அவங்களுக்கு யார் என்ன பேசினாலும் கேட்காது. அதுக்கான தக்க உபகரண கருவிகளோடு தான் இருந்து அந்த கருவி மூலமாக தான் பேசிக்குவாங்களாம், தகவல்களை பரிமாறிக்குவாங்களாம். நிகழ்ச்சியில் அடுத்து ரெட்டை ஜடை வயசு திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

நேரம் 7:24. அறிவியல் தகவல் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிறைவான தகவல், வீனஸ் கிரகம் இருக்கலாங்க, அந்த வீனஸ் கிரகத்துடைய ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து அந்த கிரகத்தின் ஒரு வருடத்தை விட பெரியதாங்க. அதாவது சூரியனை ஒரு முறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நாட்களை விட அது தன்னைத்தானே சுற்றி கொள்ள அதிக நாட்கள் எடுத்துக்கொள்கிறதாங்க. அதனாலேயே வீனஸ் கிரகத்தின் ஒரு நாள் என்பது அந்த கிரகத்தின் ஒரு வருடத்தை விட பெரியது அப்படின்னு அறிவியல் தகவல் சொல்லுது. ஓகே, நிகழ்ச்சியின் நிறைவாக அமராவதி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

நேர்களை கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது அறிவியல் தகவல். அடுத்ததாக 7:32 ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 7:33 நிமிடமாகிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆர்வமாக எதிர்பார்த்திருந்த ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்ன பாடல் என்று தெரிந்து கொள்வோமா? முதல் பாடல் நீதானா அந்த குயில் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க பொட்டலில் கரம்பையிலிருந்து பால் பாண்டி, மேரி, வசந்த், லதா, ஆனந்த், குணசேகர், முருகேசன், ராமலட்சுமி, குமார், தனலட்சுமி ஆகியோர். இது அவர்கள் கேட்ட பாடல்.

நேரம் 7:39. ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் என்ன பாடல் அப்படின்னா, சூரி அவர்கள் நடிப்பில் வெளிவந்த விடுதலை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடிலிருந்து எஸ்பி பாபு, சரஸ்வதி பாபு, பாலமுருகன், உடன்குடியிலிருந்து செல்வன், ராஜபூபதி, கே என் பாளையத்திலிருந்து பேச்சுமுத்து, இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ காற்றலைகளில். கேட்டு இணைந்திருங்கள் நெல்லை பண்பலையுடன்.

நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். இதற்கு மேலான விவரங்கள் தெரிந்து கொள்ள தொலைபேசி எண் 044-24-98-64-58. இதற்கான விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. இந்த மின்னஞ்சல் முகவரி உங்கள் விண்ணப்பங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். நேரம் இரவு 7:46 கொண்டிருக்கிறது. ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல்? கர்ணா திரைப்படத்திலிருந்தாங்க வர இருக்கிறது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா, குலையன் கரிசல், சந்திரபோஸ், சுஜன் ஆகியோர். இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ நெல்லை பண்பலை 102.6.

நேரம் 7:51. ஆசை எஞ்சல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. உடையாம்புலியிலிருந்து பால் தினகரன், ஆகாஷ், அபிநந்தன், அஸ்வந்தன் இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராஜகுமரன்.

நேரம் 7:55. ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கே வந்தாச்சுங்க. நிறைவாக ஒலிக்கவிருக்கும் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மதுரை கைத்தறி நகரிலிருந்து குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, தியா, தேவி, வெங்கடேஷ், ரமேஷ் பாபு, மணிமாலா, மந்தாகினி, மோதிலால், நந்தினி, மான்சி மற்றும் பிரணிதா இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரு கைதியின் டைரி. நேர்களே, ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த திரைப்படமாக ராயன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மெய்யழகன் படத்திற்கு சிறந்த ஒலிக்கலவைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கேப்டன் மில்லர் படத்தில் நடித்த தனுஷுக்கு சிறந்த நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமரன் படத்திற்கு இசையமைத்த ஜி வி பிரகாஷுக்கு சிறந்த பின்னணி இசைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் சிறந்த திரைப்பட விமர்சகருக்கான விருது திரு சஞ்சீவ் ஸ்ரீவத்சவாவிற்கு வழங்கப்படுகிறது. விளையாட்டுத்துறையை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள் விளையாட்டு அரங்கை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், கிராமப்புற மாணவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர மத்திய அரசு ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். ஆரோக்கியமான சமுதாயம் மூலமே வலுவான நாட்டை கட்டமைக்க முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய மருத்துவ சங்கத்தின் விருதுகளை வழங்கி பேசிய அவர், மருத்துவர்கள் சுகாதார சேவைக்கு மட்டுமின்றி நாட்டின் வளர்ச்சிக்கும் பங்களிப்பை வழங்குவதாக கூறினார். நாட்டை உருவாக்குவதில் மருத்துவர்களின் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் தெரிவித்தார். இதற்காக மருத்துவர்களின் சேவைக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அதிகாரப்பூர்வ லட்சினை வடிவமைப்புக்கான போட்டியை அஞ்சல் துறை அறிவித்துள்ளது. நாட்டு மக்கள் அனைவரும் மைகவ் இணையதளம் வாயிலாக இதில் பங்கேற்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. லட்சினைக்கான வடிவமைப்பு, பெயர் மற்றும் அது குறித்த சுருக்கமான குறிப்புகளை அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதில் வெற்றி பெறுவோருக்கு முதல் பரிசாக 75,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 50,000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் துறைக்கான எதிர்கால அடையாளத்தை வடிவமைக்கும் இப்போட்டியில் மாணவர்கள், ஓவியக் கலைஞர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் படைப்பாளிகள் பெருமளவில் பங்கேற்குமாறும் அஞ்சல் துறை கேட்டுக் கொண்டுள்ளது. குடிமைப் பணியில் சேர்வதற்கு ஆர்வமுள்ள இளைஞர்கள் மக்களுக்கான பணிகளை நிறைவேற்ற தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவையில் தனியார் குடிமைப்பணி பயிற்சி நிறுவனத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர்,

0: அரசின் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு நாம் பயணிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக்கொண்டார். எல்னினோ வெப்ப அலை தாக்கம் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேவையான அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை மற்ற மாவட்டங்களில் உள்ள ஆலைகளில் உமி நீக்கி அரிசியாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த குறுவை மற்றும் சம்பா பருவங்களில் தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகள் விரைவில் மற்ற மாவட்டங்களில் உள்ள அரவை ஆலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சேமிப்பு கிடங்குகளின் பற்றாக்குறையை சமாளிக்க ரயில்வேக்கு சொந்தமான காலி இடங்களில் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பதற்கு முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். பத்திரப்பதிவுத்துறையில் கடந்த ஆட்சியின் போது இருந்த ஊழல் களையப்பட்டு தற்போது சீரமைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி திருக்கோயில் நில விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இதுகுறித்து அரசு சார்பில் உரிய விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள குறைகள் ஒவ்வொன்றாக சரி செய்யப்பட்டு வருவதாகவும் புகார்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் தொடர்ந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் அதனை தடுக்க இயலாமல் ஆட்சியாளர்கள் திணறுவதாகவும் கூறியுள்ளார். மாற்றம் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சியை பிடித்த தாவேகா மக்கள் பயன்பெறும் வகையில் எந்தவொரு மாற்றத்தையும் கொண்டுவரவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 200 மீட்டர் பிரிவில் தீநிதி தேசிங்கு தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 50 மீட்டர் பிரிவில் தனிஷி குப்தா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெறவுள்ள ஆசிய இளையோர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி இன்று தில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றது. இப்போட்டி வரும் 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேரம் 8:05 ஆகிக்கொண்டிருக்கிறதுங்க. நேர்கள் ஆர்வமாக எதிர்பார்த்திருந்த இளங்காற்று நிகழ்ச்சியும் வந்தாச்சு. இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்றைய இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் உங்க கூட இணைஞ்சிருக்கிறேன் நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சரிமுத்து. இந்த நிகழ்ச்சி இளங்காற்று. சாங்க உள்ளார வந்த

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடு. ஊரு நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர்ந்த கேட்ட பயசாரிடியா இடிக்க.

மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இளங்காற்று கேட்டுட்டிருக்கிறீங்க. இன்றைய இளங்காற்றில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். முதல் தகவல், வேலைவாய்ப்பு தகவல், என்ன தகவல் அப்படின்னா, தேசிய நலவாழ்வு குழுமம் தமிழ்நாடின் கீழ் SHSRC-இன் பிரிவை நிறுவிடும் பொருட்டு சீஃப் அட்வைசர் கன்சல்டன்ட், இன்டர்ன்ஸ் ஆகிய பணியிடங்களுக்கு தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அதனுடைய பிரத்யேக இணையதளத்தில். கல்வி தகுதியாக MPH, MHA, MSW, பிஜி டிகிரி ஏதோ ஒன்றும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டிப்ளமா இன் பப்ளிக் ஹெல்த் மேனேஜ்மெண்ட், இதுகள் இந்த படிப்பில் இதையும் படித்திருந்தால் கூட இதை இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இது சம்பந்தமாக பணிகள் பற்றிய குறிப்புகள் மற்றும் ஆன்லைன் அப்ளிகேஷன் தொடர்பான முழு விவரங்கள் உங்களுக்கு தேவைப்படுகிறது என்றால் www.nhm.tn.gov.in இந்த இணையதளத்தை நீங்கள் நாடலாம். மீண்டும் ஒரு முறை www.nhm.tn.gov.in. இந்த ஜாப்கான ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி இம்மாதம் 31ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருது அண்ணாத்த திரைப்படத்திலிருந்து.

நேரம் 8:15. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் இளங்காற்று கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இந்திய அரசின் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டானது, அதாவது ஆர்ஆர்பி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆர்ஆர்பி ஆனது சுமார் 119 செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கான அறிவிப்பை அதனுடைய பிரத்யேக இணையதளமான www.rrbchennai.gov.in இந்த இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, 20 வயது முதல் 33 வயது வரை உள்ள ஏதேனும் ஒரு டிகிரி முடித்த விருப்பமுள்ள நபர்கள் அப்ளை பண்ணலாம். இதற்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமாக மட்டுமே உங்களது விண்ணப்பத்தை நீங்கள் செலுத்த முடியும். கூடுதல் விவரங்களுக்கும் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குமான விண்ணப்ப இணையதள முகவரி மீண்டும் ஒரு முறை, www.rrbchennai.gov.in இந்த இணையதளத்தை நாடலாம். இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதியாக ஆகஸ்ட் மாதம், அதாவது அடுத்த மாதம் 14 தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் வருது, சார்லி சாப்ளின் 2 திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். இதற்கான கூடுதல் விவரங்களுக்கான தொலைபேசி எண் 044-249-6458. இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான விவரங்களை கேட்டு வரலாம். விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரியை நோட் பண்ணிக்கங்க. agnchn1@gmail.com. நேரம் 8:22. இளங்காற்று கேட்டுட்டு இருக்கிறீங்க. வேலை வரும் வேலையில் அடுத்த தகவல் என்ன தகவல்? இந்திய அரசின் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய AVNL ஆர்ம்ட் வெஹிக்கிள் நிகாம் லிமிடெட் சொல்லுவாங்க, அந்த AVNL அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம். சுமார் 1213 காலி இடங்கள் உள்ளது. இது பல்வேறு பணிகள் இதில் அடங்கியிருக்குது. ஒவ்வொரு பணிகளுக்கும் எத்தனை எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதனுடைய பிரத்யேக இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். அந்த பிரத்யேக இணையதள முகவரி www.avnl.co.in. இந்த இணையதளத்தை நாடலாம்.

இதை ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமாக தான் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண முடியும். இந்த இணையதளத்திலேயே ஆன்லைன் அப்ளிகேஷனும் இருக்குது. ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி இம்மாதம் 25ஆம் தேதி. நிகழ்ச்சியை தொடர்ந்து இணைந்திருங்கள். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல், பட்டாசு திரைப்படத்திலிருந்து.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

நேரம் 8:31 நிமிடம். இணைந்திருக்கிறீர்கள் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் இளங்காற்று நிகழ்ச்சியுடன். இன்றைய இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இந்திய இராணுவத்தின் வேலைவாய்ப்பு 2026 ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் பணியில் சுமார் 350 காலியிடங்கள் உள்ளது. இந்த காலியிடங்களை நிரப்ப உள்ளதாக தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது என்று இதனுடைய பிரத்யேக இணையதளத்தில் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதற்கு என்ன கல்வி தகுதி உள்ளவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பிஇ பிடெக் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இதுபோக கூடுதல் விவரங்கள் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குள்ள இணையதளமான www.joinindianarmy.nic.in இந்த இணையதளத்தில் போயிட்டு பார்க்கலாம். இந்த பணிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி 7 அதாவது அடுத்த மாதம் 7 சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்க, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் வருது, தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்க. சுல்தான் திரைப்படத்திலிருந்து

0: வணக்கம்.
1: நேரம் 8:36 ஆகிக்கொண்டிருக்கிறது. இளங்காற்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் உங்க கூட இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார். ஓகேங்க, இன்றைய இளங்காற்றில் வேலை வரும் வேலை, வேலை வாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. இதில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, கூடங்குளத்தில் செயல்பட்டு வரக்கூடிய நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டெடின் கூடங்குளம் அணுமின் நிலைய திட்ட வகை 2, இதற்கு வந்து உதவி தொகையுடன் கூடிய பயிற்சி பணியாளர் தொழில்நுட்ப பணியாளர் கேட்டகரி 2 சுமார் 255 நபர்கள் தேவை என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பணியில் சேர காலி இடங்கள் விவரங்கள் மற்றும் வயது வரம்பு, விண்ணப்பிக்கக்கூடிய முறைகள் போன்றவற்றிற்கு இதனுடைய பிரத்யேக இணையதளமான www.npcilcareer.co.in இந்த இணையதளத்தில் போயிட்டு அணுகலாம். இதனுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி அடுத்த மாதம், அதாவது August 4 சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல்.

கோச்சிட்டு போதியா?

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

நேரம் 8:47. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இளங்காற்று. வேலைவாய்ப்பு தகவலில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இந்திய அரசின் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய NHSRCL அப்படிங்கிற நேஷ்னல் ஹை ஸ்பீட் ரயில் கார்ப்பரேஷன் ரெக்ரூட்மெண்ட் ஆனது டெக்னீசியன் பணியிடத்திற்கு சுமார் 237 நபர்கள் தேவை என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் வந்து டென்த்து ப்ளஸ் ஐடிஐ முடித்தவங்க, இல்லைன்னா டென்த்து ப்ளஸ் டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 35 வயதுக்கு அதிகமாகாத நபர்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. தகுதியும் விருப்பமும் உள்ள நபர்கள் இணையதள முகவரியான www.nhsrcl

www.ipsa.in இந்த இணையதளத்தை நாடலாம். ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் டிகிலோனா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

நேரம் 8:53. இளங்காற்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நிறைவான தகவல், வேலைவாய்ப்பு தகவல். இந்திய அரசின் ரயில்வே அமைச்சகத்தின் கீழே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய RRB அப்படின்னு சொல்லும்ல, அந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டானது டெக்னீசியன் பணியிடத்திற்கான

0: காலியிடங்கள் 6557 இடங்கள் இருக்குது. இந்த 6557 டெக்னீசியன் பணியிடங்களை நிரப்புறதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. www.rrbchennai.gov.in இந்த இணையதளத்தில் போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆர்வமும் தகுதியும் உள்ள நபர்கள் இந்த இணையதளத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷனை படித்து அதில் என்னென்ன கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை சேகரிச்சுக்கிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடுங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி இம்மாதம் 29ஆம் தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மொட்டை சிவா கெட்ட சிவா திரைப்படத்திலிருந்து.
1: புரட்சி தலைவா பொம்மன செம்மா மக்கள் திலகம் டாக்டர் என்ஜிஆர்

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் நேர்களே,
1: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன்.
2: என்னதான் புதியது புகுந்தாலும் பழமைக்கு இருக்கும் மவுசை தனிங்க.
3: அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம்.
2: பழைய பாடல்களின் சாரலாய் வீச வருகிறது இலக்கிய சாரல்.

0: நிகழ்ச்சியில் உங்களுடன்
1: நான் உங்கள் வீட்டு பிள்ளை
2: இம்சை அரசன் முத்துக்குமார்.
0: இன்றைய இலக்கிய சாரலில் சங்க இலக்கியத்தில் முயலின் வாழ்விடம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிலவு

எஃப்எம் ரெயின்போ 102.6 இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சங்க இலக்கியத்தில் 35க்கும் மேற்பட்ட விலங்கு வகைகள் பற்றிய பதிவுகள் காணப்படுகின்றன. அதில் முயல் பற்றிய பதிவு சங்க இலக்கியத்தில் 17 பாடல்களில் காணப்படுகின்றன. சங்க இலக்கியத்தில் 5 வகையான நில பாகுபாடுகளில் ஒன்றான முல்லை நிலத்தில் காடும் காடும் சார்ந்த சூழலில் இயற்கையான தாவர உணவுப் பொருட்களை உண்டு வாழ்ந்த முயலினை மனிதன் தன் உணவு தேவைக்காக வேட்டையாடி உண்டு மகிழ்ந்து வந்தான் என்ற செய்தி பல்வேறு பாடல்களில் புலப்படுகிறது. இன்றைய நவீனகால சூழலிலும் இறைச்சிக்காகவும் தோல் மற்றும் உரோமத்திற்காகவும் ஆராய்ச்சிக்காகவும் அழகுக்காகவும் முயல்களை வளர்ப்பது உலகின் பல்வேறு நாடுகளில் முக்கியத்துவம் பெற்று வருகிறது. நம் தமிழகத்தில் பல்வேறு ஊர்களில் முயல் வளர்ப்பு பெருகி வருகிறது. இம்முயல் வளர்ப்பில் பல்வேறு வகையான இனங்கள் காணப்படுகின்றன. அவை சிறியவை, நடுத்தரமானவை, பெரியவை என உலகெங்கும் சுற்றித் திரிகின்ற முயல்களில் இதுவரை 38 தனி இனங்களும் 87 வகைகளும் காணப்படுகின்றன. மக்கள் தொகை பெருக்கம், வியாபார நோக்கம், மருத்துவ தேவைகள் போன்றவற்றுக்காக முயல்களை விரைவில் சினையுற செய்து அதிகமான குட்டிகளை ஈட்டி அதிக லாபம் சம்பாதிக்கின்றனர். இதனால் முயல்கள் பல்வேறு விதமான நோய்க்கு உள்ளாகின்றன. மேலும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6 உடன்.

0: நான் சொல்றதுக்கு எதுதா பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீர்வேன்.
0: கூடாதுன்னா கூடாது.
1: போய் தான் தீர்வேன். போய் தான்
2: என்ன மாதிரி

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிலை பண்பலை 102.6 சங்க இலக்கியம் முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்ற முப்பொருள்களின் பின்புலத்தில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை எனும் ஐவகை நில அமைப்புகள் அமைந்துள்ளன. ஒவ்வொரு நிலத்திற்கும் முதற்பொருளை தீர்மானித்த பின்பு அந்நிலச் சூழலிற்கேற்ப மக்கள் பறவை, விலங்கு, ஊர், நீர், பூ, மரம், உணவு, பறை, யாழ், பண் போன்ற கருட்பொருட்களை வகுத்து கொள்கிறார்கள். அந்த வகையில் முல்லை நில காட்டுப்பகுதியில் வாழும் முயலின் வாழ்விடங்கள் பற்றி செய்திகள் சங்க கவிதைகளில் இடம்பெற்றுள்ளன. முல்லை நில காடுகளில் ஓடி திரிந்த முயல் மனிதனின் வருகையை அறிந்து அங்கும் இங்குமாக ஓடி திரிந்ததாக அகநானூறு பாடல் வரிகள் பதிவு செய்கின்றது. மேலும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6 உடன்.

0: நேரம் இரவு 9:15.
1: இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இலக்கிய சாரலில் சங்க இலக்கியத்தில் முயலின் வாழ்விடம் இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். காட்டில் வசிப்பவன் தன் ஆடுகளை ஒரே இடத்தில் கூட்டுவதற்காக நாக்கை மடித்து எழுப்பும் சீட்டிகை ஒலியை கேட்டு அஞ்சி குறு முயலானது மரத்தடி பொதுவிடத்தில் உள்ள பெரிய புதரில் மறைந்து கொள்ளும். அது மட்டுமல்லாமல் புறத்தை காக்கும் காவலர்களின் குறுந்தடியின் ஓசையை கேட்டு பூக்கள் நிறைந்த முல்லை காட்டில் ஒடுங்கியிருந்த முயல்கள் அஞ்சி அகன்றோடின. இதற்கு பாடல் வரியோ, மாலை வெண்கால் காவலர் வீச நரும்பும் புறவின் ஒடுங்கு முயல் எரியும். இந்த பாடல் வரி மூலம் முயலின் வாழ்விட முல்லை நிலம் என்பதை அறிய முடிகிறது. அழகிய முல்லை காட்டில் தாவி குதித்து ஓடி விளையாடும் காட்சி அகனானொரு பாடலில் இயற்கை எழில்மிகுந்த முல்லை காட்டில் முயல் வாழ்ந்ததை அறிய முடிகிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்.

மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மருதநில வயல்வெளிகளில் எலி வேட்டைக்கு சென்ற சிறுவர்கள் வெள்ளை எடுத்து ஆரவாரிக்கும் போது பெரிய கண்ணையுடைய சிறு முயல் அங்குள்ள கரிபிடித்த பாத்திரங்கள் உடையுமாறு தாண்டி சென்றது. பெருங்கண் குறுமுயல் கருங்கலன் உடைய மன்றி பாயும் வன்புலத்துவே இந்த பாடல் வரி. முல்லை நில வயலில் விளைந்த வரகினை உண்ண முயல் தன் பெண் முயலோடு சேர்ந்து உண்டு மகிழ்ந்து அங்குள்ள கொடிகளில் மறைந்து உறங்குவதை அகநானூற்று பாடல் வரிகள் புலப்படுத்துகிறது. முல்லை நிலத்தில் வரகு அறுவடை முடிந்த வயல்வெளிகளில் எலி தெரியும். அதனை பற்றி கொள்ள குறும்பூழ் பறவையின் ஆரவாரத்தை கண்ட குறுமுயல் அஞ்சு ஓடும்போது கரிய கிளையினையுடைய இருப்பை பூ உதிர்வதை புறநானூற்று பாடலின் மூலம் முயலின் வாழ்விடம் வயல்வெளியிலும் இருப்பதை அறிய முடிந்திருக்கிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்.

இலக்கியச் சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இலக்கியச் சாரலில் சங்க இலக்கியங்களில் முயலின் வாழ்விடம் இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். பண்டை தமிழன் விலங்கியல் அறிவுடையவனாக காணப்பட்டான். எந்த சூழலில் எந்த விலங்கு

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இலக்கிய சாரலில் சங்க இலக்கியங்களில் முயலின் வாழ்விடம் இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். பண்டை தமிழன் விலங்கியல் அறிவுடையவனாக காணப்பட்டான். எந்த சூழலில் எந்த விலங்கு வாழும் என்பதை நன்கு ஆராய்ந்து ஐவகை நில பாகுபாடுகளை வகைப்படுத்தி அதற்கேற்ப கருப்பொருட்களை வடிவமைத்துள்ள பாங்கு போற்றுதலுக்குரியாகும். உயிரினங்களின் வகைப்பாடுகளை ஆண்மரபு பெண்மரபு என்று பிரித்து அவற்றின் அறிவியல் உண்மைகளையும் செயல்பாடுகளையும் தன்மைகளையும் முன்னை தமிழர் நன்கு அறிந்து நம் சங்க இலக்கியங்களில் பதிவு செய்துள்ளனர். இதேபோன்று தொல்காப்பியர் முயலிற்கு குட்டி குருளை பரல் என்ற பெயர் சூட்டியிருக்கிறார். நாயே பன்றி புலிமுயல் நான்கும் ஆயுங்காலை குருளை என்ப இதில் பாடப்பட்ட பாடல் வரிகளின் நூற்பாக்களில் நான்கு வகை உயிரினங்களுக்கு குட்டி குருளை பரல் என்ற இளமை பெயர்களை தொல்காப்பியர் சூட்டியுள்ள பாங்கால் அவரின் விலங்கியல் அறிவு தெளிவுபடுகிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்புடன்.

மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சங்க புலவர்கள் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை நடத்தியவர்கள். அவர்கள் விலங்கு, பறவை, தாவரங்கள் இவைகளின் உடல் உறுப்புகள் பற்றி இயல்புகளை நுனிதாய்ந்த ஆழ்ந்த அறிவுடையவர்களாக திகழ்கின்றனர். தம் பட்டறிவில் கண்டுணர்ந்தவற்றை வேறொரு பொருளுக்கு ஓமையாக தம் பாடல்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இதற்கு சான்றாக தொல்காப்பியர் ஓமையும் பொருளும் ஒத்தல் வேண்டும் என்ற நூற்பாவில் ஓமையும் பொருளும் ஒத்தன என்று உலகத்தாரை மகிழ்ச்சி செய்தல் வேண்டும் என்கிறார் தொல்காப்பியர். பண்டை தமிழன் நுண்கலைகள் பற்றிய நுண்ணிய அறிவுடையவனாக திகழ்கின்றான். நுண்கலை என்பது கலைஞன் நிறையுற அனுபவித்த அல்லது கண்ட அல்லது கற்பனை செய்த அல்லது எண்ணிய ஒன்றை தனது சொந்த உணர்ச்சிகளையும் தோற்ற பாடுகளையும் கலந்து மற்றவர்களுக்கு உணர்த்தும் வாயிலாகும் என்று டிஜி டக்கர் என்பவர் கூறியிருக்கிறார். மேலும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரலில் சங்க இலக்கியத்தில் முயலின் வாழ்விடம் பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். இதில் அடுத்ததாக சங்க இலக்கியத்தில் புலவர்கள் தாங்கள் கண்ட இயற்கை பொருட்களை பற்றி நுண்ணறிவு கொண்டு வேறொரு பொருட்களுக்கு ஓமையாக கூறி தன் கற்பனை திறனை வெளிப்படுத்தியுள்ளனர். நம் ஊரில் மழைக்காலம்

விட்டது, உழவு தொழிலும் நின்றுவிட்டது, கலப்பைகள் சும்மா கிடக்கின்றன. வானத்தில் வெண்மையான மேகங்கள் சூழ்ந்து கொண்டு காணப்படுவதை குறுமுயலின் நிறத்தை ஒப்புமைப்படுத்தி கூறியுள்ள விதம், மழைக்கால் நீங்கியமாக விசும்பில் குறுமுயல் மறுநிறம் கிளற மதிநிறைந்து எனும் அகநானூறு பாடல் வழி வானத்தில் நிலவும் வெண் மேகங்களை குறுமுயலின் நிறத்தோடு உவமையாக்கியுள்ள கூறுபாடு தெளிவாகிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்புடன்.

மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சங்க தமிழர்கள் விருந்தினரை போற்றுவதை தலையாய கடமையாக எண்ணி செயல்பட்டனர். பண்டை தமிழரின் விருந்தோம்பல் பண்பு தலைசிறந்த நாகரிக பண்பாகும். அவர்கள் உறவினர்கள், நண்பர்கள், புலவர்கள், எதிர்பட்டவர்களை விருந்தோம்பி மகிழ்ந்த செய்திகள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. தொல்காப்பியத்தில் விருந்து எனும் இலக்கிய வகைமைக்கு தொல்காப்பியர் விளக்கம் தருகையில், விருந்தே தானும் புதுவது புனையின் யாப்பின் மேற்றே என உரைக்கின்றார். அதன் அடிப்படையில் விருந்து என்பதற்கு புதுமை என்று பொருள் கொள்வோமானால், புதிதாக வருபவர்களை விருந்தினர்களாக ஏற்று விருந்தோம்பல் செய்வது என்பது விளங்கும். சங்ககால மக்கள் தங்களின் உறவினர்கள் மட்டுமல்லாமல் மற்ற புலவர் பாணர்களுக்கும் உணவு கொடுத்து விருந்து உபசரித்ததை சங்க பாடல்கள் தெளிவுபடுத்துகின்றன. கிள்ளிவளவன் தன் சுற்றத்தாரோடு இளமையான கொளுத்த முயலின் இறைச்சியை உண்டு மகிழ்ந்து வந்தான் என்பதும் தெரிய வருகிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்.

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் சங்க புலவர்கள் வகுத்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை போன்ற ஐவகை நிலப்பரப்பில் முல்லை நிலத்தை வாழ்விடமாக கொண்டுள்ள முயலை பற்றிய பதிவுகள் 17 பாடல்களில் காணப்படுகின்றன. அவற்றின் ஒவ்வொரு பாடலிலும் முயலை பற்றிய வெவ்வேறான கருத்தாக்கங்கள் காணப்படுகின்றன. சங்கப்புலவன் ஊர்வன, பரப்பன, அக்ரிணை, உயர்தினை போன்ற ஒவ்வொரு உயிரினங்களின் உறுப்புகள் அதன் வடிவமைப்புகளை கூர்ந்து நோக்கும் திறன் போற்றுதலுக்குரியது. சங்க இலக்கியத்தில் முயல் முல்லை மருத நிலத்தினை வாழ்விடமாக கொண்டுள்ளதை அறிய முடிகிறது. சங்கப்புலவர்கள் முயலினை வானத்தில் நிலவும் வெண்மேகங்களின் நிறத்தோடும், வயலில் திணையை எரிக்கும் போது உண்டாகும் புகை நிழலிற்கு நிறத்தோடும் உவமையாக கூறியிருக்கிறார்கள். பண்டை தமிழன் தன் உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய தன்னோடு ஊடாகிய வாழ்ந்த முயலை வேட்டையாடி தானும் உண்டு உறவினர்கள், புலவர்கள், பாணர்களுக்கு விருந்தாக படைத்துள்ளான் என்பதை சங்க இலக்கியங்கள் மூலம் அறிய முடிகிறது. நேர்களே, ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலுடன் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களுக்கு இனிய இரவு வணக்கம். நேரம் இரவு 10:01 ஆகிக்கொண்டிருக்கிறது. 11:10 வரை கேட்டு ரசிக்கலாம் சுகமான ராகங்கள். இந்த நிகழ்ச்சி நேர்களது நிகழ்ச்சி. நேர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462-256-1132 மற்றும் ஒரு எண் 0462-256-1133 என்ற எண்களில் அழைக்கலாம். ஒரு மெலடி பாடல்களை நீங்கள் கேட்டு பெறக்கூடிய நிகழ்ச்சி சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்கிறாங்க என்பதை தெரிந்து கொள்ளலாம். வருக. வணக்கம். வணக்கம்.
2: அட்டகாசமாக நிகழ்ச்சிகளை அருமையாக வழங்கிக் கொண்டிருக்கும் எங்களது அன்பான அறிப்பாளர் இன்சையரசன் முத்துக்குமார் சார் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய இரவு வணக்கம்.
1: இரவு வணக்கம் சொல்லும் நபரின் பெயர் சொல்லிக்கலாமா?
2: என்னங்க மாடுத்த வண்டி எல்லாம் இழுத்து பார்த்தேன், நாம் மனுஷனா மிருகமா உழைச்சி பார்த்தேன் என்ற பாடலை தாங்க சார்.
1: ஓகே, இந்த பாடல் வந்து கொண்டிருக்கிறது கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:07. இளையராஜாவின் குரலில் ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கிருஷ்ணன் வந்தான் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் இணைய வரும் அடுத்த அன்பு நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாங்க, வருக வணக்கம்.
1: அன்பான அன்பருக்கு முத்துக்குமார் சார் அவர்களுக்கு இனிய இது வணக்கம்.
0: மதுரையிலிருந்து ஆண்டனி சார் சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல்.
1: பாடல் வந்து சார் பூக்காரி திரைப்படம் சார்.
0: பூக்காரி
1: சவுந்தரராஜன் ஜானகி அம்மா பூக்காரி சார். அதெல்லாம் சிறு வயதுல அப்படி ஒரு பட்டி தொட்டில் ஒழித்த பாடல் ஒன்று சார். அதுல டிஎம்சன் ஜானகி அம்மாடியா காதலின் பொன் வீதியில் என்ற பாடல் சார். நன்றி சார், தேங்க்யூ.
0: உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:12. நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர், வருக. வணக்கம்.
1: அன்பு தம்பி முத்துக்குமாருக்கு இரவு வணக்கம் சொல்வது தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் காயிலிருந்து சிங்காரவள் ஐயா. நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம் ஐயா. சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்தமான ஒரு மெலடி பாடல்
1: ஐயா. நண்டுங்கிறவர் அள்ளி தந்த வானம் அன்னை அல்லவா, அந்த பாடலை ஒளிபரப்பு
0: மலேசிய வாசுதேவன். நன்றி கேட்டிருக்கீங்க, நன்றி.

0: நேரம் இரவு 10:17. நெல்லை பண்பலையில் சுகமான ராகங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர், வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் சுதா பேசுறேன், உடையாம்புலிருந்து.
0: உடையாம்புலியிலிருந்து சுதா மேடம், சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல் என்ன பாடலை கேட்கலாம்?
1: எனக்கு பாட்டுக்கு நான் இனிமே படத்துல இருந்து தாளாட்டி கேட்காத வேறு யாரும்.
0: ஓகே, அந்த பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள் நெல்லை பண்பலையுடன்.

0: நேரம் இரவு 10:22. நெல்லை பண்பலை 102.6 இணைந்திருக்கிறீர்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இனைவரும் அடுத்த அன்பு நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்க, யார் விரும்பி கேட்கிறாங்கன்னு தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: நான் வெள்ளாங்குடியில இருந்து ஜெயா பேசுறேன்.
0: சொல்லுங்க மேடம், என்ன பாடல் வேணும்? ஒரு மெலடி பாடலா கேளுங்க.
1: வேலைக்காரன் படத்துல இருந்து பெற்றெடுத்தவன் பாடல் வேணும்.
0: ஓகே, மலேசியா வாசுதேவன் குரல்ல பாடல் கேட்டிருக்கீங்க. வேலைக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:27. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் இனைவரும் அன்பு நேயர் வருக வணக்கம்.
1: வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் ஆவரை கீரனூர் கணவதியின் இரவு வணக்கம்.
0: வணக்கம் சார், வணக்கம். ஒரு மெலடி பாடல், என்ன பாடல் விரும்பி கேட்கலாம்
1: சார்? எனக்கு சிட்டுக்குருவி படத்தில் ஒன்னே நம்பி நெத்தியிலே மத்தியிலே அந்த பாடலே போடுங்க சார்.
0: ஓகே ஓகே, நீங்கள் கேட்ட பாடல் வந்து கொண்டு இருக்கிறது, கேட்டு இணைந்தங்கள்.

0: நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இரவு 10:32. நிகழ்ச்சியில் இணை வரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். நலம் விசாரிக்கும் நபரின் பெயர் தெரிஞ்சுக்கலாமா?
1: திருக்குடியிலிருந்து அனுராதா பேசுகிறேன்.
0: அனுராதா மேடம், நலமாக இருக்கிறோம் சொல்லுங்க. உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல்.
1: புதிய வானம் படத்துல இருந்து குயிலே கண்ணில் என்னடி கோபம் இந்த பாடல் சார்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது கேட்டு இணைந்திருங்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது புதிய வானம் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் இரவு 10:37. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலையில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்கிறாங்க என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோவில்பட்டி
0: தீபா மேடம், சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. ஒரு மெலடி பாடல்
1: ஜல்லிக்கட்டு பாடத்துல இருந்து காதல் கிவி கந்தி அந்த பாட்டு.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது ஜல்லிக்கட்டு திரைப்படத்திலிருந்து மனோஜ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடல்.

0: நேரம் இரவு 10:43. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சுகமான ராகங்கள். நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் இணையவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சகோதரருக்கு.
0: இனிய இரவு வணக்கம் சொல்லும் சகோதரியின் பெயர்
1: கேட்டு
0: பாடல் வந்து கொண்டிருக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள். நெல்லை பண்பலை 102.6.

0: நேரம் இரவு 10:48. இனிய கீதங்களின் சாரலாய் வீசிக்கொண்டிருக்கிறது நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் இணையவரும் அடுத்த அன்பு நேயர் யாரு, என்ன பாடல் விரும்பி கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா சார்?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம், சொல்லுங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: புதுக்குடில
0: இருந்து கேட்டு இணைந்திருங்கள்.

0: இனிய இரவு பொழுதில் செவிகளை இனிய இசைகளால் நிரப்புகிறது நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள். நேரம் 10:52. நிகழ்ச்சியில் இனைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சகோதரருக்கு.
0: சகோதரருக்கு வணக்கம் சொல்லும் சகோதரியின் பெயர் என்னவோ?
1: ராணி. தேனி.
0: தேனியிலிருந்து ராணி மேடம் சொல்லுங்க. அனைவரும் நலமாக இருக்கிறோம். உங்களுக்கு பிடித்தமான ஒரு மெலடி பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வைதேகி காத்திருந்த படத்துல கேட்டிருந்த காணாத நெஞ்சி காத்தாடி போலாடு.
0: ஓகே, அந்த பாடலை தந்திரலாம். கேட்டு இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6.

0: நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: யாருங்க? கருப்பசாமி பேசுறேன்.
0: கருப்பசாமி ஐயா, சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்தமான ஒரு மெலடி பாடல்.
1: தர்மபத்தில இருந்து நான் தேடும் செவந்திப்பு பாட்டு கொடுங்க.
0: ஓகே, கேட்டு

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 11 மணி. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம். அனைவரும் நலமாக இருக்கிறோம். தென்களத்திலிருந்து சமுத்திரக்கனி, சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
1: பொன்னு மணி படத்திலிருந்து
0: உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நெல்லை பண்பலை 102.6 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நிறைவான நேயர் என பாடல் கேட்குறாங்க. யார் வர்றாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க
1: சார். நானே உரையாமலை பழனி பேசுகிறேன் சார்.
0: பழனி சார் சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடல் வேணும்
1: சார்? நம்ம ஊர் நல்ல ஊர்ல பாடத்துல பொத்த மல்லிகை காத்து நிற்கிறான்.
0: ஓகே, நீங்க விரும்பி கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது சுகமான ராகங்கள். நேர்களே, மற்றும் ஒரு நாள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் இம்சையரசன் முத்துக்குமார்.

0: வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு மீண்டும் நாளை காலை மணி 5:50 இனிதே ஆரம்பமாகும். எமது வழக்கமான மற்ற நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 தொடர்ந்து கேட்டு மகிழலாம். வணக்கம் நேர்களே.
1: மந்த்ர கார்யக்ரம் கா புனஹ பிரசாரணம்.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: நேரம் 11:40 ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 எஃப்எம் கோல்டு. திரைகாணம் ஒலிக்கும் நேரம் இது. முதல் பாடல் வெள்ளி விழா படத்திற்காக எல்லார் ஈஸ்வரன்.

திரைக்காந்தத்தின் நிறைவாக எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்ரீகாந்த், எல்ஆர்இ சுரேஷ், ஜானகி இவர்கள் பாடியது படம் திக்கு தெரியாத காட்டில்.

இரவின் மடியில் நிகழ்ச்சியில் இதுவரை உழவன் மகன், பாடு நிலாவே ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: ஏன்னா
1: ஊவண்ணா
0: ஏனா
1: ஏனா
0: ஏயண்ணா
1: ஏயண்ணா
0: ஐயண்ணா
1: ஐயண்ணா
0: ஓனா
1: ஊனா
0: ஓவண்ணா
1: ஓவண்ணா
0: அவ்வண்ணா
1: அவ்வண்ணா
0: அக்கண்ணா
1: அக்கண்ணா
0: இடையின மாம்
1: இடையின மாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இதில் நான் ஏன் பிறந்தேன், பட்டிக்காடா பட்டணமா திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டு வீணா பொழுத போக்குறீங்களே. இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா?
1: நாடாமில்ல நாடு, எங்களுக்கு என்ன தெரிவித்து?

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேர்கள் நெஞ்சமர்ப்பதில்லை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

மாப்பிள்ளையை வெறுத்தாலும் வாசல் படி தாண்டாதே, கோபம் கொண்டு உதைத்தாலும் கொண்டவரை மறக்காதே. யாரிடம் குறையில்லை, யாரிடம் தவறில்லை, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை வாழ்.

0: justice for the victims and maintaining law and order in the region. The US military has said two troops are dead and one is missing after Iranian attacks on a base in Jordan. They are the first US deaths due to direct Iranian fire since the opening days of the war. A statement said they were killed yesterday as the US and partner forces defended against Iranian ballistic missile and drone attacks. It added that four other service members who were medically evacuated to Jordanian hospitals were later discharged. The dead were not identified. India Meteorological Department, IMD, has issued a red color warning for very heavy rainfall with isolated extremely heavy rainfall over sub-Himalayan West Bengal, Sikkim and Uttarakhand today. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்கள் 100.1 FM கோல்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதில் இனி கேட்கலாம்
2: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பி வரமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில், கஜபதனா, ஸ்ரீரஞ்சனி ராகம், ஆதிதாளம், பாபநாசம் சிவன் பாடல்.

அடுத்து விஜயாம்பிகே என்று தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம். விஜயநாகரி ராகம், ஆதிதாளம்.

பொங்கும்மங்கலம் நிகழ்ச்சியில் பி. வரமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பந்துவராளி ராகத்தில் அமைந்த ஈசனே கோடி என்று தொடங்கும் முத்துத்தாண்டவர் கீர்த்தனை மிஸ்ரு சாப்பு தாளம்

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பி வரமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. இதில் கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர் எஸ் வரலட்சுமி.